0: எட்டு மணி 4 மீஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மீஸ் எஃப்எம் .ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அலுவலக தொழிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெளியே காலநிலையை பார்த்துமிட்டு சொன்னால் தற்பொழுது 16 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலையும் 15 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 7 டிகிரி செல்சியஸ் இருக்கப்போகின்றது காலநிலை. நாளைய தினம் காலை வேளையில் 8 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதுகளில் 20 டிகிரி செல்சியஸ், அதிகூடிய வெப்பநிலையாக நாளைய தினம் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போகிறது. நாளை மாலை வேளையில் 18 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போகின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
0: சரி, இன்று புதன் வியாழக்கிழமை என்று சொல்லும்போது நாங்கள் வளமையா வந்து எங்களுடைய கலகலப்பு போட் நிகழ்ச்சியூடாகத்தான் நேர்களை சந்திப்போம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சுரேகா, ஒரு முக்கியமான ஒரு நபருடைய நேர்காணல் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது.
1: அதுவும் கூட சுவாரஸ்யமா இருக்க போகுது.
0: எனவே இன்று போராட்டம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தொழிலதிபர் பாஸ்கரன் கந்தையா அவர்களுடைய நேர்காணல் இங்கே உங்களுக்கு ஒளிபரப்பாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த முக்கியமான அந்த சுவாரஸ்யமான அந்த நேர்காணலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு ஈவினிங்

0: 8:10 மீஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். என்று சொன்னது போலவே ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்று இங்கே இடம்பெற காத்திருக்கின்றது. போராட்டம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பாஸ்கரன் கந்தையா அவர்கள் எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றார். இந்த நேர்காணலை தொகுத்து வழங்குவதற்கு ஈஸ்ட் எஃப்எம் அதிபர் திரு நடா ராஜ்குமார் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் நிபாஜினி, மாலை வணக்கம் சுரேகா. வெற்றிவேல் வீரவேல் வெற்றி நமதே, தட்ஸ் மை வேர்ட் ஆல் தி டைம். இன்று எங்கள் கலையகத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை வரவேற்கின்றோம். ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து தனது பயணத்தை தொடங்கி இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் தொழில் முயற்சிகளிலே தடம் பதித்து இன்றைக்கு பிறந்த மண்ணிலே முதலீடு செய்து புதிய முயற்சிகளை உருவாக்கி தொழில் அதிபராக உயர்ந்திருக்கிற பாஸ்கரன் கந்தையா, பலராலும் பிகே என்று அறியப்படுகின்ற என் அன்பு சகோதரன், தொலைத்தொடர்பு துறையில் ஆரம்பித்த அவரது தொழில் பயணம் இன்று ரீச்சா என்ற பெரும் பண்ணை மற்றும் சுற்றுலா முயற்சி, ஊடகம், யூடியூப் மற்றும் சமூக செயற்பாடுகள், திரைப்பட தயாரிப்பன பல தளங்களை தொட்டு விளங்குகிறது. அதேவேளை அண்மை காலமாக அவரது பெயர் அரசியல் தொடர்பான உரையாடல்களும் அடிக்கடி வந்து போகிறது. தொழிலதிபர் பாஸ்கரன் கந்தையாவின் வெற்றிகளுக்கு பின்னால் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? சில தோல்விகளிலிருந்து அவர் என்னத்தை கற்றுக்கொண்டார்? ரீச்சாவின் அடுத்த கட்டம் என்ன? திரைப்படம், ஊடகம், அரசியல், அவரது அடுத்த பயணம் என்ன என்பதை பற்றி பேசப்போகிறோம். ஒரு நட்பான உரையாடல், ஒரு அன்பான உரையாடல், ஒரு சகோதரத்துவமான உரையாடல், இவற்றையெல்லாம் அவருடைய நேரடியாக உங்களுக்காக கேட்கப் போகின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்துக்கு வருகின்ற அவரை அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வணக்கம் பிகே, கனடாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
2: வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அண்ணன், ஈஸ்ட் எஃப்எம் சொந்தங்கள், கனடிய வாழுங்கள் உறவுகள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: ஒரு பெரிய முயற்சியோடு இளைஞர்களுக்கு ஒரு முன்னாரணமாக இருக்கக்கூடிய அந்த போராட்டம் என்கிற திரைப்படத்தின் தயாரிப்போடு நீங்கள் இம்முறை கனடா வந்திருக்கிறீர்கள். இந்த எண்ணம் எப்போது வந்தது? இந்த எண்ணத்தினால் நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன?
2: யா, எங்களுடைய தேசம் வந்து எல்லா துறைகளிலையும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடியவன். அந்த வகையிலே வந்து நான் நினைக்கிறேன், 2017 இருந்து குறுந்திரையிலிருந்து ஒரு நெருந்திரை நோக்கிய பயணம் என்று சொல்லி ஐபிசி தமிழ் ஊடாக வந்து இந்த எங்களுடைய நிறைய பிள்ளைகள் வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி தாயத்திலும் இருந்து சரி நிறைய குறும்படங்களை எடுப்பது வழக்கம். அந்த குறும்படங்களில் சிறந்த முறையிலே தயாரிக்கக்கூடிய குறும்படங்களை தெரிவு செய்யப்பட்டு அதன் ஊடாக ஒரு முழு நிற திரைப்படத்துக்கு அவர்களை கிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த குறுந்திரையிலிருந்து நெடுந்திரை என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே முதல் முதல்லே திருவண்ணாமலையிலேருந்து ஒரு இளைஞன் வெற்றி பெற்று 6 நிலம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்கி நல்ல வரவேற்பையும் பெற்று கன விருதுகளையும் பெற்றிருந்தது. அது இப்பொழுது யூடியூப் தளத்தில் வந்து பார்க்கலாம், த 6th Land என்று இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சதா பிரணவன் என்று சொல்லி அவர் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவர் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து முடிவடைந்து விட்டது. இன்னும் அது வெளியிடப்படவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த படம் முடிஞ்சோன்னு அந்த படம் வெளியிடறதுக்கு காத்திருக்கிறோம். அதுக்கு பின்பு வந்து ஒரு பெண் ஆளுமை இயக்குநராக பரிணமித்திருக்கக்கூடிய நவஜுகா என்கின்ற ஒரு பெண்மணி பொம்மை என்கின்ற ஒரு படத்தை மிக சிறப்பாக தயாரித்து அதுவும் சென்ற ஆண்டு வந்து மிக வெற்றிகரமாக எல்லா நாடுகளையும் ஓடினது. அதே போன்று நிறைய விருதுகளையும் பெற்றிருந்தது. ஸோ அந்த வகையிலே இந்த எங்களுடைய திரை மொழி ஊடாக நிறைய விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும், அல்லது திரை மொழி ஊடாக எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நிறைய இளைஞர்கள் வந்து படங்களை தயாரித்து வருகின்றார்கள். அதில் கணிசமான படங்கள் வந்து வெற்றி பாதையை நோக்கியும் பயணிக்கிறது. அந்த வகையிலே வந்து ஐபிசி ப்ரொடக்ஷன் சார்பாக 4வது படமாக இந்த போராட்டம் திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. இந்த போராட்டம் திரைப்படம் ஒரு பெரிய பொருட்செலவிலே ஒரு முழு நிற திரைப்படமாக தாயத்திலிருந்து வரக்கூடிய முதலாவது வித்தியாசமான ஒரு திரைப்படமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
1: இதற்கு முன்னரே வந்து பல இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்புகள் அவ்வப்போது 1960 காலப்பகுதியிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. பல திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடியிருக்கின்றன. ஆனால் முற்றுமுழுதாக எமது தமிழ் பிள்ளைகளை வைத்து அவர்களுடைய திறமைகளை முன்கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு தயாரிப்பாக இதை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். இந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள், எங்களது தமிழ் மக்கள், எங்கட சனங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான ஆதரவு தர வேண்டும் என்று நீங்கள்?
2: இல்லை, எனக்கு ஐயா எனக்கு என்னுடைய மக்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே வந்து பக்கத்து வீட்டு மல்லிகைத்தான் மணந்து பார்ப்பதுண்டு. எங்களோட வீட்டு மல்லிகை எங்களுடைய மல்லிகையின் வாசம் வந்து எங்களுக்கு தெரிவதில்லை என்று சொல்வார்கள். அதே போன்று தமிழகத்திலேருந்து வரக்கூடிய திரைப்படங்களை கொண்டாடக்கூடிய எங்களுடைய உறவுகள், தாயத்திலேருந்து வரக்கூடிய படங்களையும் தங்கள் பிள்ளைகளுடைய படங்களாக அல்ல தங்கள் தேசத்து படங்களாக எண்ணி, என்ற படத்தை என்று மட்டும் சொல்லல, இலங்கையிலேருந்து வரக்கூடிய படங்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதில்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. எங்களோட படங்கள் வந்து ஒரே கதையைத்தான் சொல்லுகிறது என்ற ஒரு குறைபாடு இருக்கும். இல்லை, போரின் வழிகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிற என்ற ஒரு குறைபாடு இருக்கும். அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்போடு திரைத்துறையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து திரைத்துறையிலே பயணிக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய ராஜ் சிவராஜ் என்கின்ற இளைஞன், இவருக்கு இது நாலாவது படம். ஒவ்வொரு படத்திலையும் வந்து பார்த்திங்கன்றால் முதலாவது படம் வந்து புத்திகட்ட மனிதர்கள் என்று தொடங்கி இது நான்காவது படமாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஒரு வெற்றி இயக்குநராக இன்றைக்கு தமிழ் தேசத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நிறைய நல்ல படங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய ஆதரவு வந்து நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இலங்கையிலிருந்து ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய மக்கள் பொருளாதார வளம் பெரிய அளவில் இருந்து படத்துங்களை தயாரிப்பதில்லை. அந்த படங்கள் வந்து வெற்றி அடிக்கின்ற பொழுதுதான்
1: தொடர்ந்தும்
2: தயாரிப்பார்கள், வெற்றி படங்களை தயாரிப்பார்கள்.
1: அந்த முயற்சி இருக்கிறது, அந்த திறமை அங்கே இருக்கிறது. அண்மை காலமாக நீங்கள் பார்த்தால் நமது கலைஞர்களுடைய யூடியூப்ஸ் அல்லது அவர்களுடைய தயாரிப்புகள் வந்து 3 மில்லியன் 4 மில்லியனை கடந்து போகிறது. உங்களுடையது கூட அப்படி போகுது. ஆகவே அந்த முறையில் வந்து நிறைய திறமை இருக்குது. அந்த திறமைக்குரிய முதலீடு, அவர்களுக்கான உதவி கிடைக்கப்பெற்றால் அங்கும் ஒரு திரைக்களம், மிகப்பெரிய ஒரு திரைக்களம்,
2: இல்லை அது ஒரு பெரிய தொழில் வாய்ப்பாக கூட மாறும்,
1: மிகப்பெரிய தொழில் வாய்ப்பாக மாறும். அந்த அந்த அந்த பார்வை என்னிடமும் இருக்கிறது. அதற்கு நீங்கள் உத்துணையாக இருக்கிறீர்கள்.
2: நான் இப்போ சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று வச்சாங்க, அதாவது திரைக்கலைஞர்களுக்கான மென்பந்து துடுப்படுத்தாட்டம் என்று சொல்லி, அதில் வந்து 26 கழகங்கள் வந்து விளையாடி இருந்தார்கள். ஒரு கழகத்திலே 15 பேர் இருந்துச்சுனா
1: அவ்வளோ திரைக்கலைஞர்கள்.
2: எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அட, கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஆக்களை இவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா
1: இன்னும்
2: மொத்த கலைஞர்கள் இவ்வளோ இருப்பீங்கன்னா அப்போ எனக்கு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ கலைஞர்கள் வந்து இலங்கையில் இருக்கணுமா, தமிழ் கலைஞர்கள் என்ற ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வளர்ந்து வருகிறது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சில படங்கள் உண்மையிலே மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது, வெற்றிகளை படைத்திருக்கிறது.
1: ஆஸ்கார் லெவலுக்கு
2: நிறைய அவார்டுகளை சந்திக்கக்கூடிய, அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா எங்களிடத்திலையும் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள்,
1: நிறைய பேர் இருக்கிறார்கள்,
2: மணிரத்னம் இருக்கிறார்,
1: நிறைய மணிரத்னங்கள் இருக்கிறார்கள், நிறைய ராஜீவனன் இருக்கிறார்கள்,
2: எனவே
1: மகேந்திரன்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆதரவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து பாஸ்கரன் அண்ணா போன்ற, பாஸ்கரன் கந்தையா போன்றவர்கள், என்னுடைய தம்பி அண்ணா உங்களை சொல்கிறேன் பிள்ளைகள்,
2: அவை எனக்கு யோசனை
1: இல்லை, அதுக்காக தான் உடனே கரெக்ட் பண்ணிட்டேன். ஆகவே அந்த மாதிரியான ஒரு உற்ற துணை இருக்கிற போது அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு களம் அங்கே உருவாகிறது. எங்கட சனங்கள்கிட்ட இருந்தும் நல்ல தயாரிப்புகள் வரும், எங்கட சனங்களுக்கும் பெரிய வேலை வாய்ப்புகள் வரும் என்கிறதுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதாரணமாக இருக்கிறது. அதற்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்களையும் அந்த சனங்கள் சார்பாக ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கதைக்கு வந்து நிறைய நீங்கள் சொன்னீங்க வந்து அது வழக்கம் தான், அதாவது நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுடைய வலியைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். வழிபட்ட சமுதாயம், அதிலிருந்து இன்னும் விடுபட முடியாமல் தவிக்கிற சமுதாயம், காணாமல் போன சொந்தங்களையும் இன்னும் அகதிமுகங்களிலும் அலைகின்ற எங்களுடைய இனம் வந்து அந்த வழியில் வாழ்ந்தோன்றிருக்கிற போது அந்த வழியான கதைகள் தான் எங்களுக்கு தெரியுது. முதல் அதுதான் முதல் வருது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நாங்கள் முன்னேறுகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இதற்கான கதைக்களத்தை எப்படி நீங்கள் தெரிவித்து?
2: இல்லை, நிச்சயமாக எங்களுடைய வழிகள் வந்து திரைக்கதையினூடாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. எங்களுடைய வழிகள் வந்து தலைமுறைகள் தாண்டி கடத்தப்பட வேண்டிய விஷயம், அது எழுத்து மூலமாக இருக்கலாம், அல்லது வரைக்கலை மூலமாக இருக்கலாம், அல்லது திரைக்கதை மூலமாக இருக்கலாம், அது கடத்தப்படத்தான் வேண்டும். ஆனால் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திரைப்படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த சூழலை கடந்து வந்தவர்கள். திரும்ப திரும்ப அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனது வந்து இன்னும் அந்த அந்த அந்த நிலைக்குள்ளேயே தள்ளப்பட்டு ஒரு டிப்ரெஷன் அல்ல ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு 5 படம் தயாரிக்கிறோம்னு சொல்லிச்சுனா 2 படம் வந்து எங்களுடைய மண் சார்ந்தும் எங்களுடைய மண்ணினுடைய வழிகள் சார்ந்தும் இருக்கணும், 3 படம் வந்து வெற்றி படங்களாக மக்களின் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான படங்களை தயாரிக்கின்ற பொழுது அதுக்குள்ளே எப்படி எங்களுடைய நடந்த சம்பவங்களை வந்து பிரதிபலிப்பது அல்லது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பிரதிபலிப்பது, அதை எப்படி ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை சென்றடையக்கூடிய மாதிரி அந்த படத்தை உருவாக்கு என்பதில் சிறிய விஷயங்களை கையாள வேணும்னு பார்க்குறேன். ஸோ போராட்டம் திரைப்படம் ஒரு உண்மையிலேயே ஒரு கால்பந்தாட்ட களத்தை கொண்ட ஒரு திரை கதை, ஆனால் முழுக்க முழுக்க கால்பந்தாட்டம் தான் ஒன்று இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய விடயங்கள் வந்து கடத்தப்படுது. சமீபத்திலே எங்களை மையம் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் அதில் பேசப்படுகிறது. அதனூடாக பாதிக்கப்படக்கூடிய இளைஞருடைய வாழ்க்கை எப்படி செல்கிறன்றதை காமிக்கப்படுகிறது. நிச்சயமாக இது மாறுபட்ட ஒரு திரைப்படமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
1: எப்படி இந்த இயக்குனரை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்?
2: இல்லை, அவர் ஏற்கனவே 3 படங்கள் ஊடாக கொஞ்சம் பிரபலியமான இயக்குனர் தான். அவருக்கு கொஞ்சம் இந்தியாவிலே போய் திரைத்துறை சார்ந்து அவர் முழுமையாக கற்றுத்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாமே முதல் படங்கள் வந்து அவைகளே தயாரித்து அவைகளே திரைக்கதை எழுதி தயாரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான். ஸோ அவர்கள் வந்து இந்த படத்தை தான் முதல் முதலாக, இன்றைக்கு தான் அவருடைய யூடியூப்பில் அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன், இந்த படத்தை தான் அவர் முதல் முதலாகவே தயாரித்து எழுதியிருக்கிறார்கள். 2021 இதுதான் அவருடைய முதலாவது படம். ஆனால் அவர்கள் அந்த அளவு போதிய அளவு பட்ஜெட் இருக்கையில் அப்போ ஒரு படத்தை செஞ்சு போட்டு அடுத்தது இதாக செய்யலாம்னு சொல்லி பார்த்துருக்கிறார். அப்போவும் அவருக்கு அந்த பட்ஜெட் கிடைக்கல. அப்படியே 2வது 3வதுன்னு போகும்போது தான் என்னை இடத்துல சந்திக்கின்ற பொழுது இந்த கதையை சொன்னார். இப்படி எங்களுடைய இருக்கக்கூடிய பெரிய தமிழ் தொழிலதிபர் எல்லாட்டையும் சினிமாவிலே பிரபலியம் வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் போய் கதைச்ச மண்ணா ஓமண்டு சொல்லி போட்டு கடைசியில் எங்களை இப்படி கைவிட்டுட்டினோம் சொல்லியே எனக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கமாக இருந்தது. ஸோ எங்களுடைய கலைஞர்கள் ஒரு ஆற்றல் மிக்க கலைஞர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் தமிழகத்திலே சென்று கோடிக்கணக்கில் செலவழித்து படங்களை எடுக்கிறோம், எங்களை ஆக்கள் இவ்வளவு கஷ்டப்படையினோம், எல்லாம் இவ்வளவு கெஞ்சிற நிலைமைக்கு இருக்கணும்னாக்க நாங்கள் உடனே ஓகே நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலையே ஆரம்பித்தது தான் போராட்டம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அது போராட்டம் பண்ண ஆரம்பிக்கல, மில்லர்ன்னு தான் ஆரம்பித்தது. அதுவும் 2021 அவர் அந்த கதை எழுதி அந்த படத்தை தயாரிப்பதற்கான வச்ச பேர் தான் மில்லர். கந்தையா பாஸ்கர் அந்த பேரை வைக்கவில்லை, அந்த இயக்குனர் தான் அந்த பேரை வைத்திருந்தார். பிறகு அது 2025 கந்தையா பாஸ்கர்னு அதை ப்ரொடக்ஷனாக கொண்டு வரும்பொழுது அந்த மில்லர் என்ற பெயர் வந்து ஒரு பெரிய போராட்டமாக வெடித்தது. அதிலேருந்து தான் அந்த போராட்டம் என்ற பெயர் மாற்றப்பட்டது.
1: இது திரைப்படமாக்கல் வந்து அதிகமாக ஈழத்திலே திரைப்படமாக்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்றால் தமிழகத்திலும் சேர்த்து?
2: 100% இலங்கையில் திரைப்படமாக்கப்பட்டிருக்கிறது. எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள் பாடியவர்கள். அவர் 2 பாடல் வந்து இந்தியாவிலே தேனிசைத்தன்றல் தேவாவும் கோவை சரளாமா என்று சொல்லக்கூடிய ராஜகோபுரமங்கள் தலைவன் பாடலை பாடின அந்த அம்மா வந்து 2 பாடல்களை வந்து இந்தியாவிலே பாடியிருக்கிறார்கள். மிச்சம் எல்லாமே வந்து நம்மளுடைய தேசத்திலே, அதுவும் யாழ் மண்ணிலே முழுக்க முழுக்க நடந்திருக்கிறார். நீங்கள் திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம ஊராண்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது,
1: கேட்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வந்து இந்த திரைப்படம் இப்பொழுது திரையிடப்பட போகின்றது. உங்களுடைய விஐபி ஷோ இருக்கிறது, அது 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 வூட் சைட் சினிமாவில். அது தொடர்பாகவும் நாங்கள் சில விவரங்களை பின்னர் வானொலியில் தெரிவிக்க இருக்கின்றோம். இங்கே அதற்கான யோக் சினிமாவிலே அந்த திரைப்படம் காண்பிக்கப்பட போகிறது. அதற்கான காட்சி நேரங்கள் விவரங்கள் தொடர்பாக நாங்கள் பின்னர் இங்கே வானொலியிலே தெரிவிக்க இருக்கிறோம். இப்பொழுது
2: போராட்டம் திரைப்படம் வந்து உலகம் பூராகவே செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நான் நினைக்கிறேன் தமிழசாயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடுகளிலே திரையிடப்படுவது இதுதான் முதல் தடவையான நினைக்கின்றேன். அதுவும் அதிக அளவிலான திரையரங்குகள், இலங்கையிலே மட்டும் 28 திரையரங்குகளிலே திரையிடப்படுகிறது. இலங்கையிலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களுமே இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. சிறப்பு காட்சிகளாக பல நாடுகளிலேயும் வந்து என்னுடைய நண்பர்கள், எங்களை நேசிக்கக்கூடியவர்கள், அல்ல சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள், அல்ல வர்த்தக பெருந்தகைகள், அவர்களுக்காக ஒரு பிரத்யேக காட்சியை வந்து எல்லா நாடுலையுமே வந்து செய்திருக்கிறோம். அதில் கனடாவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி மாலை 3:30 அளவில் ஓக் சினிமாவில் வந்து பிரத்யேக காட்சி நடைபெறுகிறது. அதே அடுத்த நாள் 28ஆம் தேதி மொன்றியலில் நடைபெறுகிறது. 29ஆம் தேதி ஒட்டாவாவில் நடைபெறுகிறது. ஸோ அதை தாண்டி அப்படியே முடிச்சுக்கொண்டு 1ஆம் தேதி லண்டனில், 2ஆம் தேதி ஓஸ்லோவில், 3ஆம் தேதி சுவிட்சர்லாண்டில், 4ஆம் தேதி ஃப்ரான்ஸில், 5ஆம் தேதி நெதர்லாந்தில். ஸோ இப்படி ஒரு பெரிய எல்லா இடங்கள்லையும் போய் எல்லாரோடையும் சந்தித்து இந்த படத்தினுடைய நன்மை தீமைகளை அவரோட அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். காரணம் என்னென்று சொன்னால், முதலாவது என்னுடைய மகன் கதாநாயகன் நடித்திருக்கிறார்.
1: பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
2: நேரடியாக மக்களுடைய பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கிறது, அவருக்கு அதை அந்த செய்தியை கடத்த வேண்டும். அதுக்காக எல்லாரும் தகவல் வந்துருக்கோம்.
1: முற்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இப்படியான ஒரு மிக பிரம்மாண்டமான தயாரிப்பை துணிந்து நீங்கள், குறிப்பாக உங்களுடைய மகன் கதாநாயகன் என்பது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எங்களோட பிள்ளைகள் பயன்பெற வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு துறை விரிவாக்கப்பட வேண்டும் என்ற துணிவோடு நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள்.
2: நிச்சயமாக இந்த படத்தில் இந்த மாணவர் விஜயலாம் நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே தங்களுடைய பாத்திரங்களை வந்து திறமையாக நடித்திருக்கிறார்கள். நீங்கள் திரையிலே பார்க்கின்ற பொழுது தெரியும். அதுவும் போக இசையமைப்பாளர் இந்த படத்தில் பின்னிப்பிடல் எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இசையை வழங்கியிருக்கிறார். எல்லா பாடல்களும் வந்து சிறப்பாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய வானொலியில் எங்களுடைய போராட்டம் படத்தினுடைய பாடல்களை ஒளிபரப்புமாறு தாழ்மையாக கேட்டு.
1: நிச்சயமாக நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்ட துறைகளிலெல்லாம் விளங்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு தமிழனாக, வெற்றி பெற்ற தமிழனாக உங்களை இங்கே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த சொல் எனக்கு நிறைய பிடிக்கும். அந்த சொல்லுக்கு உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. உங்களை சந்திக்கிறது, உங்களை இங்கே போட்டி காண்றது, உங்களை வரவேற்கிறது என்பது வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி, நாங்கள் சொல்கிற மாதிரி, நான் சொல்கிற மாதிரி தமிழர் இனத்தில் வந்து ஒவ்வொரு தமிழனும் முன்னேறுகிற போது தான் தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் அடையும். அவை ஒவ்வொரு தமிழருடைய முன்னேற்றத்தையும் நாங்கள் தோள் கொடுத்து தூக்கி விடுகின்ற போதுதான் எங்களுடைய இனம் நிமிந்து நிற்கிற அந்த நல்ல செய்தி என்றும் நிலைக்கும். ஆக அந்த வகையிலே நீங்கள் நிமிந்து நிற்கிறீர்கள். நீங்கள் தொட்ட துறையெல்லாம் துளங்குகின்றன. அந்த துளங்குதல், அந்த வெற்றி தொடர வேண்டும். அதற்கெல்லாம் அல்ல எங்கள் முப்பாட்டன் முருகன் அருள் கிடைக்க வேண்டும், கிடைத்து கொண்டு இருக்கிறது. அது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஒரு சிறிய நேரத்துக்காக நீங்கள் வேறொரு விடயத்திலே ஒரு கலந்துரையாடலே கலந்து கொண்டிருந்த போதும் கூட இங்கே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ஊடகத்தினுடைய தலைவனாக வந்து இங்கே இந்த பேட்டிக்கு வந்தமைக்காக நன்றி தெரிவித்து எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் பொன்னானதாக கருதி நீங்கள் நினைக்கின்ற போதுதான் நடக்கின்ற போதுதான் அந்த தொழிலே கூட மேன்மைகள் வருகின்றன. அவை அதற்கும் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு மென்மேலும் எல்லா வெற்றிகளும் தொடரும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். ஈஸ்ட் எஃப்எம் தயாரிப்பாளர்கள், எங்களுடைய அன்பு நேயர்கள், எங்கள் அறிவிப்பாளர்கள், இங்கே இருக்கிற எங்கடசனம் எல்லார் சார்பிலும் உங்களையும் எங்களோடு அரவணைத்து இந்த நல்ல நேரத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். நன்றி பிகே.
2: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கு தான் வந்து இறங்கினோடனே உடனடியாகவே நீங்கள் வேறு வேலையில் இருந்தும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வாக்கி வாங்க தம்பி உடனே பண்ணிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டதுக்கும் மிக்க நன்றி. அதே போல் ஈஸ்ட் எஃப்எம் பணியாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களும். நிச்சயமாக இந்த படத்தை ஏறொரு தளத்தினூடாக பாருங்கள். உங்களுடைய பெருமதிமிக்க காத்திரமான விமர்சனங்களை முன்வையுங்கள். எங்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் தங்களுடைய கலைப்பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், வெற்றி பாதையை நோக்கி பிரதர்சிக்க வேண்டும் என்று சொன்னால் புலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ரோ

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோ மாகாண அரசின் இந்த நிதியாண்டு 13 பில்லியன் டாலர்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளும், அமெரிக்காவுடனான வர்த்தக போர் ஏற்படுத்தியுள்ள நிச்சயமற்ற தன்மையும் பற்றாக்குறை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளது.

0: இலங்கையின் வடக்கில் நெடுங்கணியில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள தமிழர் பூர்வீக வழிபாட்டுத் தலமான வெடுக்குநாரிமலையில் தமிழ் மக்களின் புரட்டாதிச்சனி வழிபாடுகளை தடுக்கும் நோக்கத்திலான போலீசாரின் மனுவை வவுனியா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதே நாளில் பௌத்த நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் இருதரப்பும் சம நேரத்தில் வழிபாடுகளை செய்வது அமைதி குலைவை ஏற்படுத்தும் எனவும் போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சட்டமீறல்கள் இடம்பெற்றால் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுமாறும் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றால் வரும் ஜனவரி மாதத்துக்குள் ஆட்சி மாற்றம் நிகழும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அதேவேளை தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் எவரையும் காப்பாற்ற திமுக முயற்சிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: பாட்டு நாலு விஷயம் எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி
0: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca

0: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நம் ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வஸ்ட்ரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ ஸ்காப்ரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபேன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிறிஷ் லைவ் இன் டொராண்டோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸ் வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ் அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்ட்ரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 8:47 மிஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
0: ஆமாம், இன்றும் கூட ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது ப்ரொஃபஸர் போல் ஜோசப் அவர்களின் நூல்கள் வெளியீட்டு விழா வருகின்ற அக்டோபர் 31 சனிக்கிழமை மாலை 4 PM நடைபெறும் என்று தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஸ்ரீ சத்யா சாய்பாபா சென்டர், 5321 ஃபின்ச் அவென்யூ இஸ் காப்ரோவில் நடைபெறும் என்று தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு 4169864903.
1: நீங்களும் சமூகம் சார்ந்த விடயங்களை எங்களுக்கு அனுப்பி வைப்பதனூடாக நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்து வருவோம். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com எனும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

0: 8:51 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம். வெளியே காலநிலை தற்பொழுது 15 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 15 உணரப்படுகின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 7 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 5 குறையிருக்கின்றது. நாளை தினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுதுகளில் 8 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 6 நாளை மதிய வேளையில் 20 டிகிரி செல்சியஸாகவும் காலநிலை இருக்கப்போகின்றது. நாளை மாலை வேளையில் 18 டிகிரி செல்சியஸ், நாளை இரவு பொழுதுகளில் 11 டிகிரி செல்சியஸாக, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் மதிய பொழுதுகளில்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
0: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி, நாளை தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம உரிவின் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: Your favorite music on your favorite station 102.7 East FM.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ, 416-704-8074, 416-704-8074.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: பாட்டுக்கு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் ஜே கே முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
7: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன். 437-860-7002 437-860-7002.
5: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
9: பாட்டுக்கு பண்பலை. East FM 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் அடி

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: அமுதே தமிழே, அழகிய மொழியே,
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: VG Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162 4168211 0462 4168211. Some condition apply.
5: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: சொரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: வெல்கம் டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 Project Slots மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள Free Upgrades அல்லது Cashback. Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்மிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடெண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
12: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656.
13: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
14: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
15: Everything you like, everything you need is found only here.
14: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஜஸ்ட் ஆசம்
1: தான். நோ டென்ஷன் பேபே.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: FM 102.7 East FM.
1: Rukmani, Rukmani, shaadi ke baad kya kya hua?

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உலகில் ஏழு அதிசயங்கள் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எங்கள் தமிழ் மொழியும் எனக்கு அதிசயம்தான். எங்கள் தமிழ் மொழியில் எழுத்துக்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் எல்லாமே அதிசயம். அந்த மொழிக்கு சொந்தக்காரர் நாம். அந்த மொழியை காப்பாற்றுவோம். ஏனைய மொழிகளை மதிப்போம். அவற்றை இயன்றவரை கற்றுக்கொள்வோம். எல்லோரையும் அன்பு செய்வோம். இந்த உலகம் வாழ்ந்தால்தான் நாமும் வாழ முடியும்.

காற்றை படைத்தாய், வானை படைத்தாய், கடலை படைத்தாய் இறைவா. காணாமிர்தம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று சொல்லி கவிஞன் பாடுகிற பாடல்களில் இருக்கின்ற வரிகளைப் போல, இசை என்பது ஒரு இன்ப வெள்ளம், எங்களை ஒரு அமிர்த சாகரத்திலே அழைத்துச் செல்கிறது. அவ்வாறான ஒரு பாடல் அடுத்து வருகிற பாடலாக அமையும்.

0: நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்.
1: சுவாமியே சத்தியமாய் முதலெட்டாம் படிகளே சத்தியமாய் ஒன்று.

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

நேர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை அவ்வாறு வாழ நாம் கற்றுக்கொள்ள

0: ஸ்திரம்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் நடா ராஜ்குமார்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்த இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்களும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 25 2026 வெள்ளிக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கேட்டு மகளாம் நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி இனிமையான

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:06. குட் மார்னிங் கனடா ஒலித்துக்
1: கொண்டிருக்கிறோம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெல்வில் பகுதியில் அமைந்திருந்த யூத வழிபாட்டு தலம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் திட்டமிடப்பட்ட வெறுப்புணர்வு சார்ந்த குற்றச்செயல் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் ஈடுபட்டவர் முன்னாள் கனேடிய ராணுவ வீரர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் தாக்குதலின் போது உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு அங்கு உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கெனடிய செய்திகளில் நாங்கள் விரிவாக ஆராயலாம். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மனித உரிமைகள் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்களை அரசாங்கம் இன்னமும் நிறைவேற்றவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தின் போது அவர் இந்த கேள்வினை எழுப்பியிருக்கிறார். அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் உத்தியோகபூர்வமான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. இந்த விஜயம் உலக ஒழுங்கில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து சர்வதேச செய்திகளில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 7:08. இது குட் மார்னிங் கனடா.

0: நேரம் 7:12 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 12 °C வெளியில் வெப்பநிலை இருக்கிறது. பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 20°C வரையில் வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையும் பார்த்து விடலாம். சனிக்கிழமை 21°C பிரகாசமான சூரியோடு நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். திங்கட்கிழமை 20°C ஓரளவிற்கு சூரியோளியும் முகில் கூட்டமும் கலந்த நாளாக இருக்கும். செவ்வாய் 22°C 24 உடல்நிலை கொண்டதாகவும் பிரகாசமான சூரியோடு நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதன்கிழமை அதே போன்ற நிலைமை இருக்கும், ஆனால் இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வியாழக்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கப் போகிறது. 22°C 25 உடல்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 21°C 22 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். பெல்வில் பகுதியில் அமைந்துள்ள யூத வழிபாட்டுத் தலத்திற்கு வெளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிடப்பட்ட வறுப்புணர்வு சார்ந்த குற்றச்செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூத சமூகத்தினர் தமது புனித நாளான யூம் கிப்பு வழிபாட்டிற்காக கூடியிருந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. சன்ஸ் ஆஃப் ஜேக்கோப் சினோஜ் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு வெளியில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் யூத சமூகத்தினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட வறுப்புணர்வு சார்ந்த குற்றச்செயல் என பெல்வில் காவல்துறையின் தலைமை அதிகாரி மூரே ரோட் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் அதிர்ச்சியூட்டும் புதிய விவரங்கள் ஒளிப்பதிவு ஆதாரங்களை வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது காவல்துறை வெளியிட்டது. இந்த தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட குறுகிய ஒளிப்பதிவினையும் காவல்துறையினர் வெளிப்படுத்தினார்கள். அதில் தாக்குதல் நடத்திய முன்னாள் கனேடிய ராணுவ உறுப்பினரான ஷான் வோர்டு, நீங்கள் யூதர்களுக்காக மரணிக்கப் போகிறீர்கள் என உரத்த குரலில் கூறிக்கொண்டு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியமை பதிவாகியுள்ளது. துப்பாக்கித்தாரியான ஷான் வோர்டு அந்த வழிபாட்டுத் தலத்தை முழுமையாக அழிக்கவும் அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த ஏராளமான யூதர்களை கொலை செய்யவும் தேவையான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களுடன் அங்கு சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீண்ட நேரம் துப்பாக்கிச் சமரில் ஈடுபடுவதற்கான கூடுதல் ஆயுதங்கள் அவரிடம் இருந்ததாகவும் காவல்துறையின் தலைமை அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிதாரியை தடுத்து நிறுத்திய பெல்வில் காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் ஜெஃப் ஸ்மித் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கழுத்து உட்பட பல இடங்களில் காயமடைந்த 13 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த இந்த காவல்துறை அதிகாரி குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அனைத்து யூத ஆலயங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யூத அமைப்பான பினாய் பிரித் கனேடிய மத்திய அரசாங்கத்திடம் யூத ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. கனடாவில் உள்ள அனைத்து யூத வழிபாட்டுத் தலங்களுக்கும் அரசாங்க நிதியுதவியுடன் ஆயுதமேந்திய தகுதியான பாதுகாப்பு காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அல்லது போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அந்தரிய மாகாணத்தின் நிதி பற்றாக்குறை 13 பில்லியனாக குறைவடைந்துள்ளது என மாகாண அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அந்தரிய மாகாணத்தின் 2025-26 ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை குறித்து அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த பற்றாக்குறையானது முன்னர் கணிப்பிடப்பட்டதை விட சற்று குறைவடைந்து 13 பில்லியனாக பதிவாகியிருக்கிறது. முன்னதாக 2025 வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதி பற்றாக்குறை 14.6 பில்லியனாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1.6 பில்லியன் டாலர் அளவில் அது மேம்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டாரியோ மாகாண அரசின் பொது கணக்கறிக்கை வியாழக்கிழமை வெளியானது. 2024-25 நிதியாண்டில் ஆண்டாரியோ மாகாணத்தின் நிதி பற்றாக்குறை 1.1 பில்லியனாக மட்டுமே இருந்தது. தற்போதைய பற்றாக்குறை அதிகரிப்பிற்கு கல்வி சுகாதாரத்துறைகளில் ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்கள் முதன்மை காரணிகளாக கூறப்படுகின்றன. மாகாணத்தின் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 6.2 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 97.5 பில்லியன்களாக காணப்படுகிறது. அதேபோன்று கல்வித்துறைக்கான செலவினங்கள் 2.3 பில்லியன் டாலர்களால் அதிகரிக்கப்பட்டு 40.1 பில்லியனை எட்டியுள்ளது. மாகாண அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் வணிக நிறுவனங்களான LCBO, OLG ஆகியவற்றின் மூலம் அரசாங்கத்திற்கு கணிசமான கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக ஆண்டாரியோ மாகாணம் வியாழக்கிழமை வெளியிட்ட பொதுக்கணக்கறிக்கையில் சுட்டிக்காட்டியது. டிடிசி தொடரோந்து சேவையினை மிசிசாகா நகரம் வரை நீடிக்கும் திட்டம் குறித்த அறிவித்தலை மிசிசாகா நகர முதல்வர் வேட்பாளர் வெளியிட்டுள்ளார். மிசிசாகா நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிடும் முன்னணி வேட்பாளர் போனி குரோம்பி தனது தேர்தல் பிரசார உறுதிமொழிகளில் ஒன்றாக இதனை வியாழக்கிழமை வெளியிட்டார். அக்டோபர் 26 மிசிசாகா உட்பட ஒன்றியில் நகராட்சி தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முக்கிய அறிவித்தல் வெளியிடப்பட்டது. ட்ரோண்டோ போக்குவரத்து சபையின் பிரதான தொடரோந்து பாதையான 2வது பாதை சுரங்க தொடரோந்து சேவையினை மிசாகா நகரின் மையப்பகுதி வரை நீடிப்பதற்கான போக்குவரத்து திட்டத்தை போனி குரோம்பி வெளிப்படுத்தினார். மிசாகா மூவ்ஸ் 2.0 என இந்த புதிய போக்குவரத்து திட்டம் பெயரிடப்பட்டது. தற்போது டொரண்டோவின் கிப்ளிங் சுரங்க நிலையத்துடன் முடிவடையும் லைன் 2 புகையிரத பாதையினை மேற்கே நோக்கி நீடித்து ஷூவே கார்டன்ஸ் வழியாக மிசாக நகரின் மையப்பகுதி வரை கொண்டு செல்வது இதன் முதன்மை நோக்கம் என கூறப்படுகிறது. தான் நகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல்வரிடத்தில் ஒன்டாரிய அரசு, மெட்ரோலிங்ஸ், டொரண்டோ மாநகராட்சி ஆகியவற்றோடு இணைந்து இதற்கான வணிக வழித்தட ஆய்வுகளை ஆரம்பிக்கப் போவதாக போனி குரம்பி உறுதியளித்துள்ளார். இந்த தொடரூந்து பாதை முழுமையாக நிலத்தடியில் அமைக்காமல் தண்டா ஸ்ட்ரீட் வழித்தடத்தின் நிலத்திற்கு மேலாக அமைப்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அது தவிர தற்போது கட்டுமானத்தில் இருக்கும் ஹேசல் மெக்லின் இலகுரக ரயில் திட்டத்தை 2028 இறுதிக்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். PSN சர்வதேச விமான நிலையத்திற்கு கடமையாற்றும் ஊழியர்களின் வசதிக்காக அதிகாலை நள்ளிரவு வார இறுதி நாட்களில் இயங்கும் சிறப்பு போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்கவும் போனி குரம்பி உறுதியளித்துள்ளார். இந்த அறிவித்தல் மிசாக நகர முதல்வர் வேட்பாளர்களிடையே கடும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் உட்பட மொத்தம் 14 அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மிசாக நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். இதில் கரோலின் பாரிஷ், முன்னாள் நகர முதல்வர் போனி குரம்பி, முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஏழாம் வட்டார நகரசபை உறுப்பினருமான தீபிகா டெமெரிலா, 2024 நகர முதல்வர் தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடித்தவரும் இரண்டாம் வட்டார நகரசபை உறுப்பினருமான அல்வின் தேஜோ ஆகியோர் பிரதான வேட்பாளர்களாக கருதப்படுகிறார்கள். அன்றரிய மாகாணத்தில் வாழும் 55 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களிடம் ஆப்பியோடு எனப்படும் போதைப்பொருள் பயன்பாடு குறைபாடு 2017 ஆண்டிலிருந்து தற்போது இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய ஆய்வின் மூலம் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ட்ரோனோ சென்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த ஒன்டாரியோ மருத்துவ கொள்கை ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள 43 பக்க அறிக்கையில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இடம்பெற்றன. ஒன்டாரியோவில் ஆப்பியோட் போதைப்பொருள் பாதிப்புடன் சுகாதார அமைப்பை நாடிய 55 வயது மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை 2017 7116 காணப்பட்டதாகவும் 2025 இறுதியில் அந்த எண்ணிக்கை 17,231 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள 350 முதியவர்களில் ஒருவருக்கு இந்த பாதிப்பு இருப்பதை இந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக் காட்டுகின்றன. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் ஒன்டாரியோவில் 1087 முதியவர்கள் ஆப்பியோய்டு பாதிப்பினால் உயிரிழந்துள்ளார்கள். இது சராசரியாக ஒரு நாளுக்கு ஒரு முதியவரின் மரணம் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் மரணங்களில் 75% வரையிலான மரணங்கள் 55 வயது முதல் 64 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் ரெக்ஸ்டேல் பகுதியில் இடம்பெற்ற வாகன திருட்டு விசாரணை ஒன்றின் போது 2 காவல்துறை அதிகாரிகள் படுகாயமடைந்தனர். வாகன திருட்டு விசாரணை ஒன்றின் போது தப்பியவர்களை காவல்துறை வாகனம் மீது மோதியது. வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 டொரண்டோ காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றை மர்ம நபர்கள் உடைத்து திருட முயல்வதாக காவல்துறைக்கு அவசர தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்றபோது அங்கிருந்த 2 வாகனங்கள் அதிகமாக தப்பியோட முயன்றன. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு சந்தேக நபரின் வாகனம் காவல்துறையின் வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் சந்தேக நபரின் வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 2 காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநரை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் கைது செய்து அவருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் சிக்காமல் 2 வாகனம் அங்கிருந்து தப்பியது. தற்போது அந்த வாகனத்தையும் இனிய குற்றவாளிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் வாகன திருட்டுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் வேளையில் இந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21 இது குட் மார்னிங் கனடா.

0: 7:26 நிமிடம். பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipal Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552 Lakme Home Sync Garden Suite Metrum Rental Multiplex Specialist Kurainthavilayil Adiyuyar Tharathil Ungal Veetin Backyard Il Innumoru Veedu Katta Virumbugireergala Palaya Veetu Idikkamaliye Rental Multiplex Katta Thittamidugireergala Lakme Home Sync 416-7828-2426 Property Value Vayum Rentalin Kamayum Adhigariyungal
2: இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மி ஹோம் சிங் 416-788-2426
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

இலங்கை செய்திகள். மனித உரிமைகள் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்களை அரசாங்கமேன் இன்னமும் நிறைவேற்றவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கேள்வினை எழுப்பினார். ஐக்கிய நாடுகள் சபை கூறுவது ஏற்றுத்தான் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிக்கப்படுகிறது என்றால் மனித உரிமைகள் மற்றும் காணாமல் போனோர் விடயங்களில் ஐக்கிய நாடுகள் முன்வைத்த தீர்மானங்களையும் பரிந்துரைகளையும் இந்த அரசாங்கம் ஏன் உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். மற்ற அனைத்து முக்கியமான தேசிய மற்றும் மனித உரிமை விவகாரங்களையும் ஓரம் தள்ளிவிட்டு நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிப்பதற்கு மட்டும் அரசாங்கம் தற்போது கூடுதல் முன்னுரிமை அளித்து வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு வயது அதிகரிப்பதால் மட்டும் தங்கி கிடக்கும் வழக்குகளை துரிதப்படுத்திவிட முடியாது. அதனுடன் போலீஸ் திணைக்களமும் சட்டமாத எதிர்ப்பு திணைக்களமும் உரிய முறையில் துரிதமாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாகும். வழக்குகளின் எண்ணிக்கையினை குறைக்கும் நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம். இருந்த போதிலும் வருடக்கணக்கில் வாடிவரும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கே இந்த திருத்தம் எந்த வகையில் உதவும்? 25 முதல் 30 வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் வாடும் அவர்களின் வழக்குகள் இதன் மூலம் துரிதமாக விசாரிக்கப்படுமா? உயிர்த்து ஞாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் சில நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தான் வரவேற்பதாகவும் செல்வம் அடிக்கலநாதன் கூறினார். இதற்காக குரல் கொடுத்த கர்தினால் மல்கம் ரஞ்சித்தாண்டகைக்கும் அவர் தனது நன்றியினை தெரிவித்தார். அதேவேளை சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள சிவராஜ் அனோஜனின் விடுதலைக்காக தாமும் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அடியாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகல் நிலை தோன்றியது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் அமைதியான முறையில் அடியாள உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த அடியாள உணவு தவிர்ப்பு போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு திடீரென சென்ற காவல்துறையினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு முரண்பட்டுள்ளனர். ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி

காவல்துறை அறிவுறுத்தியது. சில தினங்களுக்கு முன்பாகவும் தியாக தீபம் திணிவிடத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கிகளை இதே காவல்துறையினர் கழற்றிச் சென்றது மட்டுமின்றி பல தடவைகள் கேட்டும் அந்த ஒலிபெருக்கிகள் இதுவரை மீள கையளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதற்கான அனுமதியும் இதுவரை வழங்கப்படவில்லை. இவ்வாறு போராட்டக்காரர்கள் கூறிய போதிலும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பெயர் விவரங்களை பதிவு செய்த காவல்துறை உடனடியாக ஒலிபெருக்கிகளை கழற்றுமாறு கூறியதால் அங்கு முரண்பாட்டு நிலை தோன்றியது. இவ்வாறாக குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதால் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்தில் பெரும் குழப்பமும் பரபரப்பும் ஏற்பட்டது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலவிற்கு அவருடைய நண்பர்கள் இதுவரையில் பின்பற்றிய பல்வேறு உபாயங்கள் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்திஞாடு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் செயல்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. சுரேஷ் சாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறப்பு சலுகைகளோடு தடுத்து வைக்கப்பட்டார். இருந்த போதிலும் இந்த முயற்சி தற்போது தோல்வியடைந்தது. அவர் தற்போது சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாக வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து சுரேஷ் சாலை மற்றும் அவருக்காக செயல்பட்ட குழுவினர் தற்போது அச்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் நீதிமன்றத்தின் முன்னிலையான தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலை சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்தினார். அத்துடன் அவருக்கு சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான இதய இயங்கு கருவி ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் வைத்தியசாலை பணிப்பாளருக்காக சட்டம் அதிபரின் ஆலோசனைகள் தேவைப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள இளைஞரான சிவராஜா அனோஜனுக்கு அரசு மன்னிப்பு வழங்குமாறு கூறி இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த விடயம் குறித்த கோரிக்கை கடிதம் ஒன்று மன்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த கடிதத்தில் பிரதி சபாநாயகர் எஸ் வி சாலி உள்பட்டவர்கள் அனோஜனுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அவருடைய தண்டனை குறைக்க அல்லது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தள்ளுபடி செய்யுமாறும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டது. அனோஜன் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளி என்றும் இலங்கையில் உள்ள அவருடைய குடும்பம் அவருடைய வருமானத்தையே பெரிதும் நம்பியிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகை அவருடைய பொருளாதார நிலைக்கு மிக அதிகமானது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். தாம் தண்டனைக்குள்ளான சம்பவம் தொடர்பில் அனோஜன் வருத்தத்தையும் மனவேதனைகளையும் வெளிப்படுத்தி வருவதாகவும் அதற்கான மன்னிப்பை கோரியிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். அதேவேளை சவுதி அரேபியாவின் சட்ட அதிகாரம் அறியாண்மை மற்றும் நீதித்துறை நிறுவனங்களுக்கு தாங்கள் முழுமையாக மதிப்பளிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் நல்லிணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோரிக்கை முழுமையான மனிதாபிமான அடிப்படையில் முன்வைக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகளின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் உயர்மட்ட வாரத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நியூயார்க் செல்லப்போவதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத் செப்டம்பர் 26 நியூயார்க் செல்கின்றார். செப்டம்பர் 28 நடைபெறும் பொதுச்சபையின் பொது விவாதத்தில் கலந்து கொள்ளவுள்ளவர் அங்கு இலங்கையின் தேசிய அறிக்கையினை முன்வைப்பார் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அதிகாரிகளோடும் அமைச்சர் விஜித ஹேரத் கலந்துரையாடல்களை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. Singaraj
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் இன்றே அழையுங்கள்.
1: 647-608-8447

0: நிற்குது முன்னே.
1: 7:54 நிமிடம், இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையில் வெளிமாளிகையில் விருந்துபசார சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த விருந்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலானியா டிரம்ப் வழங்கிய வரவேற்பு மற்றும் விருந்தோமலுக்கு ஸி ஜின்பிங் நன்றி தெரிவித்தார். சீன மக்கள் தற்போது பாரம்பரிய மத்திய இலையுதிர் விழாவை கொண்டாடி வரும் நிலையில் குடும்பங்கள் ஒன்று கூடும் இந்த திருநாளை முன்னிட்டு அமெரிக்க மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஸி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பில் உரையாற்றிய டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் அவருடைய மனைவி பெங் லியுவான் மற்றும் சீன பிரதிநிதிகள் மீண்டும் வெளிமாளிகைக்கு வருகை தந்துள்ளமை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். இந்த வருடம் சீனாவின் பீஜிங் நகருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது சீன மக்களிடமிருந்து தனக்கு கிடைத்த பிரம்மாண்டமான வரவேற்பை நினைவு கூர்ந்த டொனால்டு டிரம்ப் பல ஆண்டுகளுக்கு பின் ஸி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு வருகை தந்துள்ள நிலையில் அதற்கிணியான விருந்தோமலை தாம் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறினார். ஸி ஜின்பிங்கின் இந்த அரசுமுறை பயணம் அமெரிக்க மற்றும் சீன உறவுகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பை முன்னெடுப்பதற்கான முக்கிய சாத்தியங்களை தூச்சிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்ற ஆரம்பித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் அவர் தனது உரையில் நியூயார்க் நகர முதல்வர் சொஹ்ரான் மம்தானி உள்ளிட்டவர்களை கடுமையாக விமர்சித்தார். இஸ்ரேலிய பிரதமர் மேடையேறிய போது பல நாடுகளின் பிரதிநிதிகள் சபையில் இருந்து வெளியேறினார்கள். அவர்களை பார்த்து நெத்தன்யாகு இந்த மண்டபத்தை விட்டு இன்னமும் வெளியேறாத வேறு ஏதேனும் ஒழுக்கமற்றவர்கள் இருந்தால் தயவு செய்து இப்போது வெளியேறுங்கள் என தெரிவித்ததோடும் தனது நாட்டை பற்றியும் வீரர்களை பற்றியும் பொய்யை பரப்புபவர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். நியூயார்க் நகர முதல்வர் மம்தானி தன்னை நியூயார்க்கிற்குள் நுழையவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் தனது குரலை ஒடுக்க பார்த்ததாகவும் குறிப்பிட்ட நெத்தன்யாகு உங்களால் உண்மையை ஒடுக்க முடியாது என விமர்சித்தார். அத்துடன் மம்தானி தனது நாட்டை பற்றியும் இஸ்ரேலிய படையினர் மீதும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி வருவதாகவும் அவர் தனது உரையில் குற்றம் சுமத்தினார். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை அல்ல என்றும் அது காசா மக்களையும் இஸ்ரேலையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எனவும் அவர் தமது தாக்குதல்களை நியாயப்படுத்தினார். அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் ராணுவம் மற்றும் அணுசக்தி திறன்களை தாம் செயல்திறன் அற்றதாக்கியிருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை விட சிறந்த பங்காளி எவரும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஹூதி கிளர்ச்சியாளர்களால் எழுப்பப்பட்ட 6 பால்ஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. பிரென்ட் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை 106 அமெரிக்க டாலர்களை கடந்தது. அதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை 94 அமெரிக்க டாலர்களை தாண்டி விற்பனை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ தமக்கு எதிராக மீண்டும் ஏதேனும் தாக்குதல்களை தொடுத்தால் மத்திய கிழக்கு மோதலை இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்தது. ஈரானின் அதியுச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகரான மேஜர் ஜெனரல் யஹ்ரா ரஹீம் சஃபி இந்த எச்சரிக்கையை விடுத்தார். ஈரானுடனான மோதல் ஏற்கனவே பாரசீக வளைகுடா மற்றும் ஹோமூஸ் நீரிணையை தாண்டி செங்கடல் வரை பரவி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் மேலும் போர் வெடித்தால் இந்த மோதல் களம் இந்திய பெருங்கடல் அல்லது ஏனைய பிராந்தியங்களுக்கு விரிவடையும் என அவர் எச்சரித்தார். இந்திய பெருங்கடல் என்பது உலகின் முக்கிய எரிசக்தி மற்றும் வர்த்தக பரிமாற்ற பாதையாக கருதப்படுகிறது. இதனால் போர் இந்திய பெருங்கடலுக்கு பரவினால் அது உலகளாவிய கடல் போக்குவரத்து, எரிசக்தி விநியோகம் மற்றும் குறிப்பாக ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். இதேவேளை ஓமான் கடற்கரைக்கு அருகில் ஆன்டிகுவா கொடியின் கீழ் பயணம் செய்த கப்பல் ஒன்றும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 26 வயதுடைய இந்திய மாலுமியொருவர் உயிழந்ததோடு 19 மாலுமிகள் ஓமான் அரச கடற்படையால் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: இணைந்திருக்கிறீர்கள். ஒரு புத்தகம் திறக்கும் போது ஆயிரம் உலகங்கள் திறக்கின்றன. வாசிப்பு என்பது ஒரு வேறு மனிதனின் மனதுக்குள் நுழைவது, ஒரு வேறு யுகத்தில் வாழ்வது, நம் அறிவை விரிவுபடுத்துவது. உலகின் வெற்றியாளர்கள் எல்லோரும் அதிகமாக வாசிக்கிறார்கள் என்கின்றன ஆராய்ச்சிகள். வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் வாசிக்கிறார். பில்கேட்ஸ் வருடத்திற்கு 50 புத்தகங்களை வாசிக்கிறார். ஆரம்பிக்க தேவையில்லை, 1000 பக்கங்கள், நாளொன்றுக்கு 10 பக்கங்களே போதும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான். வாசிப்பை நேசிப்போம்.
1: விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 12 செல்சியஸாக வெளியில் வெப்பநிலை இருக்கிறது. பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 20 செல்சியஸ் வரையில் வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையும் பார்த்து விடலாம். சனிக்கிழமை 21 செல்சியஸ் பிரகாசமான சூரியோடு நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். திங்கட்கிழமை 20 செல்சியஸ் ஓரளவிற்கு சூரியோளியும் முகில் கூட்டமும் கலந்த நாளாக இருக்கும். செவ்வாய் 22 செல்சியஸ் 24 உடல்நிலை கொண்டதாகவும் பிரகாசமான சூரியோடு நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதன்கிழமை அதே போன்ற நிலைமை இருக்கும். ஆனால் இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வியாழக்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கப் போகிறது. 22 செல்சியஸ் 25 உடல்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 21 செல்சியஸ் 22 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். பெல்வில் பகுதியில் அமைந்துள்ள யூத வழிபாட்டுத் தலத்திற்கு வெளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிடப்பட்ட வறுப்புணர்வு சார்ந்த குற்றச்செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூத சமூகத்தினர் தமது புனித நாளான யூம் கிப்பு வழிபாட்டிற்காக கூடியிருந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. சன்ஸ் ஆஃப் ஜேக்கோப் சினோஜ் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு வெளியில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் யூத சமூகத்தினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட வறுப்புணர்வு சார்ந்த குற்றச்செயல் என பெல்வில் காவல்துறையின் தலைமை அதிகாரி மூரேரோடு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் அதிர்ச்சியூட்டும் புதிய விவரங்கள் ஒளிப்பதிவு ஆதாரங்களை வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது காவல்துறை வெளியிட்டது. இந்த தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட குறுகிய ஒளிப்பதிவினையும் காவல்துறையினர் வெளிப்படுத்தினார்கள். அதில் தாக்குதல் நடத்திய முன்னாள் கனேடிய ராணுவ உறுப்பினரான ஷான் வோர்டு, நீங்கள் யூதர்களுக்காக மரணிக்கப் போகிறீர்கள் என உரத்த குரலில் கூறிக்கொண்டு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியமை பதிவாகியுள்ளது. துப்பாக்கித்தாரியான ஷான் வோர்டு அந்த வழிபாட்டுத் தலத்தை முழுமையாக அழிக்கவும் அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த ஏராளமான யூதர் கொலை செய்யவும் தேவையான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களுடன் அங்கு சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீண்ட நேரம் துப்பாக்கிச் சமரில் ஈடுபடுவதற்கான கூடுதல் ஆயுதங்கள் அவரிடம் இருந்ததாகவும் காவல்துறையின் தலைமை அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிதாரியை தடுத்து நிறுத்திய பெல்வில் காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் ஜெஃப் ஸ்மித் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கழுத்து உட்பட பல இடங்களில் காயமடைந்த 13 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த இந்த காவல்துறை அதிகாரி குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அனைத்து யூத ஆலயங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யூத அமைப்பான பினாய் பிரித் கனேடிய மத்திய அரசாங்கத்திடம் யூத ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. கனடாவில் உள்ள அனைத்து யூத வழிபாட்டுத் தலங்களுக்கும் அரசாங்க நிதியுதவியுடன் ஆயுதமேந்திய தகுதியான பாதுகாப்பு காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அல்லது போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமைகள் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்களை அரசாங்கமேன் இன்னமும் நிறைவேற்றவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கேள்வினை எழுப்பினார். ஐக்கிய நாடுகள் சபை கூறுவது ஏற்றுத்தான் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிக்கப்படுகிறது என்றால் மனித உரிமைகள் மற்றும் காணாமல் போனோர் விடயங்களில் ஐக்கிய நாடுகள் முன்வைத்த தீர்மானங்களையும் பரிந்துரைகளையும் இந்த அரசாங்கம் ஏன் உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். மற்ற அனைத்து முக்கியமான தேசிய மற்றும் மனித உரிமை விவகாரங்களையும் ஓரம் தள்ளிவிட்டு நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிப்பதற்கு மட்டும் அரசாங்கம் தற்போது கூடுதல் முன்னுரிமை அளித்து வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதால் மட்டும் தங்கிக் கிடக்கும் வழக்குகளை துரிதப்படுத்திவிட முடியாது. அதனுடன் போலீஸ் திணைக்களமும் சட்டமாதிர்ப்பு திணைக்களமும் உரிய முறையில் துரிதமாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாகும். வழக்குகளின் எண்ணிக்கையினை குறைக்கும் நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம். இருந்த போதிலும் வருடக்கணக்கில் வாடிவரும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு இந்த திருத்தம் எந்த வகையில் உதவும்? 25 முதல் 30 வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் வாடும் அவர்களின் வழக்குகள் இதன் மூலம் துரிதமாக விசாரிக்கப்படுமா? உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் சில நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தான் வரவேற்பதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் கூறினார். இதற்காக குரல் கொடுத்த கர்தினால் மல்கம் ரஞ்சித்தாண்டகைக்கும் அவர் தனது நன்றியினை தெரிவித்தார். அதேவேளை சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள சிவராஜ் அனோஜனின் விடுதலைக்காக தாமும் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்ற ஆரம்பித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் அவர் தனது உரையில் நியூயார்க் நகர முதல்வர் சொஹ்ரான் மம்தானி உள்ளிட்டவர்களை கடுமையாக விமர்சித்தார். இஸ்ரேலிய பிரதமர் மேடையேறிய போது பல நாடுகளின் பிரதிநிதிகள் சபையில் இருந்து வெளியேறினார்கள். அவர்களை பார்த்து நெத்தன்யாகு இந்த மண்டபத்தை விட்டு இன்னமும் வெளியேறாத வேறு ஏதேனும் ஒழுக்கமற்றவர்கள் இருந்தால் தயவு செய்து இப்போது வெளியேறுங்கள் என தெரிவித்ததோடும், தனது நாட்டை பற்றியும் வீரர்களை பற்றியும் பொய்யை பரப்புபவர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். நியூயோர்க் நகர் முதல்வர் மம்தானி தன்னை நியூயோர்க்கிற்குள் நுழையவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் தனது குரலை ஒடுக்க பார்த்ததாகவும் குறிப்பிட்ட நெத்தன்யாகு, உங்களால் உண்மையை ஒடுக்க முடியாது என விமர்சித்தார். அத்துடன் மம்தானி தனது நாட்டை பற்றியும் இஸ்ரேலிய படையினர் மீதும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி வருவதாகவும் அவர் தனது உரையில் குற்றம் சுமத்தினார். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை அல்ல என்றும், அது காசா மக்களையும் இஸ்ரேலையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எனவும் அவர் தமது தாக்குதல்களை நியாயப்படுத்தினார். அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் ராணுவம் மற்றும் அணுசக்தி திறன்களை தாம் செயல்திறன் அற்றதாக்கி இருப்பதாகவும், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை விட சிறந்த பங்காளி எவரும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார்.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 12 நிமிடம்.

0: 8:16 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வரும் விளையாட்டில்
4: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
1: அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
0: எங்களிசை 8:18.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. பணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தாண்டி அந்த பணத்தின் மூலம் எப்படி சந்தோஷத்தை வைத்திருக்கலாம் என்பது பற்றி பேசுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஜொனத்தன் கே டி யோ அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஜொனத்தன் கேரியோ என்கின்றவர் எழுதிய புத்தகம் தான் இந்த மைண்ட்ஃபுல் மணி என்கின்ற ஒரு விஷயம். அந்த பணத்தை நாங்கள் சம்பாதிக்கின்ற போது அந்த சம்பாத்தியம் என்பது எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பது பற்றி பேசுகிறது இந்த புத்தகம். அதாவது நாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த பணத்தை சந்தோஷமாக நாங்கள் கையாளுகிறோமா, அல்லது வெறுமனே அந்த பணம் என்பது ஒரு எண்ணிக்கையாக வங்கிகளில் வைப்பில் இருக்கக்கூடிய அல்லது எங்களுடைய சேமிப்பில் எங்களுடைய முதலீடு ஆக ஒரு எண் என்கின்ற அடிப்படையில் மட்டும் நின்று விடுகிறதா? அது மனதுக்கு ஏன் மகிழ்ச்சியை தரவில்லை, அல்லது மகிழ்ச்சியை தருவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பணம் மட்டும் மகிழ்ச்சியை தந்து விடாது, பணம் சந்தோஷத்தை அடைவதற்கான ஒரு கருவி, ஒரு டூல் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகம் பேசுகிறது. அதாவது சந்தோஷத்தை அடைவதற்கு வெவ்வேறு விதமான டூல்ஸ் இருக்கிறது, அதில் ஒரு டூல் தான் இந்த பணம். அப்படி இந்த பணத்தை பற்றி மனிதர்கள் மத்தியிலே எவ்வாறான தோற்றங்கள் இருக்கின்றன, எவ்வாறான மாயைகள் இலூஷன்ஸ் இருக்கிறது, அதை எப்படி நாங்கள் மாற்றலாம் என்ற விடயங்கள் பற்றி தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பேசுகிறார். 21st century அனைவரிடமும் அவர்கள் நினைத்த விடயத்தை அடைவதற்கு தேவையான பணம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இது ஒரு மிகப்பெரிய பேருண்மையாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பணம் படைத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் பணம் படைத்தவர்களுக்கு தாங்கள் அடிய நினைப்பதை அடைவதற்கு போதுமான அளவு பணம் இல்லை என்கின்ற கவலையில் இருக்கிறார்கள். எப்படி பணம் இல்லாதவருக்கு அடுத்த நிலையில் உயர்வதற்கு பணம் ஒரு தேவையாக இருக்கிறதோ, அதுபோல் மிகப்பெரிதமான பணக்காரராக இருக்கின்றவர்களுக்கு அதை தாண்டி செல்வதற்கான பணத்தேவை இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பணம் படைத்தவர்கள், பணம் நிறைய வைத்திருக்கிறதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயம் அதனால் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு பணம் தேவையாக இருக்கும், அல்லது அடுத்த நிலையிலே இன்னும் அதிகமான பணத்தை எப்படி ஈட்கலாம், அல்லது எப்படி சேர்க்கலாம், அதை அடைவதற்கு என்ன வழிகள் என்றெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஆக இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயம் எப்போதும் சந்தோஷத்தை தந்துவிடாது, அது அடுத்தடுத்தடுத்தடுத்து என்று சொல்லி வாட் நெக்ஸ்ட் என்ற கேள்வியோடு மனிதர்களை பயணப்பட வைக்கிறது. ஆக அடுத்த விடயத்தை அல்லது அவர்கள் நினைத்த விடயத்தை அடைவதற்கு தேவையான பணம் என்பது யாரிடமும் இல்லை, அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விடயம். இவ்வளவுதான் உலக பணக்காரராக இருந்தாலும் அவர் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தேவையான பணம் இல்லை என்ற கவலையோடு இருப்பார். ஏனென்றால் அவர் தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், என்னிடம் எத்தனை பில்லியன் இருந்தாலும் நான் அதை ட்ரில்லியன் ஆக்குவதற்கு என்ன செய்யலாம், ஏன் ட்ரில்லியன் ஆக்க முடியவில்லை, அதற்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். அவ்வளவுதான் அடிப்படை. இதை புரிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே பணம் என்பது எவ்வளவுதான் வந்து சேர்ந்தாலும் அது சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்து விடாது. ஏனென்றால் அந்த வரக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும், அந்த மனம் திருப்தி கொள்ளாத ஒரு நிலை தோன்றிவிடும். ஆகவே இந்த பணம் என்பது குறையில்லாமல், பண பற்றாக்குறை இல்லாமல், பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல், பணம் சார்ந்த கவலைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையை பேசுகிறது இந்த புத்தகம். ஆக சந்தோஷத்தை இந்த பணத்தால் வாங்கிவிடலாம் என்று மனிதர்கள் நினைப்பது தவறு என்கின்ற ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்கிறது. பணம் குறித்தான ஒரு முழுமையான புரிதலை எங்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது பற்றித்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. எங்களை சுற்றியிருப்பவர்களிடம் இருந்து நாம் பணம் குறித்து கற்றுக்கொள்வதெல்லாம் வெறும் உணர்ச்சி, மனப்பாங்கு, அதாவது ஒரு விதமான எமோஷன் அல்லது ஒரு விதமான ஆட்டிடியூட். பணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒருவர் பணக்காரராக இருந்தால் அவருடைய ஆட்டிடியூட் எப்படியாக இருக்கிறது, அல்லது அவருடைய எமோஷன் பணம் இல்லாமல் இருக்கின்ற போது அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது, அவர்களிடம் இருக்கக்கூடிய பயம், அவர்களிடம் இருக்கக்கூடிய ஏக்கம், இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான உணர்வு பூர்வமானவையாகவே இருக்கிறது. இவற்றை வைத்துக் கொண்டு பணத்தின் மீது வரி கொண்டு தெரிய நாங்கள் ஆரம்பிக்கிறோம். மற்றவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்தது எல்லாம் செய்கிறார்கள், அவர்கள் பெரிய வீட்டில் இருக்கிறார்கள், விரும்பிய வாகனத்தை ஓடுகிறார்கள், பல விடயங்களை செய்கிறார்கள், பல முதலீடுகளை செய்கிறார்கள். இப்படி எல்லாம் நினைத்து நாங்கள் பணக்காரர்களாக ஏன் முடியவில்லை என்ற கவலையோடு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அப்படி இருக்கின்றவர்கள் என்று நாங்கள் நம்புகின்றவர்கள் அவர்களுக்கு மேலே இருக்கின்றவர்களை பார்த்து அதுபோல் அடைய முடியவில்லை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள், அல்லது தங்களிடம் இருக்கின்ற பணத்தை யாராவது சூறையாடி விடுவார்களோ, சுட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் எல்லாம் எக்கச்சக்கமான உழைப்பை செய்ய வைத்து கஞ்சத்தனத்தை ஊக்குவித்து எங்களை பாடாய்படுத்தி எடுக்கிறது. பணத்தை வைத்திருக்கின்றவர்கள் அந்த பணத்தை
சந்தோஷமாக செலவிட தயங்குகிறார்கள். அது தொலைந்து போய்விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலம் சூனியமாகி போய்விடுவோம் என்ற பயம் பணம் கூட கூட வந்து கொண்டிருக்கும். அந்த பணம் கூட கூட அவ்வளவு பணமும் ஒரே இரவில் காணாமல் போய்விடுமோ என்ற பயம் நிறைய பணக்காரர்களுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சேர்ந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவும் ஒரே இரவில் போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம் பலருக்கு இருக்கிறது. இந்த பணம் சார்ந்து பல விடயங்கள் பேசப்படுகிறது. பல விடயங்கள் இந்த இலூஷன் என்று சொல்லக்கூடிய மாயைகள் இருக்கிறது. இந்த மாயைகள் பற்றி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. பணம் சம்பாதிப்பது குறித்த பல தவறான புரிதல்கள் அல்லது பிரமைகள் எங்களிடம் இருக்கிறது. இந்த பிரமைகளை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும். எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எங்களுடைய ப்ராசஸ் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சிக்கான திட்டம் நிறைவேற தேவையான பணம் குறித்த ஒரு எளிமையான பிளான் எங்களிடம் இருக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்கின்ற ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் எங்களுக்குள் வந்தால்தான் பணம் சந்தோஷத்தை தரும். அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் என்பது இல்லாமல் போனால் நிச்சயமாக எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் உழைத்தாலும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த விடயத்தை தான் பேசுகிறது. இந்த மாயைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகம், இலூஷன்ஸ் அல்லது மித்ஸ் என்று சொல்லக்கூடிய பல மாயைகள் பல விடயங்கள் இருக்கிறது. இந்த மாயைகள் தான் எங்களை சந்தோஷமாக இருக்க விடாமல் செய்து விடுகிறது. அப்படி இந்த மாயைகளில் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்கின்ற கேள்விகளை இந்த புத்தகம் கேட்கிறது. இந்த மாயைகள் சிறு வயதில் இருந்தே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லது திணிக்கப்பட்டு விடுகிறது. இந்த மாயைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பணம் குறித்தான மாயைகளில் இருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்பது பற்றித்தான் இது பேசுகிறது. சில விடயங்கள் எங்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறது. சில விடயங்களை நாங்களே வலிந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த பணம் சார்ந்த மாயைகளில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்யப்போகிறோம், எப்படி செய்யப்போகிறோம் என்பது பற்றி இந்த புத்தகம் மூன்று பிரிவுகளாக பேசுகிறது. முதலாவது இந்த மாயைகளை அகற்றுதல், இரண்டாவது இது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கண்டறிவது, அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கான திட்டங்களை தீட்டுவது, இதுதான் இந்த புத்தகம் பேசக்கூடிய விடயம் ஆகியிருக்கிறது. மூன்று விடயங்கள், இந்த பணம் குறித்தான மாயைகள், அந்த மாயைகளை கண்டறிந்து அகற்றுவது, எங்களுக்கு எது மகிழ்ச்சியை தரும், உண்மையான மகிழ்ச்சி. சிலருக்கு பணம் ஒரு பக்கத்தில் இருக்கும், பணம் இல்லை என்கின்ற தவிப்பு இருந்தாலும் அந்த பணம் எவ்வளவுதான் வந்தாலும் மகிழ்ச்சி பெறாது. என்றால் அவர்களுடைய மகிழ்ச்சி வேறு ஏதாவது ஒன்றில் இருக்கும். ஒரு வகையில் ஒரு கலை வெளிப்பாட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு உலகம் சுற்றுவதில் இருக்கலாம், சமூக சேவைகளில் இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அவர்களுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அவர்களுக்கு அந்த சந்தோஷம் என்பது கிடைக்காது. எங்களுடைய சந்தோஷத்தை எது தருகிறது என்பதை கண்டறிந்து அதை அடைவதற்கான ஒரு விதமான பிளானிங்கை நாங்கள் செய்துவிட வேண்டும். அதுதான் இந்த புத்தகம் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திட்டமிடுதல் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை போகிற போக்கில் போய் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாயை. நாம் பண ரீதியாக எந்த நிலையை அடைய நினைக்கிறோமோ அதை பெரிய திட்டங்கள் இல்லாமல் அடைந்துவிட முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாயை. பணம் பற்றிய பயிற்சிகளை அளிக்கும் குருக்களிடம் ஏதோ ஒரு விதமான ரகசியமான ஃபார்முலா இருக்கிறது. பணம் பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்களும் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று பேசித்தான் பணக்காரர்களை தங்கள் வலைக்குள் விட வைக்கிறார்கள். பல இடங்களிலே இந்த ஆன்மீகங்கள் அல்லது போலியாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆன்மீக பிரசாரங்களில் ஈர்க்கப்பட்டு அதில் பெருமளவு பணத்தை கொட்டுகின்றவர்கள் தங்கள் பணத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வம் காரணமாகத்தான் போய் விழுகிறார்கள். ஆகவே அந்த பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் குறித்தான ஒரு பிரமிப்பு மற்றவர்களிடம் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த ஆன்மீகத்தை நம்பி அல்லது அப்படியான ஒரு சாத்திரத்தை நம்பி அவர்கள் சென்று அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக இந்த பணத்திற்கான ஃபார்முலா இப்படியானவர்களிடம் இருப்பதாக நம்பி அவர்கள் ஏமாறுகிறார்கள். அல்லது வேறு யாராவது காட்டக்கூடிய ஒரு மாய பிம்பத்தை நம்பியோ இதை இப்படி பெருக்கிக் கொள்ளலாம், இவ்வளவாக இது இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கே தெரியும். பிராக்டிக்கலாக அப்படியான நிதி சார்ந்த விடயங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட இது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பது தெரிந்தும் அந்த பேராசை அவர்களை இன்னும் இன்னும் வேண்டும் என்ற நிலையிலே அவர்களை நோக்கி தள்ளுகிறது. இதனால் தான் பல முறைகேடுகள் பல முறைப்பாடுகள் இன்று காணப்படுகின்றன. பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு ரகசிய ஃபார்முலா சிலரிடம் இருக்கிறது என்று நம்பி அவர்களிடம் கொண்டு சென்று தங்களுடைய உழைப்பை கொடுத்து விரயமாக்கி விடுகிறார்கள். சரியான வாய்ப்புகளை கண்டறிந்தால் இந்த விரைவில் பணக்காரராகி விடலாம். இன்ஸ்டன்டாக ஒரு மில்லியனராக வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. அல்லது இந்த மார்க்கெட் எப்படியாக இருக்கிறது, எங்களுடைய
அகாடமி எப்படியாக இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வேறு ஒரு விதமான மார்க்கத்தினூடாக நாங்கள் வெற்றியிட்டு விடலாம் என்று நம்பி குறுக்கு வழியை தேடிக்கொள்கிறார்கள். இது ஒரு விதமான மாயை, இலூஷன் என்று சொல்கிறார்கள். இந்த முதலீடு என்றால் என்ன, அதன் ஊடாக எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும், அந்த ரெகுலர் ஃபார்முலா என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஷார்ட்கட் மூலமாக நாங்கள் பணக்காரராகிவிட வேண்டும் அல்லது எங்களுடைய முதலீட்டை பல மடங்காக பெருப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதமான மனப்பான்மையும் எங்களை பாதிக்கிறது. இப்படியான மாயைகள் குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. நிறைய விடயங்கள் இருக்கிறது. வாழ்க்கை ஒரு தோட்டக்காரனை போன்றது. தோட்டக்காரன் காய்கனிகளை வளர்ப்பதில்லை, அது வளர்வதற்கேற்ற வகையிலே சிறப்பான சூழலை உருவாக்குகிறான். அதுபோலத்தான் பணமும் வாழ்க்கையில் சிறந்த சூழல்களை உருவாக்கினால்தான் எங்களுடைய வாழ்க்கை தோட்டத்தில் பணம் என்கின்ற அமோகமான விளைச்சல் கிடைக்கும். அதிகபட்சமான மகிழ்ச்சியை அடைகின்ற அளவிற்கு அது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பணம் காய்க்கின்ற மரம் அல்லது பணம் உருவாவதற்கான சூழலை நாங்கள் எங்களை சுற்றி உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் பணம் சம்பாதிப்பதும் முக்கியம் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயம் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. வாய்ப்பிருக்கின்றவர்கள் வாங்கி படியுங்கள். மைண்ட்ஃபுல் மணி, பணம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அல்லது சந்தோஷமாக இருப்பதற்கு பணம் தேவையா, இந்த கேள்விகளோடு பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பரிந்துரையாக மைண்ட்ஃபுல் மணி என்ற இந்த புத்தகம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.

0: எட்டு மணி 40 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த நிதி திட்டமிடல், நிதி பாதுகாப்பு, எதிர்கால நிதி ஈட்டங்களை ஏற்படுத்துதல் தொடர்பில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இதில் மிக முக்கியமானது இந்த ஆர்ஆர்எஸ்பி தொடர்பில் பல்வேறு விதமான கருத்து நிலைப்பாடுகள் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? இதனை எவ்வாறு பாதுகாப்பாக மேற்கொள்ள முடியும்?
1: எஸ்டேட் பிளானிங்கை பற்றி நாங்கள் இப்பொழுது பயிற்சி கொண்டிருக்கின்றோம். இந்த எஸ்டேட் பிளானிங்கில் ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய ஆர்ஆர்எஸ்பி அக்கவுண்டில் இருக்கக்கூடிய லம்சம் மணிக்கு உங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பவர்கள் ஒரு லம்சமாக ஒரு பெருந்தொகை ஆர்ஆர்எஸ்பியில் இருக்கும் பட்சத்தில், ஒரு ஆள் கொண்டு நடக்கும் பொழுது அண்டர் த ஸ்பௌசுவல் ஆர்ஆர்எஸ்பி ரோல் ஓவர் என்ற அடிப்படையில் அடுத்தவருக்கு அந்த ஆர்ஆர்எஸ்பி எந்தவித டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸும் இல்லாமல் இருக்கின்றது. அதை அடுத்தமனுக்கு பாவிக்க முடியும். ஆனால் இருவரும் இறந்த பிறகு அந்த லம்சம் மணி பிள்ளைகளுக்கு செல்லும் பட்சத்தில், அந்த லம்சம் மணி வந்து பிள்ளைகளுக்கு அந்த வருடத்துக்கான ஒரு இன்கமாக இருக்கின்றது. அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒரு கப்பல் வந்து இந்த பேண்டமிக் டைம்ல கொரோனாவினால் இருவருமே பிஃபோர் 870 இறந்து விட்டார்கள். அவர்களுடைய அக்கவுண்டில் $715,000 ஆர்ஆர்எஸ்பி லம்சமாக இருந்தது. அதில் $660,000 வந்து சிஆர்ஐ வந்து எடுத்து விட்டது டேக்ஸாக. அவர்களுடைய சிச்சுவேஷனில் அவர்களிடம் ஒரு கொட்டேஜும் இருந்தபடியால், அந்த கொட்டேஜுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்று சொல்லி அதிலும் இருந்த ஒரு டேக்ஸ் போர்ஷன் வந்தபடியால், ஆல்மோஸ்ட் 715,000 அவர்கள் இழந்து விட்டார்கள். அது சமயம் இழந்து விட்டது. ஆனால் இந்த கேபிட்டல் கெயின் என்பது வந்து ஒரு கம்ப்ளீட் செப்பரேட் கன்செப்ட் என்றபடியால், அதை விட்டுவிட்டு இப்பொழுது இந்த ஆர்எஸ்பியை மட்டும் நாங்கள் பார்க்கும் பட்சத்தில், இந்த $715,000 எவ்வளவு அவருடைய பிள்ளைகளுக்கு போயிருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஆல்மோஸ்ட் ஹாஃப். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த லம்சம் போகும் பொழுது அது வந்து டாக்ஸபிள் இன்கம் டு த பர்சன் ரிசீவிங். அது வந்து 45-53% மார்ஜினல் டேக்ஸ் ரேட்ல அவர்கள் டேக்ஸ் பண்ணப்படுவதனால், ஆல்மோஸ்ட் $320,000-$380,000 டேக்ஸில் போய்விட்ட பட்சத்தில், அவர்களுக்கு நெட் அமௌண்டாக $335,000-$395,000 தான் கிடைக்கும். உங்களுக்கும் இப்படியான நிலைமை இருக்கலாம். அதாவது வந்து வெதர் இட் இஸ் 100,000 or 300,000, whatever the significant amount of RRSP, நீங்கள் உங்களுடைய employment period சிறு சிறு சேர்த்த மணியை வந்து இருவரும்

0: இறந்த பிறகு, இதாவது கப்பல் பேரண்ட்ஸ் இறந்த பிறகு உடைய பிள்ளைகளுக்கு அதில் அம்சமாக போவதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றது. விதைவா 45 இயர்ஸ் ஓல்டோ 50 இயர்ஸ் ஓ 60 இயர்ஸ் ஓ எவ்வளவு ஏழியாக நீங்கள் செய்கின்றீர்களோ அப்படி ஒரு பாதுகாப்பை செய்வதன் மூலம் இந்த அம்சமாக இருக்கக்கூடிய RRSP அமௌண்டை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பதற்கான வழிமுறைகள் பல இருக்கின்றது.
1: இந்த வழிமுறைகள் குறித்து நீங்களும் முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டு பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்று ஏற்படுத்த விரும்பினால் 416-528-1407 வழியாக குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். GT Brokers இன் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
0: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா, மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற உற்சாகமான வெள்ளிக்கிழமையின் காலை இப்பொழுதே நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். ஹாப்பி ஃப்ரைடே, வார இறுதி வர இருக்கின்றது. எனவே அதனை எதிர்நோக்கி இருக்கின்ற சந்தோஷத்தோடு இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 25 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். செப்டம்பர் 25 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் தொடரட்டும். தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் கூட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அழகான வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

மணி ஆறு நிமிடம். இஸ்டெஃபம் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த பொழுதில் கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கை தொடர்பாக என்ன சொல்லுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நதிக்கு தான் செல்லும் பாதை தெரியாவிட்டால் அது ஓடுவதை ஒருபோதும் நிறுத்திக் கொள்வதில்லை. அதுபோல வாழ்க்கையில் வழி தெரியாவிட்டால் வாழ்வதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதை மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நதி வந்து தனக்கான புதிய பாதையை உருவாக்கி அது கடலை சேரும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும். தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி பாதைகளை மாற்றி அது வளைந்து நெளிந்து கரடுமுரடான ஒரு மேற்பரப்பிலும் கூட தனக்கான அந்த புதிய பாதையை அது ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தது நதி என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அது தனது அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்தாமல் இருப்பது போல நாங்களும் எங்களது வாழ்க்கையை பல தடைகள் தாண்டி தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுதல் அவசியம் என்பதை இந்த சிந்தனையின் மூலமாக கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். வாழ்க்கையில் வழி தெரியாவிட்டால் நாங்கள் முயற்சி செய்வதன் மூலமாக உறுதியான மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் அணுகுவதன் மூலமாக புதிய வழிகளை நாங்கள் கண்டுகொள்ளுதல் மிக மிக அவசியமானது. அதை விடுத்து வாழ்க்கை தோடு முடிவடைந்து விட்டது என்று சொல்லி நாங்களுமே ஒரு வாழ்க்கையின் முடிவை தேடிக்கொள்ளுதல் மிக மிக தவறான ஒரு முடிவாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இன்றைய இந்த காலை பொழுதின் சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். நதிக்கு தாம் செல்லும் பாதை தெரியாவிட்டால் அது ஓடுவதை ஒருபோதும் நிறுத்திக் கொள்வதில்லை. அதுபோல வாழ்க்கையில் வழி தெரியாவிட்டால் வாழ்வதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். புத்தம் புதிய வழிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். சாதனையாளர்கள் எப்போதும் தங்களுக்கான புதிய வழிகளை உருவாக்கி பயணித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்களும் கூட எங்களது வழக்கமான அந்த பாதையில் ஏதாவது ஒரு தடை வருகின்றது என்று சொன்னால் இத்தோடு முடிந்துவிட்டது என்று சொல்லி நினைக்காமல் புதிய பாதையை உருவாக்கி பயணிப்பதற்கு தயாராக இருத்தல் அவசியமாகின்றது என்பதையும் கூட இன்றைய சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான ஆரம்பம் வெள்ளிக்கிழமைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கிள் டிஜிட்டில் தான் வெப்பநிலையும் சரி உணர்நிலையும் சரி இப்போது இருக்கின்றது. 9 இருக்கின்றது. 8 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். தெளிவான ஒரு வானம் சூரிய வெளிச்சத்துக்கு அதிகம் வழியை உருவாக்கி இருக்கின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு 20 இருக்கும். 20 நாங்கள் உணரப்போகின்றோம். இரவில் 12 இருக்கும். 10 டிகிரி செல்சியஸ் இரவின் உணர்நிலையாகவும் கூட இன்றைக்கு இருக்கப் போகின்றது. 7 அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். சூரிய அஸ்தமனம் அது நிகழ்கின்ற அந்த நேரத்தில் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 7:09 இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். பகல் பொழுது முழுமையான வெளிச்சத்தோடு தான் இன்றைக்கு இருக்கப் போகின்றது. எனவே வெளிச்சமான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். வீக்கெண்ட் வரப்போகின்றது. ஃபால் சீசனின் முதலாவது வார இறுதியாக அமையும். சனிக்கிழமை நாளைய நாள் 22 வெப்பநிலையாகவும் 22 உணர்நிலையாகவும் இருக்கும். முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நிலைமையை பார்த்தோம் சொன்னால் அன்றைக்கும் கூட வெளிச்சம முகிலும் தான் நினைந்திருக்க போகின்றது. 21 வெப்பநிலை 21 தான் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 19 வெப்பநிலையும் உணர்நிலையும் இருக்கும். சூரிய வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கும். அடுத்த செவ்வாய் 21-23 உணரப்படும். வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த புதனும் வெளிச்சமும் முகிலும் தான் இணைந்திருக்க போகின்றதாம். 21 வெப்பநிலை 23 உணரப்படும். அடுத்த வியாழக்கிழமைக்கு தான் இப்போது மழை சற்று பிற்போடப்பட்டிருக்கின்றது. எனவே அதுவரைக்கும் மழை இல்லாத வறட்சியான நிலைமைகள் தான் தொடரப்போகின்றது. வீக்கெண்டுக்கு பிறகு வெப்பநிலை உணர்நிலையும் கூட இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக மாறப்போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களையும் கூட இந்த வேளையில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 9:10 ஆகியிருக்கின்றது என்று எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் அதற்கான நிதி சேகரிப்பில் தமிழ் ரேடியோ தோ நிகழ்வு என்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. 10 முதல் அது தொடர்பான விவரங்களையும் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: Your favorite music on your favorite station. 102.7
7: It's East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:22 இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் மக்கவன் ரோட் தாண்டிய பகுதியில் தொடங்குகின்றன. மக்கவன் தாண்டி பயணிக்கின்ற போது பிரிம்லி ரோடுக்கு அமைத்த பகுதியில் 401 வெஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸில் ஒரு சிறிய விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றமை தாமதங்களை அந்த பகுதியில் உருவாக்கி இருக்கின்றது. அதுக்கு பிறகு கெனடி வீதி பகுதியில் கலெக்டர்ஸிலும் கூட அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் டிவிபி வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றன. டிவிபிக்கு சற்று முன்னரான இடத்தில் இருந்து எக்ஸ்பிரஸில் டான்மில்ஸ் ரோட் வரையிலான பகுதியில் அதிக தாமதங்களும், அதுக்கு பிறகு கலெக்டர்ஸில் பேவியூ வரைக்கும் அதிக தாமதங்களும் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் தொடர்ச்சியாக தென்படுகின்றன. அதன் பின்பு அதிகம் தாமதம் இல்லாமல் நீங்கள் பயணிக்க முடியும். ஹைவே 400 வரைக்கும் அதுக்கு பிறகு மீண்டும் தாமதங்கள் சற்று எதிர்கொள்ளப்படுகின்றன. மார்டின் குரோட் வரைக்குமே அந்த நிலைமை தொடர்ந்து காணப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து அதிக தாமதங்கள் மார்டின் குரோ ரோட் வரைக்கும் காணப்படுகின்றன. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் தொடர்ச்சியாகவே ஹைவே 400 பகுதி வரைக்கும் தென்படுகின்றது. அதன் பின்பு கலெக்டர்ஸில் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களும் இப்போது நிலவுகின்றது. பேவியூ பகுதியிலும் மீண்டும் கலெக்டர்ஸ் வந்து அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. டிவிபி வரைக்குமே குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. வாகன நெரிசல்கள் சற்று அதிகமாக லோரன்ஸ் வரைக்கும் இருக்கின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்களை தான் நீங்கள் எக்லிங்டன் வரைக்கும் சந்திக்க நேரிடும். அதுக்கு பிறகு பேவியூ தாண்டிய பகுதிகளிலும் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் டான்மில்ஸ் பகுதியிலிருந்து குறுகிய தூரம் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக இருக்கின்றது. லோரன்ஸ் தாண்டிய பகுதிகளிலும் சற்று வாகன நெரிசல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதன் ஏனைய பகுதிகளில் சுமூகமாக பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்சிக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் அதிகம் தென்படுகின்றன. 401 வரைக்குமே ஷெப்பர்ட் அப்பகுதியிலிருந்து 401 வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களும் இப்போது தென்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளின் முக்கியத்துவம் தொடர்பாக இந்த வழியிலே பார்க்கலாம். செப்டம்பர் 25 என்ன சொல்லுகின்றது என்று சொன்னார், கனவு காணுங்கள் என்பதை சொல்லுகின்றது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் தூங்குகின்ற போது காணக்கூடிய கனவல்ல, விழித்திருக்கின்ற போது நாங்கள் காண்கின்ற எங்களது இலட்சிய கனவுகள், அதை நோக்கி நாங்கள் பயணித்தல் தான் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்குகின்றது என்பதை சொல்லுகின்றது இன்றைய நாள். நாளைய எதிர்காலத்தை வந்து மிக சிறந்ததாக உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் எங்களது மனதுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்கள் இலட்சிய கனவுகளாக உருவாகி அதை நோக்கிய அந்த பயணத்தை நாங்கள் நிச்சயம் செய்தல் அவசியம் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாள் வலியுறுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கனவுகள் தான் எங்களது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு சரியான பாதையையும் எப்போதும் காட்டக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த பூமி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது மனிதர்களது வாழ்க்கை ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரிய வளர்ச்சியை பூமி கண்டிருக்கின்றது. நேற்று ஒருவரது மனதில் உருவாகியிருக்கக்கூடிய ஒரு சிறிய கனவுதான் மிகப்பெரிய இலட்சிய கனவாக மாறி அதுக்கு பிறகு இன்று நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அனுபவிக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழில்நுட்ப மற்றும் சமூக வளர்ச்சிக்கான காரணத்தையும் கூட உருவாக்கி இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாகவே எங்களது சமூகம், அதை தாண்டி ஒரு நாடு, அதை தாண்டி ஒட்டுமொத்த உலகமும் வளர வேண்டுமாக இருந்தால் இந்த இலட்சிய கனவுகள் எப்போதும் உயர்ந்தவையாக இருத்தல் அவசியம் ஆகின்றது. ஒரு சாதாரண தனித்த மனிதர் என்று சொல்லி பார்த்தால் கடினமான சூழ்நிலைகளையும் எங்களை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு எரிபொருள் மாதிரி தான் எங்களது கனவுகள் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம் என்று சொல்லி மகாகவி பாரதியார் அன்று கண்டிருக்கக்கூடிய அந்த கனவுதான் பலரை வந்து புதிய சிந்தனைகளை நோக்கி ஓட செய்திருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கியம் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாக்கியமாகவும் கூட அமைந்திருக்கின்றது என்பதை நிச்சயம் சொல்லலாம். எனவே நல்ல கனவுகள், நல்ல இலட்சிய கனவுகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு அடியையாவது எடுத்து வையுங்கள். தொடர்ச்சியான பயணங்கள் தடையை தாண்டி நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் என்பதையும் கூட இன்றைய நாள் வலியுறுத்துகின்றது. வேர்ல்ட் ட்ரீம் டே என்று கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்துகின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:27.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: Ajax Nissan and Infiniti September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale 2026 Nissan Rogue Kicks Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change, appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960. எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26
4: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
7: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

நூறாவது நாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். காலை 9:40 ஆகி இருக்கின்றது. SHN பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோ தான் 2026 இன்று நடைபெறுகின்றது. அது தொடர்பான விவரங்களை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 10 தொடக்கம் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழியில் நாங்கள் ஒரு முக்கியமான சிந்தனை கதையொன்றை தான் பார்க்க இருக்கின்றோம். நேற்று இன்று நாளையில் எங்களது எண்ணம் போலதான் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி தொடர்ச்சியாகவே பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. அதை சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை. ஒரு சன்னியாசி ஒருவரிடம் அவரது சிஷ்யன் சென்று கேட்கின்றானா, நான் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி குரு இப்போது யோசித்துவிட்டு சற்று தொலைவிலே பார்க்கின்றார். அங்கு ஒரு நரி ஒன்று நொண்டி நொண்டி நடந்து செல்வது கண்ணில் படுகின்றது. இப்போது சிஷ்யனிடம் சொல்லுகின்றாரா, அவனாகவே சென்று அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளட்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கூறுகின்றார், நீ அந்த நரிக்கு பின்னால் செல், அதற்கு எப்படி உணவு கிடைக்கின்றது என்று சொல்லி நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அந்த குரு சொல்லுகின்றார். அதை பார்க்கின்ற போது நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் அந்த குரு வந்து அந்த சிஷ்யனை அனுப்பி வைக்கின்றார். இப்போது நரியை பின்தொடர்ந்து அந்த சிஷ்யன் செல்கின்றனாம். காட்டுக்குள் அந்த நரி சுற்றித் திரிகின்றது, நடக்க முடியாமல் அது நடந்து கொண்டே பல இடங்களுக்கும் செல்கின்றதாம். தூரத்தில் ஒரு சிங்கம் வருகின்றது. அது இறந்த ஒரு மானின் உடலை இழுத்து வருவதை பார்த்து இந்த சிஷ்யன் வந்து மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகின்றான். அந்த மான் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டது. அதை சிறிது தின்றுவிட்டு மீதமிருக்கக்கூடிய அந்த உடலின் பகுதியை நரியிடம் போட்டுவிட்டு சிங்கம் சென்று விடுகின்றது. இப்போது நரிக்கான உணவு அங்கே கிடைத்து விடுகின்றது. இப்போது சிஷ்யன் நினைக்கின்றானாம், வாழ்வதற்கான வழி எனக்கு தெரிந்து விட்டது. அடுத்த நாள் முதல் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த பகுதியில் தானாக உணவு தேடி உண்ணாமல் யாராவது தனக்கு உணவு கொண்டு வந்து தருவார்கள் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்க தொடங்குகின்றான். எனவே நாட்கள் உருளுகின்றன, ஆனால் யாருமே அவனை தேடி

உணவு எதுவும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. அவனது உடல் இழைத்து இப்போது அவனது உடலில் இருந்த தெம்பெல்லாம் இழந்திருக்கின்ற நிலையில் குருவை தேடி வருகின்றானா. நடந்த விடயங்களை குருவிடம் கூறிவிட்டு அவன் கேட்கின்றான், குருவே, அந்த நரிக்கு கொடுத்தது போல யாராவது எனக்கு உணவு கொண்டு வந்து தருவார்கள் என்று சொல்லி நான் எண்ணினேன், ஆனால் யாருமே வரவில்லை என்று சொல்லி அந்த சிஷ்யன் சொன்னபோதுதான் குரு இப்போது அவனிடம் முக்கியமான விடயங்களை புரிய வைப்பதற்கு முயற்சிக்கின்றார். நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டாய். நானும் நரியை பின்தொடர்ந்து செல் என்று சொல்லி உன்னிடம் கூறினேன். ஆனால் நீ நரிக்கு எப்படி உணவு கிடைத்தது என்பதைத்தான் கவனித்தாயே தவிர, அந்த உணவை எந்த மிருகம் கொண்டு வந்து கொடுத்தது, அதை எப்படி அது வேட்டையாடி இருக்கின்றது என்பது தொடர்பாக நீ சிந்திக்கவே இல்லை. நரியை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்த நீ ஏன் சிங்கத்தை போல வாழக்கூடாது என்று சொல்லி நீ நினைக்கவே இல்லை என்று சொல்லி அவனது தவறை அந்த குரு சுட்டி காட்டுகின்றாரா. மற்றவர்களை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம், ஆனால் அதற்கான உழைப்பை போடாமல் அவரது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்ததுக்கு பிறகு அவர்கள் போல நாங்கள் இல்லையே என்று சொல்லி அந்த ஒரு நாள் தானாகவே வந்து சேரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே அது மிகப்பெரும் தவறான ஒரு விடயம் என்று சொல்லித்தான் இந்த கதை எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. எங்களது எண்ணங்கள் தான் செயல் வடிவமாக மாற்றம் பெறுகின்றன. நாங்கள் எண்ணாத எந்த செயலுமே ஒரு வடிவம் பெற்று எங்களுக்கான பயனை பெற்றுக் கொடுக்க போவதில்லை என்பதைத்தான் இந்த சிந்தனை கதை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. உங்களது வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த ஒரு இயல்பான உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களது இன்றைய ஒவ்வொரு பெருமைப்படக்கூடிய வளர்ச்சிக்கும் அல்லது வாழ்க்கைக்கும் உங்களது எண்ணமும் மனமும் தான் காரணமாய் இருந்ததே தவிர யார் செய்திருக்கக்கூடிய உதவிகளும் உங்களை பெரிதாக வளர்த்திருக்காது. அந்த சமயத்தில் உங்களுக்கான அந்த உதவியாக அது அமைந்திருக்குமே தவிர நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியின் பலனாகத்தான் உங்களது இப்போதே இந்த வாழ்க்கையின் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கும். எனவே எப்போதுமே நாங்கள் காணக்கூடிய விடயங்களில் நல்லவற்றை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பது தொடர்பான ஒரு சிந்தனையும் கூட இந்த சிந்தனை கதை எங்களுக்கு கூறி நிற்கின்றது. 9:44 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: ஐபிசி தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்
7: பெரும் விளையாட்டில் வாழ்க்கை.
6: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: MJS Gold House.
11: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
10: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
11: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
10: MJS Gold House.
11: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
12: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
13: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
13: பூவே பூவே பெண் பூவே,
12: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து நாளைக்கு இன்னும் 1% விலை உயர்வை சந்திக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடிய ஒரு போக்கைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். நேற்று 3% விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தால் 4% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு என்றிலும் பார்க்க இன்னும் 1% எரிபொருள் விலை உயர்ந்திருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு காலை பொழுதை தான் நாங்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 12 இப்போது வெப்பநிலை, 12°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வானம் தெளிவாக இருக்கின்றது. எனவே அதிக வெளிச்சம் இன்றைக்கு தொடர்ந்து நிறைந்திருக்கும். வெப்பநிலை உயர்வு 20 இருக்கும். 20 கூடிய உணர்லையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை 12 வெப்பநிலை சரிந்து 10°C உணரப்படும். 7:09 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. வீக்கெண்டை பார்த்து முடிச்சனால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளிச்சம் இருக்கும். வெப்பநிலையும் கூட 20 தாண்டியதாகவே இருக்கப் போகின்றது. 2 சனிக்கிழமை நாளைய தினம் 22 வெப்பநிலை உயர்ந்து 22 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். பிற்பகல் வேளையில் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முகில் 2 இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 21 வெப்பநிலையாகவும் 21 உணர்லையாகவும் இருக்கும். அடுத்த திங்கள் 19 வெப்பநிலை உடனே இருக்கும். வெளிச்சம் இணைந்திருக்க போகின்றது. செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 21 வெப்பநிலை, 23 வரை உடனே உயர்வை எதிர்பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் முகில் அன்றைக்கும் இணைந்திருக்கும். அடுத்த புதனிலும் கூட வெளிச்சம் முகில் இணைந்திருக்க போகின்றது. பகல் பொழுதில் இரவில் தான் கொஞ்சம் மழை ஆரம்பமாகலாம். அடுத்த வியாழக்கிழமை காலை வேளை மழைக்கான வாய்ப்புகள் இப்போது எதிர்ப்பு கூறப்படுகின்றன. அது வரைக்குமே மழை இல்லாத வறட்சியான நாட்களாகத்தான் அடுத்த வாரத்தின் நாட்களும் கூட தொடர்ந்து இருக்கப் போகின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது பகிரப்படுகின்றது. காலை 10:01 இருக்கின்றது. SHN பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோ தோன் இன்று நடைபெறுகின்றது. நீங்களும் உங்களது பங்களிப்புகளை இன்று வழங்க தயாராகலாம். காலை 10:02 இருக்கின்றது.

0: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:07 ஆகியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு பிறகு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் தனது முதல் அரசுமுறை பயணத்திற்காக நேற்றைய தினம் வியாழக்கிழமை சென்றிருந்தார். எனவே அவருக்கான செங்கம்பள வரவேற்பும் கூட அமெரிக்க அதிபரினால் நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒயிட் ஹவுஸில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அரசு விருந்திலும் கூட இரண்டு தலைவர்களும் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இதுவரைக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நீடிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையிலும் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றோ அல்லது ஒரு தீர்வு ஒன்றோ எட்டப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் கூட இரண்டு நாடுகளின் தலைவர்களும் கூட வெளிப்படுத்தவில்லை என்பது தொடர்பான செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகின்றது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக அமெரிக்காவும் சைனாவும் போட்டியாளர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அவர்களும் கூட தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் சைனீஸ் லீடருடனான தனது உறவு என்பது உண்மையிலேயே ஒரு சிறந்த நட்பான ஒரு உறவாக நீடிக்கின்றது என்று சொல்லியும் கூட US பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் என்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களின் முக்கிய விடயங்களாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலை மற்றும் யுக்ரைன் மீதான ரஷ்ய போர், கொரியன் பெனின்சுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பதற்றங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன என்று சொல்லித்தான் பெய்ஜிங் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அவர்களது வருகை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்காக ஒரு சில 100 போராட்டக்காரர்கள் ஒயிட் ஹவுஸுக்கு அருகில் கூடியதாகவும் கூட அது தொடர்பான தகவல்களையும் கூட காண முடிகின்றது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல முக்கியமான பிரச்சனைகளை எதிர்த்துதான் அந்த போராட்டத்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மத சுதந்திரம் போன்றவற்றை வலியுறுத்தியும் திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, முக்கியமாக அந்த சுயாட்சி, திபெத்தில் வந்து அந்த இடம் தனக்கான அந்த சுயாட்சியை பெறுகின்றமை அதனை வலியுறுத்தியும் மற்றும் ஹாங்காங் விடயத்தில் சைனா நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்திற்கான எதிர்ப்பை தெரிவித்தும் கூட இந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தினை சைனீஸ் லீடரின் வருகையை முன்னிட்டு அங்கு நடத்தியிருப்பதாகத்தான் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சைனீஸ் எம்பசிக்கு வழியையும் கூட ஒரு சில குழுக்கள் வந்து கூடி சைனீஸ் லீடருக்கு எதிரான போராட்டங்களில் நேற்று ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வாஷிங்டனில் ஒரு சில பகுதிகளில் சைனீஸ் லீடருக்கு ஆதரவான போராட்டங்களும் கூட நேற்றைக்கு நடைபெற்றிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த பேச்சுகளுக்கு பிறகு ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு ஸ்டேட் டின்னர் ஒன்றிலே கலந்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோடு US டெக் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பலரும் கூட கலந்து கொண்டிருந்தார்கள். மெட்டாவின் மார்க் ஜக்கர்பர்க் மற்றும் ஓபன்ஏஐ அதன் சாம் ஆல்ட்மேன், அமேசான் ஜெஃப் பெசோஸ், டெஸ்லாவின் இலான் மஸ்க் போன்ற மிக முக்கியமான நபர்களும் கூட கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த அரசுமுறை விருந்தில் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு விருந்து நிகழ்வு தொடர்பாக அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், முழு உலகமும் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அது நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். என்டையர் டெக் வேர்ல்டு வந்து அங்கு கூடியிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய பேங்கிங் வேர்ல்டும் கூட அந்த இடத்தில் கூடியிருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு கருத்து அவரால் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாடுகள் செயற்கை நுண்ணறிவு மனித கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து பொறுப்புள்ள இரண்டு பெரும் நாடுகளாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவையும் சைனாவையும் குறிப்பிட்டு ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த முக்கியமான கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தைவான் விவகாரம் தொடர்பான பதற்றம் தொடர்ந்து நீடிக்கின்றதாம். அதில் எந்தவிதமான முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பான முக்கிய தகவல்களும் கூட இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: I love, I love, love, love, I love, love.

0: நேரம் காலை 10:35.
1: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்த், 416-720-1184.
5: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரம்

0: ராஜீவ் சிவராசா 6473025748 6473025748 camsonics.com.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:42. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோதோன் இன்று நடைபெறுகின்றது. நீங்களும் முடிந்த அளவில் உங்களது பங்களிப்பையும் வழங்கி எமக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் மருத்துவமனைகளின் வளர்ச்சிக்காக உதவ முடியும். காலை 10 முதல் ஆரம்பமாக இரவு 8 வரை இன்றைய ரேடியோதான் நடைபெறுகின்றது. ஒன்றாக ஸ்காப்ரோ மருத்துவமனைகளின் முன்னேற்றத்துக்காக $150,000 நிதியினை திரட்டும் நோக்கோடு நடத்தப்படுகின்ற இன்றைய நிகழ்வில் நீங்களும் உங்களது பங்களிப்பை 3 வழிகளில் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான ஒரு தொலைபேசி இலக்கமும் கூட இருக்கின்றது. அதற்கு அழைத்தும் உங்களது பங்களிப்பை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். 4162817342 என்ற தொலைபேசி

0: தொலைபேசியின் ஊடாகவும் கூட உங்களது பங்களிப்பை வழங்க முடியும். ஆன்லைனிலும் கூட நீங்கள் பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும். messageinfoundation.ca/tamil என்ற ஒரு இணையதள முகவரிக்கு நீங்கள் சென்று நீங்கள் உங்களது பங்களிப்பை இலகுவாக வழங்கிக் கொள்ளலாம். இதை தாண்டி இரண்டு கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸும் கூட இன்றைக்கு தொடர்ந்து 8 மணி வரை செயற்பட இருக்கின்றது. அதில் முக்கியமாக மார்க்மென் ஸ்டீல்ஸ் பர்பிள் பில்டிங்கில் நீங்கள் சென்று அங்கிருக்கக்கூடியவர்களிடம் உங்களது பங்களிப்பை வழங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் இரண்டாவது டிராப் ஆஃப் லொகேஷன் என்று சொல்லி பார்த்தால் சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் 2867 எல்ஸ்மியர் ரோட்ஸ் காம்ப்ரோவில் அமைந்திருக்கின்ற அந்த ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் கூட நீங்கள் நேரடியாக சென்று உங்களது பங்களிப்பை வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரேடியோ டோன் நிகழ்வு தொடர்பான விடயங்களை நேரலையாக ஈஸ்ட் எஃப்எம்மில் நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் லெக்சரர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரோண்டோ டாக்டர் செந்தூரன் குணரட்னம் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய நேர்காணலை இந்த பொழுதில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான டமிழ் ரேடியோதோன் நிதி சேர் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு துறைசார் வல்லுநர்களுடைய தகவல்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் செந்தூரன் குணரட்னம் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றார். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய முக்கியமான ஒரு மனவியல் நிபுணராக அவர் பணியாற்றி வருகின்றார். அவருடன் பேசி பல்வேறு பட்ட விடயங்களை அறிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் டாக்டர் செந்தூரன்.
2: வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கின்றோம் டாக்டர், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு முதலில் நாங்கள் ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களிடமிருந்து பல்வேறு பட்ட விடயங்களை அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ரேடியோதோன் தொடர்பில் பேசுவதற்கு முன்னதாக உடல்நலம் சார்ந்து நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்ற, அதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவராக நீடித்து வருகின்றீர்கள். தமிழ் மக்கள் மத்தியில், தமிழ் சமூகத்தினுடைய மத்தியில் இந்த உடல்நலம் சார்ந்த தேவைகள், சவால்கள் என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள்.
2: இந்த இது சம்பந்தமான அறிவும் இது சம்பந்தமான விளக்கமும் நாங்கள் எவ்வளவு தரம் திருப்பி திருப்பி கதைச்சாலும் அது காணாதென்ற நிலவரத்துலதான் எங்களோட சமுதாயத்தின் உளம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதுக்குரிய தீர்வுகளை நோக்கி நாங்கள் செய்யற நடவடிக்கைகளும் இருக்குது. எல்லா சமுதாயத்திலையும் எல்லா ஒரு ஒரு வளர்ந்திருக்கிற நாட்டுல வர்ற உளம் சார்ந்த பிரச்சனைகள் தவிர நாங்கள் ஒரு தனித்துவமான நிலவரத்துல இந்த உளநலங்களை பற்றி கதைக்கவும் இந்த நோய்களை அணுக வேண்டிய நிலவரத்துல இருக்கிறோம். இப்ப நாங்கள் எல்லாருமே இமிகிரன்ஸ் என்று கூட சொல்லலாம். எல்லாருமே நாங்கள் இன்னொரு நாட்டில இருந்து கனடாவில இருக்கிற பெரும்பாலான ஆட்கள், எங்களோட ஆதிக்குடிகள், ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் தவிர நாங்கள் எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த நாட்டுக்கு வந்தாக்கள்லாம்.
1: ஆமா ஆமா.
2: ஆனா அதுல கன பேர் பெரும்பாலான ஆக்கள் ஒரு ஒரு எதிர்காலத்து வாழ்க்கையை நேடி ஒரு ஒரு ஒரு தகுதியோட ஒரு தராதரத்தோட இந்த நாட்டுக்கு வந்த ஆக்கள் இருக்கிறோம். ஸ்கில் மைக்ரேஷன் என்று சொல்லுவோம், இல்லது நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடன்ஸ் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் எங்கட சமுதாயம் பெரும்பாலான ஆக்கள் நாங்கள் அகதிகளாக 30 ஆண்டுக்கு மேற்பட்ட போர் தாக்கத்துல இருந்து தப்பி எங்கட உயிரையும் எங்கட குடும்பத்தையும் எங்கட உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் தேடி வந்த ஆக்கள்லாம் நாங்கள்.
1: ஆமா ஆமா.
2: எங்களோட அதால எங்களோட உளநலம் எங்களை அறிஞ்சோ அறியாமலோ வேற விதமாக பெண்மடங்காக பாதிக்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் கண்கூடாக இவ்வளவு ஆண்டு காலமா பார்த்து கொண்டிருக்கிற விஷயம்.
1: நீங்கள் இந்த விடயங்கள் சார்ந்து தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்ற ஒருவர், முக்கியமாக பல்வேறு பட்டவர்களுடன் இந்த சிகிச்சைகள் சார்ந்தோ அல்லது அவருடைய உடல்நல சுகாதார மேம்பாடு சார்ந்தோ பேசி வருகின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் துல்லியமான ஒரு அவதானத்தை எங்களுடைய சமூகத்தினுடைய உடல்நல சுகாதாரம் தொடர்பில் வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த உடல்நல சுகாதாரம் என்று வருகின்ற பொழுது இந்த மொழி என்கின்ற ஒரு விடயம், அதனுடைய ஆலோசனைகளோ சிகிச்சைகள் என்று வருகின்ற பொழுது மொழி என்கின்ற விடயம் அல்லது கலாச்சாரம் சார்ந்து ஒரு இணக்கம் என்பது அந்த சிகிச்சைகளின் அல்லது ஆலோசனைகளின் அடிப்படையில் தேவைப்படுகிறது. இவ்வாறான சிக்கல்களை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? அது எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கின்றது?
2: நிச்சயமாக ரிஷி. இப்ப நாங்கள் எங்கட உளநோய்கள் சம்பந்தமா கதைக்கல, இந்த உளநோய்கள் எங்கட பெற்றார் எங்கட மூத்த சகோதரங்களில் அவையில இருந்து எங்கள இருந்து எங்கட அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்றது இன்டர் ஜெனரேஷனலா இந்த மனநலம் சார்ந்த விஷயங்கள் கடத்தப்பட்டிருக்கிறன்றது விஞ்ஞான ரூபம் ரீதியா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதலே அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நாங்கள் கண்கூடாக எங்கட தலைமுறைகள்ல பாக்குறோம். சில வேளையில எங்கள் யாழ்ப்பாணமோ எங்கட வடக்கு கிழக்குன்றது இந்த நிறம் தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தமிழ் கூட வடிவா கதைக்காத பிள்ளைகளுக்கு பாரதூரமான உள்ள நோய்கள் வரைக்கல இது எப்படி வருது, எங்க இருந்து வருது, ஏன் இவைகளுக்கு இப்படி வருது என்று பெற்றோர்களும் வைத்தியர்களும் இது சம்பந்தமா ஆலோசகர்களும் நாங்கள் கேட்கிற பட்சத்துலதான் இதுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரம். எங்கட மொழி என்றது எங்கட கலாச்சாரத்தின் எங்கட பண்பாட்டு ஒரு முகமே தவிர எங்கட மொழி மட்டும்தான் எங்களை அடையாளப்படுத்துறது இல்லை. அது எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, எங்களுக்கு ஒரு இருப்பு இருக்குது. அது நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு வரைக்கல அதுவும் ஒரு நெருக்கு வாரத்துக்கு பிறகு ஒரு ஒரு ஒரு யுத்த காலத்துக்கு பிறகு இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து வரைக்கல நாங்கள் எங்கட எங்கட சொல்றது என்ன சொல்ற எங்கட ரூட்ஸ் எங்கட இருப்ப துளைச்சிட்டு தான் இன்னொரு நாட்டுக்கு வாரம். அப்ப எங்க ஆணி வேறே ஆட்டங்கண்டு தான் நாங்க அதை சொல்லுவோம். அப்படி நாங்கள் வேற வந்திருக்கேக்கல எங்கட கலாச்சாரத்தை பண்பாட்டை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்துணர்வோட செய்யற வைத்தியத்துக்காகத்தான் எங்கட பெரும்பாலான எங்கட தமிழ் சமூகம் வைத்தியர்களையோ அல்லது இது சம்பந்தமான உளவியலாளர்களையோ நாடி போகல. அது அது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஆக்களை நாடி போறதைத்தான் நாங்கள் கூட பாக்குறோமே என்று சொன்னால் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ற விதம் வித்தியாசம். மொழி இப்ப மொழி பார்த்தால் இப்ப நான் இந்த நாட்டுக்கு வந்து 15 வருஷத்துக்கும் காலத்துல என்ன விட ஆங்கிலத்துல புலமை தெரிவி இருக்கிற எத்தனையோ பேஷன்ஸை தான் நான் பாக்குறேன். ஆனா அதே எல்லாரும் தமிழ் கதைக்கிற ஒரு ஒரு மெனலாம் வருத்தவர்கிட்ட தேடி வர்றதுக்கு காரணம் தமிழ்ல மட்டும் கதைக்கிறது இல்ல, அந்த கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எங்கட வைத்தியத்துல சரியா முக்கியமா இருக்குது. இந்த கலாச்சாரம் சம்பந்தமான எங்கட எங்கட மரபியல் எங்கட உளவியல் அடிப்படை தெரியாம இருக்கிறதால வேற மேலத்தைய வைத்தியர்களோ அல்லது உளவியலாளர்களோ எங்கட பிள்ளைகளண்ட எங்கட மக்களண்ட நோய்களை பிழையான முறையில டயக்னோஸ் பண்ணி வைத்தியத்தை செய்யாம விட்டு நடந்த சம்பவங்கள் கூட நான் கண்கூடா பாக்குறேன். அதுல இருந்துதான் அந்த அந்த கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு மெனலம் சம்பந்தமான வைத்தியத்துக்கு முக்கியம்ன்றதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.
1: எனவே நிச்சயமாக அவ்வாறான ஒரு மனநல சுகாதாரம் என்று வருகின்ற பொழுது அந்த கலாச்சாரம் சார்ந்து அதற்குரிய சேவைகளை வழங்குவது எவ்வளவு முக்கியமானது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த நீங்கள் சொன்னதை போலவே இந்த கலாச்சாரம் சார்ந்து அல்லது மக்களுக்கு புரியக்கூடிய மொழி சார்ந்து இந்த உடல்நல சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்கார்போ ஹெல்த் நெட்வொர்க் கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த மென்டல் ஹெல்த் சென்டர் கூட இயங்கி வருகின்றது. அது எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கின்றது, எவ்வாறான முன்னேற்றங்கள் இந்த மென்டல் ஹெல்த் சென்டருடைய சேவைகளில் இருக்கின்றன டாக்டர்?
2: இது ஒரு முக்கியமான கேள்வி ரிஷி. இப்ப எல்லா இப்ப நாங்கள் எங்கட ஒன்றியாரியோலையோ அல்லது எங்கட நாட்டுல இருக்கிற எந்த ஒரு மெனலன் சம்பந்தமான ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அல்லது வைத்தியசாலையா இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு சமுதாய உள வளம் சம்பந்தமான ஒரு ஒரு நிலையமா இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனா இருக்கலாம், எல்லா ஆர்கனைசேஷனுமே ஒரு கல்ச்சரலி சென்சிட்டிவான கேரா கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்றோம். அந்த அதை நோக்கித்தான் எங்கட மருத்துவமே மூவ் அதாவது ஒருத்தர் அடிப்படை நம்பிக்கைய அவையிலண்ட மொழி அவையண்ட கலாச்சாரத்தை அறிஞ்சு கொண்டு மருத்துவம்ன்றது எல்லாருக்கும் கொமன் தான். அதே நேரத்துல அந்த வைத்தியத்தை அவர்களுக்கு விளங்கி அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி அதோட அவையோட நாங்கள் என் கனெக்ட் பண்ணி வைத்தியம் செய்யறதுன்றதுக்கு அவையில நாங்கள் முற்றாக உணர்ந்து கொள்றது தேவைப்படுது. அப்படி பாக்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே கலாச்சார அடிப்படையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உதவி செய்யறதுக்கு தான் அவைகள் வச்சு செய்யணும். அதே நேரத்துல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல அது சம்பந்தமான உதவி செய்யல எத்தனையான எத்தனை பேருக்கு அவை அந்த அது சம்பந்தமான உதவி சரியா கிடைக்குது என்றது ஒரு பெரிய ஒரு குவஸ்டனா இருக்குது. இப்ப டொரண்டோவில் இருக்கிற பெரும்பாலான வைத்தியசாலைகள்ல தமிழ் கதைக்கிற ஒரு கிளினிஷியன் இருக்கத்தான் போறார். அந்த கிளினிஷியன் எங்கட தமிழ் மக்களுக்கு அவைய மட்டும் போக்கஸ் பண்ணி அவைக்கு நாங்கள் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஒரு அவையில நாங்கள் வித்தியாசமாக அணுகி அவைகளுக்கு நாங்கள் சேவையை கொடுக்கணுமென்று நினைக்கிற மனநிலை எத்தனைய ஆர்கனைசேஷன்ஸுக்கு இருக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படி பாக்கல ஸ்காபரோ ஹெல்த் நெட்ஒர்க் ஆரம்பத்தில இருந்தே என்ன, நாங்கள் 75 வீதமான தமிழாக்கள், டொரண்டோல இருக்கிற தமிழாக்கள் ஸ்காபரோல தான் இருக்கிறோம். அப்ப அது அது ஸ்காபரோ ஹெல்த் நெட்ஒர்க் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்குது. மற்றது இந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்காபரோ கம்யூனிட்டியில இங்கிலீஷுக்கு அடுத்து இருக்கிற டாப் 3 லாங்குவேஜஸ்ல தமிழ் முக்கியமா இருக்குது. இப்ப இந்த எந்த அனுபவத்தினுடைய 9 வருஷமா இந்த வைத்தியசாலையில வேலை செய்யறோம். நீங்க ஒரு 25-30 வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் தமிழ், எங்கட இலங்கை தமிழ் ஆக்கள் தான். நாங்கள் கெனடியன் தமிழ தமிழ் கம்யூனிட்டி தான் சேவைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலையில 3 வைத்தியசாலைகள் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு ஸ்காபரோ நெட்ஒர்க்ல 30 வீதத்துக்கு மேற்பட்டது தமிழ் கம்யூனிட்டி சேவை எடுக்கிறன்றது ஒரு பெரிய நம்பர் ரிஷி. அப்ப அதே நேரத்துல மென்டல் ஹெல்த் ரெண்டு பேர் இருக்கிற ரிஷி. உதாரணத்துக்கு நான் ஒரு தமிழ் கதைக்கிற சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறேன். இதை தவிர டாக்டர் ரதிதரன், டாக்டர் ராஜேந்திராண்டு ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். டாக்டர் ஜெயராஜன் ஒரு சைக்காட்ரிஸ்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றா. இப்ப 4 சைக்காட்ரிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மொழியை சரளமா கதைக்கக்கூடிய ஆக்கள், கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆக்கள். நான் ஒரு நாளைக்கு 10 நோயாளிகளை பாக்குறேன்னு சொன்னால் அதுல 8 பேர் தமிழ் ஆக்கள். எல்லாரையும் நான் பாக்குறேன். அதே நேரத்துல இந்த பெரும்பாலான 80 வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் நான் தமிழாக்களை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி பாக்குறேன். ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் அதுக்கண்ட ஒரு கேட்ச்மென்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஏரியாக்களை நீங்கள் இருந்தா தான் இந்த வைத்தியசாலையில இருக்கிற கிளினிக்ல நீங்கள் சேவையில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா தமிழாக்கள்ண்டு பாக்கல, நாங்கள் இந்த வயசு காபரோ ஹெல்த் நெட்ஒர்க் சில விதிவிலக்குகளை வச்சிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு நோத்தியோக்லயோ அல்லது ஏஜாக்ஸ்லயோ அல்லது ஈவன் மார்க்கத்திலேயோ இருக்கிற ஆக்களுக்கு தமிழ் கதைக்கிற சர்வீசஸ் இல்லையண்டேக்கில் ஒரு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச கால அடிப்படையிலேயாவது ஒரு தமிழ் கதைக்கிற டாக்டரை பார்த்து அவையின் டயக்னோசிஸ் சரியா விளங்கி கொண்டு அவையின் ட்ரீட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது. இப்ப என்னட்ட பேஷண்ட்ஸ் காபரோல இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லை, வேற வேற இடங்கள்ல இருந்து வர ஆக்களும் இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலை பிளெக்சிபிளா இருக்குது சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. எங்கள்கிட்ட தமிழ் கதைக்கிற தெரபிஸ்ட் இருக்கீங்க, சைக்கோ தெரபிஸ்ட். இந்த தனியா நான் மருந்து மட்டும் கொடுத்துட்டு பேஷன்ஸ் விடையே இல்லாது, அவைக்கு ஆட்சிப்படுத்த வேணும், சரி வழிகாட்டல் வேணும். அப்ப தமிழ் கதைக்கிற சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறோம், தெரபிஸ்ட் இருக்கிறோம். எனக்கு தெரிய டொரண்டோலயே முதலா ஸ்காபரோ ஹெல்த் நெட்ஒர்க் தான் தமிழ்ல காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று சொல்றது. அதாவது எங்கட ஒரு சரி அந்த பாரதியார் சொன்ன மாதிரி மேலே தேய சாஸ்திரங்கள் நம் மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேணும் என்று சொன்ன மாதிரி இந்த மேலே செய்ய மருத்துவ முறைகள் எங்கட மக்களுக்கு சரியா கிடைக்குதில்லை. அந்த எஸ்என்ஸ், அதாவது ஒரு சைக்கோ கவுன்சிலிங் என்று சொன்னா நீங்க சோமா இருப்பீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க என்று சொல்றது கவுன்சிலிங் இல்லை, அதுவும் ஒரு வகையான ஆற்றுப்படுத்து. அது ஆற்றுப்படுத்த ஆரம்ப படிநிலை. அதையும் மீறி நாங்கள் சரியான ஒரு சரியான ஒரு அமைப்பில நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் தெரப்பி என்று சொல்றது அப்படியான சேவைகள் மொழி பிரச்சனையால கல்ச்சுரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால எங்கட மக்களுக்கு கிடைக்காம இருக்கிற சந்தர்ப்பத்துல ஸ்காபரோ ஹெல்த் நெட்ஒர்க்ல அப்படியான ட்ரீட்மெண்ட் முதலா தமிழ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். எங்கள்கிட்ட சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும் தமிழ் கதைக்கக்கூடிய ஆக்கள். எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில சிஎம்ஹெச்ஏட கலாபரேட் பண்ணி எத்தனையோ வருஷமா யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் அதை நடத்துறவர், அதுல ஒரு ஆள் தமிழ் கதைக்கிற ஒரு சோசியல் ஒர்க்கர் 25-30 வருஷத்துக்கு மேல அந்த சேவையை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேற கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் கலாபரேட் பண்ணி ஹெல்ப் பண்றோம். அப்ப அது தமிழுக்கு முன்னுரிமை. நான் வேலை செய்யற வைத்தியசாலை என்றதுக்காக நான் சொல்லவில்லை, இந்த தமிழுக்கு இந்த வைத்தியசாலை முன்னுரிமை கொடுக்கிறத நான் கண்கூடா பாக்குறேன். அதே நேரத்துல அதே மாதிரி வேற மொழிகள் அரபிக்கோ கேண்டனீஸோ டார்சியோ அல்லது மெண்டரினோ வேற லாங்குவேஜஸையும் அந்த ஒரு வைத்தியசாலையின் கட்டமைப்பு அதை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குரிய சேவைகளை கொடுக்கறதுக்கு முன்னெடுக்கிறத நான் கண்கூடா பாக்குறேன்.
1: நிச்சயமா அந்த ஸ்காபரோ ஹெல்த் நெட்வொர்க்கில் பணியாற்றி வருகின்ற ஒரு மருத்துவராக அந்த சேவைகள் இந்த அளவுக்கு மக்களை சென்றடைகின்றன என்பதை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இவ்வாறான சேவைகள், குறிப்பாக இந்த ஸ்வாபக நிர்வாகம் முன்னெடுக்கின்ற இந்த உடல்நல சேவைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய மருத்துவ சேவைகளாக இருக்கலாம், இவற்றினை மேம்படுத்துவதற்கு இந்த தமிழ் ரேடியோதோன் போன்ற நிகழ்வுகள் ஊடான நிதி சேர்ப்பு என்பது மிக முக்கிய பங்காற்றி வருகின்றது. மக்களுடைய ஆதரவு, இந்த டொனேஷன் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தமிழ் ரேடியோதோன் ஊடான இந்த நிதி சேர்ற நிகழ்வில் மக்கள் பங்களிக்க வேண்டியது எவ்வாறான முன்னேற்றங்களை மேம்பாடுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்புகின்றீர்கள் டாக்டர்?
2: நன்றி ரிஷி. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலமா நீங்கள் இந்த வைத்தியசாலையோட ஈஸ்ட் எஃப்எம் கலாபரேட் பண்ணி இப்படி ஒரு முன்னெடுப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அது சரியான சக்சஸ்ஃபுல்லா ஒவ்வொரு இயரும் இருந்து கொண்டிருக்கு. அது அதுல மென் அது ஒவ்வொரு தேவைக்காக செய்திருக்கிறோம். டயாலிசிஸ் யூனிட்டுக்காக செய்திருக்கிறோம், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்காக செய்திருக்கிறோம், மென்டல் ஹெல்த்துக்காகவும் நாங்கள் செய்கிறோம். இப்ப மென்டல் ஹெல்த் அண்ட் வெரைகுலர் ரிஷி நாங்கள் இந்த வருஷம் மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இது ஒரு அதாவது தற்கொலை அண்ட் வெரைகள் அல்லது மனநலம் சார்ந்த உயிரிழப்பு வரைகளை எங்கட சமுதாயம் எங்கட சமுதாயம் இல்ல ஒரு எந்த ஒரு ஆக்களுமே அதை பற்றி நாங்கள் கதைக்கிறது இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு ஹார்ட் வருத்தமோ அல்லது ஒரு புற்றுநோய் வருத்தத்தால உயிரிழக்கைகளோ அதை நாங்கள் கதைக்க கூடிய நாங்கள். ஆனா இதே ஒரு மனநோயால உயிரிழப்பு வரைகளை அதை நாங்கள் கதைக்கிறோம் இல்ல. வெக்கம், அவமானம், அதுக்கு வைத்தியம் செய்யலையோண்ட ஒரு ஏக்கம், கோபம், எதிர்பார்த்த வைத்தியம் உடனே கிடைக்கலையே, இதுக்கு சரியான சர்வீசஸ் எங்கள்கிட்ட இல்லையே, எல்லா விதமான மிக்ஸ்ட் இமோஷன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. இது எங்கட கம்யூனிட்டியில இந்த தற்கொலைகள் சம்பந்தமான மரணம் அதிகத்தை கொண்டு வருது. இந்த வருஷம் பிறந்ததுக்கு மட்டும் 15 மேற்பட்ட தற்கொலைகள் எங்கட சமுதாயத்துல நாங்க பாக்குறோம். அப்ப இதுல இது இதுக்கு நாங்கள் எங்கட கம்யூனிட்டியா உங்களுக்கு தெரியும் ரிஷி, நீங்கள் கம்யூனிட்டியில ஆக்டிவா இருக்கிறீங்க, வேற வித ஆர்கனைசேஷன்ஸ் எங்கட தமிழ் சமுதாயந்த எத்தனையோ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இது சம்பந்தமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்குது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்டா, திட்டா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஏற்பாடு செய்யறதால இன்னும் அது சரியான முறையில வீரியமா எங்கட கம்யூனிட்டிக்கு போய் சேரலையன்றதான் இந்த கருத்து. அப்ப ஒரு ஸ்காபரோ ஹெல்த் நெட்ஒர்க் சம் மாதிரியான ஒரு பெரிய ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு வைத்தியசால நாங்கள் இது சம்பந்தமான உண்டு எங்கட நாலேஜ் எங்கட தேவை எங்கட எக்ஸ்பர்டீஸ நாங்கள் வழங்குறது ஹாஸ்பிட்டலோட கலாபரேட் பண்றது மட்டும் இல்ல, நிதி சம்பந்தமான உதவியும் ஒரு வைத்தியசாலைக்கு தேவை. ஒரு வைத்தியசாலைக்கு அந்த அந்த அந்த அதுக்குரிய ப்ரொவின்சியல் கவர்மெண்டாலேயோ என்னத்தாலேயோ கொடுக்க வேண்டிய பங்கு ஒரு பேசிக்கான சராசரியாக ஒரு சேவைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அது கிடைக்க போகுது. இப்ப நாங்கள் துறை சார்ந்த விஷயங்களை சில விஷயங்களை ஆரம்பிக்கணும், ஒரு சைக்கோதெரப்பி ப்ரோக்ராம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது இது சம்பந்தமான கிளினீஷியனை நாங்கள் அதாவது நாங்கள் எங்களுக்கு தேவை கண்டு நாங்கள் ஒரு கிளினீஷியன் நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து அதே சம்பந்தமா ஒரு சேவையை செய்யறதுக்கு நாங்கள் வெளியில இருந்து பங்களிப்பு கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமா இருக்கு. இத நான் இன்றைக்கு புதுசா சொல்லு எங்கட கம்யூனிட்டி காலகாலமா உணர்ந்து செய்து கொண்டிருக்குது. இதுல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்த டோனர்ஸும் மரியாதையோட என்னோட எனக்கு தெரியும் அவையில எத்தனையோ பேரை நான் கண்டு கதைச்சிருக்கிறேன். அதே நேரத்துல சரியான வருத்தத்துல அரசாங்கத்தின் டிசபிலிட்டியில ஒரு மாதம் $1,000 குறைவா உழைக்கிற ஆள் கூட அதுல $10 ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த பேஷண்ட்ஸும் எனக்கு
1: இருக்கீங்க.
2: இதுல நீங்க எவ்வளவு கொடுக்குறேன் இல்ல உங்களோட வார்த்தை உங்களோட தேவை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஆஸ்பத்திரிக்கு எங்கட கம்யூனிட்டிக்கு நாங்கள் உதவி செய்யறோம்ன்றது. இப்ப நாங்க உதவி செய்யற மனப்பான்மை எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, ஒவ்வொரு விதமா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இப்படி செய்யற ஒரு ஃபண்ட் ரைசிங்குக்கு இந்த முறை மென்டல் ஹெல்த்துக்கு நாங்கள் செய்யறோம். இதுக்கு நாங்கள் உதவி செய்யறது எங்களுக்கும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கும் ஹெல்ப் பண்றது மட்டுமில்ல, ஒரு சமுதாயமா நாங்கள் இந்த மென்டல் ஹெல்த் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், இது சம்பந்தமா நாங்கள் என்ன சொல்றோம் எங்களுக்கு இது தேவைன்றதை நாங்கள் உரத்து சொல்றதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்கள் சொன்னது போலவே இந்த உடல்நலம் சார்ந்த சவால்கள் என்பது அனைத்து சமூகங்களைப் போலவே எங்களுடைய சமூகத்திலும் குறிப்பாக அண்மை காலங்களில் அது சார்ந்த இந்த செய்திகள் தகவல்கள் வந்து மனதை மிகவும் வருத்தத்தை உள்ளாக்குகின்ற வகையில் இருக்கின்றன. எனவே அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடல்நல மேம்பாடு சார்ந்த விடயங்களுக்கு ஒரு கரிசனை கொடுத்து ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் இந்த விடயங்களை முன்னெடுக்கின்றது என்று வருகின்ற பொழுது அதுக்குரிய ஆதரவினையும் மக்கள் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனை எங்களுடைய மக்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். நன்றி டாக்டர். இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் அறிந்திராத நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த உடல்நலம் சார்ந்த சென்டருடைய முக்கியத்துவம் என்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதனை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களை போன்றவருடைய சேவையால் எங்களுடைய சமூகம் மட்டுமல்லாமல் ஸ்காப்ரோ சமூகம் மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னதைப் போலவே ஸ்காப்ரோ சூழ உள்ள பகுதிகளினுடைய சமூகமும் மிகச்சிறந்த பயனை அடைந்து வருகின்றார்கள். இனியும் தொடர்ச்சியாக மேம்பட்ட பயனை அடைய உள்ளார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி டாக்டர் செந்தூரன் குளரண்டம் அவர்களே, உங்களுடைய நேரத்துக்கும் நாங்கள் இன்னொரு வாய்ப்பான பொழுதில் பேசலாம்.
2: மிக்க நன்றி ரிஷி. ஈஸ்டெப்எம்க்கு எனது அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நேரம் காலை 11:02 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-2412-12 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை என்றிலும் பார்க்க நாளைக்கு 1 சதங்கள் உயர இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான வெள்ளிக்கிழமையின் காலை வெளியை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 16 வெப்பநிலை, 15 இப்போது உணரப்படுகின்றது. 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 20°C கூடிய உணர்லையாக உணரப்போகின்றோம். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இன்று நிறைந்திருக்கும். 7:09 சூரியன் அஸ்தமிக்கும். 12-10°C இரவின் உணர்லையாகவும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை சூரிய வெளிச்சத்துடன் கூடிய பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். 22 வெப்பநிலை உயர்வாகவும் உடல்நிலை உயர்வாகவும் இருக்கும். நாளைக்கு தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் 21 வெப்பநிலை உணர்லையாக இருக்கப் போகின்றது. சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும் பகல் பொழுதில். திங்கட்கிழமை 19 வெப்பநிலை உணர்லை இருக்கும், சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அடுத்த செவ்வாயும் கூட வெளிச்சமான ஒரு பகல் பொழுதை தான் தரப்போகின்றது. 21 வெப்பநிலை, 23 வரை நாங்கள் உணர்லையை பெறக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. ஃபோல் சீசன் ஆரம்பித்திருக்கின்றது. இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த புதனிரவு வரைக்கும் சொல்லப்படவில்லை. சற்று வறட்சியான நிலைமையில் வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களைத்தான் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. 11:04 இருக்கின்றது. மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெறுகின்றது. செச்சென் பவுண்டேஷன் ஏற்பாண்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோதோன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் உங்களால் முடிந்த பங்களிப்பை இன்று நீங்கள் வழங்க முடியும். உமக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் உதவ முடியும். காலை 10 முதல் ஆரம்பமாக 8 வரை இந்த ரேடியோதோன் நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. 150,000 நிதியினை திரட்டக்கூடிய அந்த இலக்கினை கொண்டுதான் இன்றைய இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. உங்களது பங்களிப்பையும் நீங்கள் தொடர்ந்து 3 வழங்கிக் கொள்ள முடியும். தொலைபேசியினூடாக தொடர்பு கொள்வதற்கு 416-281-7342 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து உங்களது பங்களிப்பை நீங்கள் வழங்கலாம். 416-281-7342 அல்லது ஆன்லைனிலும் கூட நீங்கள் அந்த பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். sshnfoundation.ca/tamil என்ற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்றீங்கள் சொன்னால் அதற்கான வழிகாட்டுதல்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் நேரடியாக சென்று டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸிலும் கூட நீங்கள் 2 உங்களது பங்களிப்பை செய்து கொள்ளக்கூடியதாக வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மார்க்கமென் ஸ்டீல்ஸில் பர்பிள் பில்டிங்குக்கு அருகில் பூத் இருக்கின்றது. அங்கு சென்று நீங்கள் காலை 10 முதல் 8 வரை உங்களது பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் 2867 அல்ஸ்மியர் ரோட் ஸ்காப்ரோவில் இருக்கக்கூடிய சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் கூட உங்களது நேரடி பங்களிப்பை நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். 11:05 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 11:10 ஈஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். ஸ்காபரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோ தோன் நிகழ்வு தொடர்பான நேரலை ஈஸ்டெஃப்எம்மில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மழைத்தியாளத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
11: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
12: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
9: 416-461-6401.
0: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Foot Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
13: மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
14: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: 11:33 இருக்கிறது. ஸ்காம்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பை செய்யக்கூடிய தமிழ் ரேடியோதோன் நிகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 மணிக்கு 8 மணி வரை அந்த நிகழ்வில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கான அந்த பங்களிப்பை வழங்க முடியும். முடிந்த அளவில் உங்களது பங்களிப்பை உங்களுக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளின் வளர்ச்சிக்காக வழங்கக்கூடியதாகவும் கூட இருக்கும். இன்றைய நாளில் ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த மருத்துவமனைகளின் முன்னேற்றத்துக்காக $150,000 நிதியினை திரட்டக்கூடிய ஒரு இலக்கினை கொண்டுதான் இன்றைய நிகழ்வு நடத்தப்படுகின்றது. 3 வழிகளில் உங்களது பங்களிப்பை நீங்கள் வழங்க முடியும் என்பதையும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தொலைபேசி இலக்கமும் கூட அதற்காக இருக்கின்றது. 416-281-7342 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் அழைத்து உங்களது பங்களிப்பை செய்யலாம். ஆன்லைனில் shnfoundation.ca/tamil என்ற அந்த இணையதளத்துக்கும் நீங்கள் சென்று இலகுவாக உங்களது பங்களிப்பை நீங்கள் செலுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸ் 2 இடங்களில் இன்று இயங்குகிறது. மார்க்கமின் ஸ்டீல்ஸ் பிளாசாவிலே நீங்கள் பர்பிள் பில்டிங்குக்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய பூத்திலும் கூட இன் பர்சனாக உங்களது பங்களிப்பை செய்ய முடியும். அதே நேரம் சென்டனரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய செச்சென் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் கூட நேரடியாக உங்களது பங்களிப்பை இன்று வழங்கக்கூடியதாக இருக்கு. அது தொடர்பான நேரலை நிகழ்வுகளோடு தான் ஈஸ்ட் எஃப்எம் என்று தனது ஒளிபரப்புகளை இப்போது வழங்கி வருகின்றது. இந்த மணித்தியாலத்திற்கான பவர் ஹவுஸ் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. 2892758795. You are in good hands with Allstate.
4: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
4: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
4: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
9: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
10: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
9: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
11: 10% down udan commercial mortgage.
9: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
12: Commerce Ventures 416-457-0651.
11: 416-457-0651. Some conditions may apply.

0: மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது Tamzin 437-860-7002
4: 437-860-7002. SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் September 25 மார்க்கம் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் 11:52 ஆகி இருக்கின்றது. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்புக்கான தமிழ் ரேடியோதோன் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இந்த மணித்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதன் பிரசிடென்ட் மணிக்கோம் பிரசிடென்ட் அவரோடு தான் இப்போதைய நேர்காணலில் நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் அரியரன் எங்களோடு இணைந்து கொள்கிறார்.
3: ஆமாம், நாங்களும் இப்பொழுது அவரோடு தான் பேச இருக்கிறோம். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், அதே போன்று 20 வருடத்திற்கு மேலாக ஸ்காப்ரோவிலே வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார். தற்போதைய கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துறை தலைவர், அதே போன்று ஸ்ரீலங்கன் அக்கவுண்டன்ட் அசோசியேஷன் ஆஃப் கனடாவின் ஸ்தாபகரும் முன்னாள் தலைவருமான அரி ஹரிஹரனோடு அவர்களோடு தான் நாங்கள் பேச இருக்கிறோம். அவரிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அரி, நீங்கள் பல ஆண்டுகளாக எங்களுடைய பிசினஸ் கம்யூனிட்டி மற்றும் பல தொண்டு நிறுவனங்களுக்காக பல சேவைகளை செய்து வருகின்றீர்கள். எஸ்பெச்சனுக்கு வந்து ஆதரவு அளிப்பது ஏன் உங்களுக்கு முக்கியமானது என்று கூற முடியும்?
4: நன்றி நீரஜா. வணக்கம் நேயர்களே. ஸ்காப்ரோ வந்து நமது இல்லம், நம் குடும்பங்கள் பலர் முதன் முதல் வந்து சேர்ந்த இடம் இதுவே. இங்குதான் நாம் நமது வணிகங்களை கட்டியெழுப்பினோம், நம் பிள்ளைகளை வளர்த்தோம், நமது சமூகத்தை கண்டடைந்தோம். நம் குடும்பங்களுக்கு சிகிச்சை தேவைப்பட்ட போதெல்லாம், அவசர நேரங்களில், நோய்வாய்ப்பட்ட காலங்களில், நம் வாழ்வின் மிக கடினமான தருணங்களில் ஸ்காப்ரோ சுகாதார வலையமைப்பு நமக்காக இருந்தது. இன்று அவர்களுக்காக நாங்கள் நிற்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. நமது இலக்கு உயர்ந்தது, ஆனால் அடையக்கூடியது நம் சமூகத்தை நேரடியாக தொடும் முக்கியமான சிகிச்சை தேவைகளுக்காக மனநல சேவைகள், அவசர சிகிச்சை, இருதய சிகிச்சை அவற்றுக்காக 150,000 திரட்டுவதே அந்த இலக்கு. இவை வெறும் கருத்துகள் அல்ல, இவை நம் பெற்றோர்களும் அயலவர்களும் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நம்பியிருக்கும் சேவைகள். இதற்காக நாம் இன்று இங்கே மாக்கமன் ஸ்டீல்ஸில் ஒரு இடத்தில் நாங்கள் இந்த பிளாசாவில் இருக்கின்றோம். அனைவரும் வந்து இங்கு உங்களுடைய நிதியை சேர்த்து கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
3: ஆமாம், ஒரு சிபிஏ மற்றும் பிசினஸ் லீடராக சரியான விதத்திலே ஒரு முதலீடு தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆவி இந்த எஸ்எச்என்னுக்கு வந்து ஆதரவு அளிப்பது எப்படி ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதே போன்று தமிழர்களை பொறுத்தளவிலே ஒரு வலுவான பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆவி, இன்றைக்கு வந்து இந்த ரேடியோ தொன் கேட்டுட்டு இருப்பவர்கள் எவ்வாறு இந்த நன்கொடையில் உதவ முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும்?
4: ஆமாம், தொழில் முனைவோர்களாக நமது வெற்றி இந்த சமூகத்தின் வலிமையின் மீது கட்டப்பட்டது. நம் பயணத்தில் நமக்கு ஆதரவாக நின்ற மக்களின் ஆரோக்கியத்தில் நாம் செய்யும் முதலீடு அது. இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வணிக உரிமையாளரும் முன்வந்து தாராளமாக நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் எல்லாருக்குமே ஒரு தேவையான முதலீடு என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
3: ஆமாம், நன்றி அரி அரியணேந்திரன் அவர்களே. நீங்களும் நேரடியாக வரலாம். மாக்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற லொகேஷன்ல தான் இப்போது வந்து உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் நேரில் வந்து கொடுத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்க இருக்கிறோம்.
2: நேரம் 11:55 ஆகி இருக்கின்றது. எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பிற்கான தமிழ் ரேடியோ டோன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மணித்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதன் பிரசிடென்ட் அரி அரியரன் அவர்களுடனான நேர்காணல் நாங்கள் இப்போது கேட்டிருக்கின்றோம். 8 மணி வரை நீங்களும் கூட இந்த மருத்துவமனைகளுக்கான உங்களது பங்களிப்பை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $150,000 நிதியினை திரட்டக்கூடிய இலக்கினை கொண்டுதான் இன்றைய நிகழ்வு வந்து இப்போது நடத்தப்படுகின்றது. 3 வழிகளில் இலகுவாகவே உங்களது பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ள முடியும். தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொள்வதற்கு 4162817342 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஆன்லைனில் இருந்த இடத்திலிருந்தே மிக இலகுவாக நீங்கள் அந்த பங்களிப்பை செய்யக்கூடிய வகையில் shnfoundation.ca/tamil என்ற ஒரு இணையதளத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அதன் ஊடாகவும் உங்களது பங்களிப்பை நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி கம்யூனிட்டி டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இரண்டு இடங்களில் இருக்கின்றது. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் பர்பிள் பில்டிங்கில் நீங்கள் நேரடியாக சென்று உங்களது பங்களிப்பை அங்கிருக்கக்கூடிய பூத்தில் செலுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் சென்டனரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய SHN ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் கூட நேரடியாக உங்களது பங்களிப்பை நீங்கள் இன்று வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமக்கான தொடர்ச்சியான மருத்துவ சேவைகளை வழங்கி வரக்கூடிய இந்த மருத்துவமனைகளுக்கான நிதி சேகரிப்பு ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு உங்களுக்கான அந்த பங்களிப்பை நீங்களும் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது 11:57 ஆகி இருக்கின்றது. இதுவரை நேரமும் உங்களோடு இணைந்திருந்து இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நீர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க். 647-891-0742. 647-891-0742.

நேரம் 12:03. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ், நிலை 16 உள்ளது. இன்று SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்புக்கான டாமோ ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. இதை பற்றிய மேலதிக விவரங்கள், நீங்கள் வேறு எதுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்ற தகவலை இந்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் தெரிந்து கொள்ள 416-822-4212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: 12 மணி 8 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்புக்கான தமிழ் ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. அதே நேரம் நீங்களும் இந்த ரேடியோதானில் உங்கள் பங்கை ஆற்றலாம். ஸோ நீங்கள் இந்த ரேடியோதானில் உங்கள் பங்களிப்பை தரணும்னா நீங்கள் தொலைபேசி மூலம் இணைந்து கொள்ளலாம். 416-2-8-1-7-3-4-2 416-281-7342. ஆன்லைனில் நீங்களும் டொனேஷன் பண்ணலாம். அதுக்கு shnfoundation.ca/tamilukku போகலாம். அல்லது கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொக்கேஷன் இருக்கு, மார்க்கமென் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலும், சென்டரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் இது 2867 எல்ஸ்மேர் ரோட் ஸ்காப்ரோ மெயின் ஃப்ளோர் அட்ரியமில் இருக்கு. நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கான முறை. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனத்தியாலத்துக்கான பவர் ஹேவர் ஸ்பான்சர் அன்புநேரி. அண்ட் இந்த நேரத்தில் அன்புநேரியின் உறுப்பினர் திரு செல்லதுரை சுதாகரன் அவர்கள் தரும் நேர்காணல் உங்களுக்காக ஆடியோ வடிவமாக வர இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்புக்கான இந்த டாமோ ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வாக டாமோ ரேடியோதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட முக்கியஸ்தரனுடைய கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இப்பொழுது செல்லத்துறை சுதாகரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் அன்பு நிறை கனடா அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், அதே வேளையில் தற்போது உறுப்பினர் அவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அவருடன் பேசி பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ரேடியோ தொனுடைய முக்கியத்துவம் மற்றும் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய பணிகள் பற்றி அறிந்து கொள்ள போன்றோம். வணக்கம் சுதாகரன் அவர்களே.
2: வணக்கம் ரிஷி.
1: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம். இருக்கிறோம். வணக்கம் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களே. நான் நலமாக இருக்கின்றேன் ரிஷி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்ல சொல்லமாக இருக்கின்றோம். நன்றி. முக்கியமான ஒரு தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த அன்பு நிறை அமைப்பின் சார்பில் தொடர்ச்சியாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கு பங்களிப்பினை வழங்கி வருகிறீர்கள். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தினுடைய சார்பிலும் பல்வேறுபட்ட பணிகளை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மேற்கொண்டு வருகின்றீர்கள். குறிப்பாக ஓக்கத்தனூடாக நிதி சேர்த்து பல்வேறுபட்ட உதவிகளை கூட நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இவ்வாறான சூழலில் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அமைப்புகள் பற்றி அவற்றுடைய பங்களிப்புகள் பற்றி பேசிவிடலாம். அன்பு நிறை அமைப்பு அதனுடைய பணிகள் பற்றி சொல்ல முடியுமா?
2: நிச்சயமாக. இந்த அன்பு நிறை என்பது வந்து அந்த பேரு கேட்ட மாதிரி, ரைட், அன்பின் நிறையின் நிறையின் நெறியில், அந்த வழியில் இயங்குற ஒரு நிறுவனம் இது. உண்மையில் வந்து அன்பு நிறையின் அந்த ஆரம்ப எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லியே ஆக வேண்டும். இது பேராதனை பல்கலைக்கழக கல்வி கற்றுக்கொண்ட மாணவர்கள், அதாவது எங்களோட 2009 2009 இறுதிக்கட்ட போரின் பின்னர் அந்த புனர்வாழ்வு நிலையங்களில் எத்தனையோ மக்கள் துயரிட்டு இருந்த வேளையில், அவருக்கு சரியான தேவைகள் இருந்த வேளையில், உங்களுக்கு தெரியும் அந்த முகாம்களுக்குள் எல்லாரும் இலகுவாக சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது, ராணுவ கட்டுப்பாடுகள். அது இந்த காலத்துல வந்து அந்த இதுல அந்த வேளையும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொண்டு ஒரு தனிய தனித்துவமான ஒரு அங்கீகாரம் இருந்தது, ரைட், அவர்களுக்கு போய் செய்யலாம். அப்ப அந்த அந்த வகையில் அந்த பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அங்கு சென்று அந்த மக்களுக்கு பணியாற்றி, முக்கியமாக அந்த சிறார்களுக்கு, ரைட், சிறார்களுக்கு கல்வி பாதிக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள். அந்த அடிப்படைத்தவர்களை உதவி செய்து அதன் தொடர்ச்சியாக வந்து பிறகர்கள் திரும்ப மீளக்குடி அமர்த்தப்பட்டு, முக்கியமாக பின்தங்கிய கிராமங்கள்ல வந்து இருக்கைகளை வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து முன்பள்ளி அப்படியெல்லாம் ஆரம்பிச்சு உதவிகளை மேற்கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக வந்து அவர்களுக்கு அந்த பெருமளவான நிதி அதை தொடர்வதற்கு தேவைப்பட்டபடியால் இங்குள்ள பல, அதாவது கனடா மற்ற வெளிநாடுகளில் உள்ள பழைய மாணவர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்த பழைய மாணவர்களை அணுகி அவர்களூடாக அந்த நிதியை பெற்று அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து அதன் மூலமாக, ரைட், அந்த ஆரம்பத்தின் மூலமாக வந்த ஒரு அமைப்பு, உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து அன்பு நிறை, ரைட், அன்பு நிறை கனடா. கனடா வந்து அந்த 2009 இருந்து அதுக்கு பிறகு வந்து தொடங்கியிருந்து இட்டு வரைக்கும் வந்து பல தன்னார்வ பணிகளை செய்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்ப இலங்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்வி, அதாவது முக்கியமாக வந்து பின்தங்கிய இடங்கள்ல, தேவை ஏற்படும் இடங்கள்ல வந்து கல்வி, அந்த மாணவர்களுடைய கல்வியின் மேம்பாடு மிக முக்கியமாக போரால் பாதிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி போரால் எத்தனையோ போராளிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் கூட வந்து அவயங்களை இழந்து தேவைகள் தேவைகளுக்கு ஏற்ற வகையில், அதாவது தேவை அவைக்கு உதவி தேவைப்படும் நிலையில் வாழ்ந்தோடியிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அதாவது ஃபார்மிங், அதாவது விவசாயம் சரி, கைத்தொழில் அப்படி அதுகளுக்கான ஃபண்டிங்கை செய்து, நாங்கள் வீடு, அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு சிறிய அளவிலான வீட்டை கட்டி கொடுத்து, மாலை நேர வகுப்புகளை நடத்தி, அப்படி எத்தனையோ ப்ரொஜெக்ட், அது வந்து இந்த உங்களுக்கு குறுகிய நேரத்தில் வந்து அனைத்தையும் கூறிவிட முடியாது, சுருக்கமாக சொல்லியிருந்தேன். முக்கியமாக ஒன்று சொல்லலாம், வந்து பென்சேனி என்ற ஒரு கிராமம் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. அந்த அந்த கிராமத்தில் வந்து உண்மையிலே மாணவர்கள் கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதாவது உயர்கல்வி என்றால் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்ப அவர்கள் வந்து உயர்கல்வி படிக்காமல் இவன் சிறு வயதிலேயே திருமணம் முடிக்கிற நிலைமை எல்லாம் இருந்தது. அப்ப அப்படி ஒரு கிராமத்தை வந்து அன்பரடி தத்தெடுத்து அதை முன்னேற்றி, இன்றைக்கு அந்த மாணவர்கள் வந்து என்ஜினியரிங் மெடிசின் போற அளவுக்கு கூட வந்து திறமுயர்த்தப்பட்டு இப்படியான பணிகளை அன்புணரை செய்து கொண்டு வருகின்றது. உங்களுடைய நேரத்தை கருத்தி கொண்டு நான் தொடர்ந்து உங்களோட கேள்விகளும் தொடர்போம். அன்புணரை எப்படியோ சிறிய விளக்கம்னு சொன்னால்
1: கண்டிப்பாக பல்வேறுபட்ட முக்கியமான பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது அன்முனறி. அத்தோடு சேர்ந்து யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் கனடா அவற்றுடன் இணைந்து இவ்வாறான உங்களுடைய நீங்கள் சார்ந்த இந்த அமைப்புகளின் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் அதற்குரிய ஆதரவாக இந்த அமைப்புகள் என்னென்ன விடயங்களை செய்து வருகின்றன?
2: நிச்சயமாக இந்த அன்புணறி வந்து உண்மையில் அதாவது தாயகத்தில் நமது நாட்டில் உள்ள தேவையான மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு அதே வேளையில வந்து நாங்கள் பல்கலைக்கழகம் அப்படித்தான், அங்கேயும் வந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தேவை ஏற்படும் மாணவர்களுக்குரிய ஸ்காலர்ஷிப் அப்படியான ஃபண்டிங் அதற்குரிய நிதி சேகரித்து நாங்கள் பல்கலைக்கழகத்தின் 50வது நிறைவு விழாவை கொண்டாடினோம். இங்கு அதனூடாக கிடைத்த நிதியை வைத்துக் கொண்டு அங்குள்ள தேவையான மாணவர்களுக்கு வந்து உதவிகளை செய்து வருகின்றோம். எந்த அமைப்பா இருந்தாலும் வந்து தாயகத்து உதவி செய்யும் போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கும் நாங்கள் எங்கட ஒத்துழைப்பை உதவிகளை வந்து செய்யணும் என்பது எல்லா அமைப்புகளுக்கு நான் பங்கு பெற்ற யாழ் பல்கலைக்கழகமா அன்புணறி என்ற அமைப்புகள் தவிர்ந்து மற்ற அமைப்புகளையும் வந்து நான் வினியமாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், பாடசாலை சங்கங்களா இருக்கலாம், அவள் எல்லாரும் வந்து நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அதாவது செக்ஷன் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் அவர்கள் அந்த மூன்று ஹாஸ்பிட்டல்ஸை வந்து இணைத்து அந்த நெட்வொர்க் அது அவைகளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வளர்ச்சிக்காக அந்த நிதிகளை சேகரிக்கின்றார்கள். அதுக்கு நாங்கள் உதவிகளை செய்யணும். அப்போ அந்த வகையில் வந்து அன்புணறியும் கூட வந்து நாங்கள் இங்கும் செய்ய வேண்டும், அதாவது இங்குள்ள எங்களோட ஹாஸ்பிட்டலை வந்து முன்னேற்றோம்ன்ற நோக்கத்தில் வந்து எல்லா உறுப்பினர்களும் வந்து அதுக்குரிய ஒரு டெடிக்கேஷனோட வந்து நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம்.
1: நிச்சயமா. எனவே இவ்வாறான தொடர்ச்சியாக இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கும் சரி கணிசமான ஆதரவுகளை வழங்கி வருகின்ற அமைப்புகள் சார்ந்திருக்கின்ற சூழலில் இந்த எஸ்ஹெச்என் மருத்துவமனைகளுக்கு எங்களுடைய மக்கள் இந்த ரேடியோத்தோன் ஊடாக பங்களிப்பினை வழங்க வேண்டிய அவசியம், அது பற்றி சொல்ல முடியுமா?
2: ஆமாம், நிச்சயமாக. இதில் வந்து பொதுவாக எல்லாரும் யோசிப்பது வந்து நாங்கள் உழைக்கும் உழைப்பில் வந்து டெக்ஸ் பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு, அல்லது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் இயக்குதானே, கனடாவில் வந்து ஹெல்த் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்லாம் கவர்மெண்டே இயக்குதுன்னு சொல்லி, அது உண்மைதான். ஆனால் அப்படி இருந்த பொழுதிலும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸை செய்யணும்னு சொன்ன, அதாவது அவைக்கு அந்த மீதமான அதாவது மிகுதியான சேவையை செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக அடிஷனல் ஃபண்ட்ஸ் தேவைப்படும், மேலதிக நிதி தேவைப்படும். அதை விட நாங்கள் இந்த ஃபண்ட் அலோகேஷன்ன்றது வந்து நாங்கள் ஒரே மாதிரி இருக்குமென்று சொல்ல முடியாது, அந்த கவர்மெண்டின்டே. அப்ப எங்கட ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து அந்த வசதிகள் வரணும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் எல்லாரும் ஒத்துழைச்சி செய்யத்தான் வேணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த இலங்கையில் இருந்து இந்த போரால் புலம்பெயர்ந்து பல நாடுகளில் இருக்கின்றோம், கனடாவிலையும் இருக்கின்றோம். எமது தமிழ் மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் பறந்து வாழ்கிறோம், முக்கியாலோ வெவ்வேறு மாகாணங்கள் சரி, இடங்கள் சரி. இப்போ நான் என்ன பொருள், நான் வந்து இப்போ மிசிசாகாவில் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் நினைப்பது என்னென்று சொன்னால், ஸ்காப்ரோ அதாவது ஸ்காப்ரோ மாக்கம் அந்த ஏரியா வந்து ஒரு தமிழ் இலங்கை தமிழ் மக்களுடைய ஒரு ஹப், அதாவது ஒரு மையமான இடம். பெரும்பான்மையான மக்கள் அங்குதான் வாழ்ந்தோண்டிருக்கின்றார்கள். அப்ப எங்களுக்கான ஒரு அடையாளம், அதாவது நாங்கள் வாழும் இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ், ஒரு பாடசாலையோ ஒரு ஆஸ்பத்திரியோ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்தரத்தில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய நிதி வேணும். அது எல்லாருடைய கடப்பாடும். ரைட், நாங்கள் வாழும் இடத்தில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் வந்து தங்களுடைய சேவையை வந்து திறம்பட செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் உதவி செய்தே ஆகணும். அதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கு மருத்துவத்தை வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் புகைக்கெல்லாம் வந்து எங்களுடைய இனத்துக்கென்று ஒரு அடையாளம் இருக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்காவரோ ஹாஸ்பிட்டலில் போட்டீங்கன்னு சொன்னால் இந்த அமைப்புகள், அதாவது அன்பு நிறையா இருக்கட்டும், யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாடசாலை சங்கங்களாக இருக்கலாம், அவைந்த பேர்கள் வந்து பொறிக்கப்படுகிற இவ்வளவு வீரம் வந்து அந்த எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு செய்தன்று சொல்லி. அப்போ எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டு போய்க்கல வந்து அவங்களோட பணியற்ற ஊழியர்களோ டாக்டர்களோ எல்லாரும் வந்து எங்கள் இனத்தின் மீது ஒரு என்னதான் எல்லாரும் வைத்தியர் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருத்துவ சேவை செய்யணும்னு நாங்கள் சொன்னா கூட வந்து அந்த கரிசனை வந்து வெறும் ஏனென்று சொன்னார் எங்களோட பங்களிப்பு எங்களோட கனெக்ஷன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட இருக்கைகளை வந்து அந்த வகையில வந்து நாங்கள் அந்த இடத்துல வாழ்றோம் இல்லையாண்டு இல்லாமல் எல்லோரும் ரைட் எந்த இடத்துல இருந்தால் அது வந்து நாங்கள் சிறிய தொகை செய்து கிடக்கின்ற விஷயம் செய்யணும். நீங்கள் நேரடியாக செய்யலாம், இல்லாட்டி அன்பு நிறை போன்ற அமைப்புகளூடாக கூட வந்து நீங்கள் உங்களோட சிறுதொழி பெயர் வெள்ளம் என்று சொல்லுவோம். ஒரு $20 வந்து ஒரு 100 பேர் 1000 பேர் போடிக்குள்ள வந்து அதுன்ற நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வந்து ஒரு பெரிய தொகையா வந்து அது கிடைக்கக்கூடியதா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. எனவே அது சிறிய தொகை என்றாலும் சரி, பெரிய தொகை என்றாலும் சரி, மக்கள் பங்களிப்பினை வழங்குவது முக்கியமானது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி செல்லத்துறை சுதாகரன் அவர்களே. குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்கள், இந்த மருத்துவமனையுடைய அவசியம் மட்டுமல்லாமல் உங்களுடைய அமைப்புகள் சார்ந்த இந்த பணிகள் பற்றியும் பேசியிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்துக்காகவும் தகவல்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: நன்றி ரிஷி, நன்றி நேர்களே. நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது வந்து இந்த தனிப்பட்ட ரீதியிலையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான கண்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதேவேளை இந்த அமைப்புகளையும் கேட்டுக்கொள்கிறேன் வந்து பாடசாலை சங்கங்கள். நான் இன்னொன்று குறிப்பிடணும் வந்து நான் யாழ் மத்திய கல்லூரி எஃப்னா சண்டை கொலேஜின் பழைய மாணவனும் கூட, அவர்கள் கூட வந்து இந்த கோடைகால அந்த ஒன்று கூடலின் போது கொடையா கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி யாழ் பல்கலைக்கழகம் கடந்த வருடம் கூட வந்து அந்த கோடைக்கால ஒன்று உடலின் போது ஒரு தண்டு கிழமை தான் அந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு $11,000 நிதியை வந்து குயிக்கா சேர்த்து கொடுத்தோம். அதை எப்படி நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி செய்தோம்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு 500 பேர் அளவில் இருக்கிறோம் அந்த உறுப்பினர்கள். இல்லாட்டி நான் கேட்டது வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒரு கணக்கை போடுறது $20 போடுங்க, தட்ஸ் சிம்பிள், என்ன ஒரு $20 போட்டால் 1000-10,000 சிம்பிளா வந்து. அப்ப மீண்டும் கேட்கிறேன் வந்து எல்லோரும் எல்லா அமைப்புகளும் வந்து இப்படியான ஒரு வகையில வந்து உங்களோட பங்களிப்பை செய்து எங்கள்ட நாங்கள் வாழும் இடத்துல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மேம்பாட்டுக்கு உதவி அளிக்கணும் என்று வினத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
1: நிச்சயம் நிச்சயம், அந்த ஆதரவினை மக்கள் வழங்குவார்கள் சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். நன்றி சில துறை சுவாரன் அவர்களே.
2: நன்றி ரிஷி, மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம்.
1: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில், வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

0: நேரம் 12:28 இஸ்தபமோடு இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுதான் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு டாமோ ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவில் உங்களது பங்களிக்கலாம். நமக்கான சேவைகளை வழங்கும் மருத்துவமனைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் உதவ முடியும். காலை 10 மணி முதல் ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்காக சேவை புரியும், அதே நேரம் நமக்கான ஒரு சேவையை புரியும் ஒரு மருத்துவமனை வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும், அதுக்கான உங்கள் பங்களிப்பாக இந்த ரேடியோதானில் நீங்களும் உங்கள் பங்கை அளிக்க முடியும். அதே மாதிரி இந்த பங்களிப்பதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் 3 வழிமுறைகளில் பங்கை ஆற்ற முடியும். நீங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். தொலைபேசி மூலம் இணைந்து கொள்ள 416-281-7342, ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/tamil, அல்லது கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன் இருக்கு, சென்டனரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மியர் ரோட், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ, மெயின் ஃப்ளோர் அட்ரியமில் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்தில் மர்க்மன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 60-65 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்லையும் இன்றைய இந்த நன்கொடையை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ நீங்களும் உங்கள் சிறிதளவிலான உதவிகளை எங்களுக்கு நீங்கள் இந்த ரேடியோதானில் டாமோ ரேடியோதானில் நீங்கள் தர முடியும். இந்த நேரத்தில் மேலதிக விவரங்களையும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம்.
1: ஆமாம், நாங்களும் மாக்கம ஸ்டீல்ஸில் அமைந்திருக்கின்ற வீட்டிலிருந்து அணிந்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்து தமிழ் ரேடியோ தன்னிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக அதிலிருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இது வந்து மாக்கம ஸ்டீல்ஸ் வந்துக்கு அருகே நியூ ரங்கநாத் ஜுவல்லரி அமைந்திருக்கின்ற அதே பிளாசாவில் பார்க்கிங் லாட்லேயே தான் இந்த பூத் அமைந்திருக்கின்றது. SHN ஃபவுண்டேஷன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ரேடியோத்தோன் நிகழ்வு. ஆகவே மக்கள், நீங்களும் உங்களாலான உதவிகளை வந்து எங்களுடைய கம்யூனிட்டிக்காக சேவையை புரிந்து வருகின்ற SHN ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஆண்டும் நீங்கள் இந்த உங்களால் ஆன நன்கொடைகளை செலுத்திக் கொள்ள முடியும். அதே வேளையிலே ஒரு $20 மேல் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்கொடைக்கும் நீங்கள் டாக்ஸ் ரிபேட்டை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான பதிச்சீட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பித்தது 8 மணி வரை இடம்பெறப் போகின்றது. தொலைபேசி மூலம் அழைத்து கூட உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் அறிவித்துக் கொள்ள முடியும். 416-281-7342, 416-281-7342. அதே போன்று ஆன்லைன் மூலம் கூட நீங்கள் உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ள முடியும். shnfoundation.ca/tamil என்ற ஆன்லைன் மூலம், அல்லாவிட்டால் நீங்கள் நேரடியாக இந்த பூத்துக்கும் வரலாம், அல்லாவிட்டால் சென்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, அங்கே கூட 8 மணி வரைக்கும் நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ள முடியும். 75% அதிகமான எங்களுடைய மக்கள் சரிந்து வாழ்கின்ற கம்யூனிட்டியில் தான் இந்த SHN அமைந்திருக்கின்றது. ஸ்காப்ரோ ஜென்ரல் அதே போன்று சென்டினரி பேர்ச்மான் ஹாஸ்பிட்டல் ஆகிய இணைந்திருக்கின்றன. பலரும் இங்கே நாங்கள் சேவை பெற்றவர்களும் இருப்போம். அதே போன்று வருங்காலத்திற்கு கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடாக, ஒரு சிறந்த முதலீடாக எங்களுக்கே திருப்பி வர இருக்கின்றது. குறிப்பாக வந்து அவர்கள் மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸுக்காகவும், அதே போன்று எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்காகவும், கார்டிய கேர் ப்ரோக்ராமை வந்து விஸ்தரிப்பதற்காகவும் பல தேவைகளுக்கு இந்த நிதி சேர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவை நீங்களும் நேரடியாக இப்போது வர முடியும். இது வந்து நாங்கள் மாக்கம ஸ்டீல்ஸில் அமைந்திருக்கின்ற நியூ ரங்கநாத் ஜுவல்லரி அமைந்திருக்கின்ற பிளாசாவில் அந்த பார்க்கிங் லாட்ல தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவை நீங்கள் நேரடியாக வரலாம். அதே வழியிலே தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 416-281-7342. shnfoundation.ca/tamil.com நீங்கள் ஆன்லைன் மூலமும் செலுத்திக் கொள்ள முடியும். அதே போன்று சென்டினரி ஹாஸ்பிட்டலுக்கும் 8 மணி வரைக்கும் நீங்கள் செல்வதன் மூலம் கூட இந்த அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ள முடியும்.
0: நேரம் 12:32. இந்த மழைத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் அன்பு நெறி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM.

0: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
2: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் iNodeLaw Professional Corporation 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ iNodeLaw Professional Corporation, your trusted legal partner. சரண்யா சிவனேசன், 6477083440.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: Yeah.

0: 12:42 அழித்தது ஜெயிலர் 2 திரைப்பட பாடல். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு டாமோ ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு முடிந்த அளவில் உங்களுக்கான உதவியை நீங்கள் வழங்கலாம். இந்த உதவியானது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வருங்காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ தானின் மூலம் நாங்கள் வந்து 150,000 சேகரிக்கிறது தான் எங்களுக்கான கோல். ஆனால் இந்த கோலின் நாங்கள் ரீச் பண்ணுறதன் மூலம் என்னென்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி நீடாக இருக்கும், அதாவது முக்கிய மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேசஸ், அதே மாதிரி கார்டியக் கேர், எக்ஸ்பேண்டிங் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். நீங்களும் உங்கள் பங்கை வகிக்க முடியும். நன்கொடைகளை நீங்கள் தொலைபேசி மூலம் அளிப்பதற்கு 416-281-7342, 416-281-7342. ஆன்லைன் மூலம் நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுக்கு shnfoundation.ca/tamil. அதே மாதிரி கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொக்கேஷன் 2 இருக்குது, அதில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட் பர்பிள் பில்டிங்கில், நம்ம ஈஸ்ட் எஃப்எம் பூத் கூட இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் நன்கொடையை பண்ண. அதே மாதிரி சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்ஸ்மேயர் ரோட்ஸ் காப்ரோ மெயின் ஃப்ளோர் அட்ரியம்ல நீங்கள் உங்கள் நன்கொடையை வழங்க முடியும். இந்த நேரத்தில் உங்களுக்காக இதை பற்றி மெழுக விவரங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் உங்களுக்காக இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் போர்ட் மெம்பர் அண்ட் ரிட்டையர்ட் எக்ஸிகியூட்டிவ் விபி ரோய் ரத்னவேல் தரும் தகவல்கள் அவருடைய நேர்காணல் உங்களுக்காக.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வாக டமிழ் ரேடியோ தோன் இடம்பெற்று வருகின்றது. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய சேவைகள், அதனுடைய முக்கியத்துவம், ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்குக்கு தமிழ் மக்கள் ஆதரவினை வழங்க வேண்டிய அவசியம் பற்றி பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். சமூகத்தின் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்கள் ஊடாக முக்கியமான பல தகவல்களை நாங்கள் அறிந்து வருகின்றோம். எங்கள் மக்கள் மத்தியில் அறியப்பெற்ற ஒருவர், ஒரு பிஸ்னஸ் லீடர் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பல்வேறுபட்ட துறைகளின் ஊடாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற ஒருவராக இருக்கின்றார் திரு ரோய் ரத்னவேல் அவர்கள்.

0: ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய போர்ட் மெம்பராகவும் இருக்கின்றார். அவருடன் பேசி பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வணக்கம் ரோய் ரத்னவேர் அவர்களே.
1: வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சமா இருக்கின்றோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லாவே இருக்கிறோம்.
0: மிக முக்கியமான ஒரு விடயத்தில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ்ச் சமூகம் மிகப்பாரிய பயனை பெற்று வருகின்ற ஒரு மருத்துவமனை வேலைவாய்ப்பாக காணப்படுகிறது. நீங்கள் ஒரு போர்டு மெம்பராக இருக்கின்ற சூழலில் இந்த மருத்துவமனை அவற்றுடைய தேவைகள் பற்றி நிறைய அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த போர்டு மெம்பர் அந்த ஒரு தொடர்பு அது சார்ந்த பணிகள் பற்றி சொல்ல முடியுமா?
1: கட்டாயமாக. என்னை பொறுத்தவரை SHN ஃபவுண்டேஷனின் இயக்குனர் குழுவில் பணியாற்றுவது என்பது எனக்கு இவ்வளவு கொடுத்த ஒரு சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பதை பற்றி தான் என்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்.
0: ஆமாம், ஆமாம்.
1: நான் ஒரு இளம் குடியேறியாக ஸ்கார்ப்ரோக்கு வந்த பொழுது 18 வயதில் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் மாதிரி மிகுந்த மனவேதனையும் இழப்பையும் சந்தித்திருந்த நிலையில் தான் என் வாழ்க்கையை மீட்டி கட்டெழுப்ப முயற்சி
0: தந்துடந்தேன்.
1: அது ஸ்கார்ப்ரோ எனது வீடாக மாறியது 1988 பல ஆண்டுகளாக நான் ஒரு தொழில் வாழ்க்கையை உருவாக்கினேன், குடும்பத்தை வளர்த்தேன். நான் இப்போதும் சாத்தியம் என்று நினைத்து பார்க்காத வாய்ப்புகளை பெற்றேன் இந்த நாட்டில். அப்ப அந்த இயக்குனர் குழு உறுப்பினராக நமது சமூகத்தின் தேவைகள் எவ்வாறு அதிகரித்து வருகின்றன என்பதையும் SHN ஒவ்வொரு நாளும் செய்து வரும் அற்புதமான பணியையும் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு என கிடைக்கிறது. குறிப்பாக மனநல பராமரிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் நான் நேரடியாக பார்க்கிறேன். அதிலும் மனவேதனை, இடம்பெயர்வு அல்லது வாழ்க்கையின் கடினமான அனுபவங்களில் தாக்கத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது முக்கியமாக ஒரு ஆர்கனைசேஷன். எனது தாயாரும் மன நோயாளாக பாதிக்கப்பட்டவர். இதுகள் தான் எனது ஈடுபாடை உருவாக்கியது இந்த SHN-இல். ஒரு நோக்கத்திறனானதும் கூட இது வெறுமனே நிதி திரட்டுவதற்காக விஷயம் அல்ல. ஸ்கார்ப்ரோவில் வாழும் குடும்பங்கள், குறிப்பாக நமது தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு தேவையான மருத்துவ பராமரிப்பையும் ஆதரவையும் தங்கள் வீட்டுக்கு அருகிலேயே பெறுவதை உறுதி செய்வதுதான் இதன் நோக்கம்.
0: ஆமாம், ஆமாம், நிச்சயமா, நிச்சயமா. எனவே அவ்வாறான ஒரு சேவைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஒரு மருத்துவமனை வலையமைப்பாக இந்த SHN திகழ்ந்து வருகின்றது. நீங்கள் சொன்னதைப் போலவே நீண்ட காலமாக இந்த கெனடிய மண்ணில் முக்கியமான பல படிக்கல்களை தாண்டி வந்த ஒருவராக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். உங்களை பற்றி நிறைய நாங்கள் அறிந்திருக்கின்றோம், உங்களுடைய எழுத்துக்களையும் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறான சூழலில் நீங்கள் கூறிய ஒரு விடயம் இந்த மென்டல் ஹெல்த் பற்றியதானது. இந்த ரேடியோதோன் நிதி சேர் நிகழ்வில் இந்த மென்டல் ஹெல்த் என்பதும் ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் வழங்குகின்ற இந்த மென்டல் ஹெல்த் சேவைகள் என்பதும் முக்கிய பங்கினை ஆற்றுகின்றது. இந்த உளநல சுகாதாரம் என்று வருகின்ற பொழுது ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற விடயமாக இது காணப்படுகின்றது?
1: நாங்கள் வந்து இந்த சொல்லுவாங்க PTSD என்று சொல்லி, அதை நானும் பர்சனலாக இலங்கையில் யுத்தத்தை நாங்கள் எல்லாரும் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு, ஒரு துரதிருஷ்டமான வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப கனடாக்கு வந்து பலர் எங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் PTSD-ஆக அவளுக்கு தெரியாமலே சர்வ் பண்ணி கொண்டிருக்கணும். அதனால இப்ப தமிழில் பேசக்கூடிய மன நோய் அல்ல அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் இல்ல, அவர்களை நாங்கள் தமிழில் பேசக்கூடிய கலாச்சார பின்னணியை புரிந்து கொள்ளும் மருத்துவ பணியாளர்களை நாங்கள் கொஞ்சம் நியமிக்க வேணும் SHN-இல் தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். மொழி முக்கியம், ஆனால் அதை விட முக்கியமானது மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வது. நான் பார்த்தேன்னா எனது அம்மா மனநோயால் சபை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு அதாவது கடினமாக இருந்தது அவருக்கு தான் ஃபீல் பண்றதை அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு சொல்லிடாம கஷ்டப்பட்டவர். நமது சமூகத்தைச் சேர்ந்த பலர் போர், இடம்பெயர்வு, குடியேற்ற சவால்களை அல்லது வாழ்க்கையில் பல்வேறு கடினமான அனுபவங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப மருத்துவ பணியாளர்கள் அந்த கலாச்சார பின்னணியை புரிந்து கொள்ளும் போது அது நம்பிக்கையை உருவாக்க உதவுகிறது. இது நான் நேர கண்ட எனக்கு ஒரு அனுபவம். மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசவும் உதவிகளுக்கும் மிகவும் வசதியாக உணர்கிறார்கள். குறிப்பாக மனநலம் பற்றி பேசும்போது இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இன்னும் நமது சமூகத்தில் இருக்கும் மனநலம் தொடர்பான தயக்கமும் களங்கமும் சிலரை ஆரம்பத்திலேயே உதவி நாடுவதிலிருந்து தடுக்கக்கூடும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அப்ப கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மருத்துவ பராமரிப்பை வழங்க முடிந்த அளவுக்கு நோயாளிகளுக்கும் குடும்பங்களுக்கும் கிடைக்கும் அனுபவமும் சிகிச்சையும் விளைவுகளும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன்.
0: கண்டிப்பாக அது மிக முக்கியமான ஒரு விடயம். நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போலவே அந்த மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த சிகிச்சையை வழங்குவவர்களுக்கு தெளிவுபடுத்து என்பது இந்த தொடர்பாடல் தடைகள் இருக்கின்ற பொழுது பெரிய ஒரு சவாலாக அமையும். அந்த கலாச்சாரம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது மொழி சார்ந்த தடைகளாக இருக்கலாம். அதனை கடந்து அந்த கலாச்சாரத்தை மொழியை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு சேவைகளை வழங்குகின்ற முயற்சிகளை இந்த மென்டல் ஹெல்த் சென்டர் ஊடாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் முன்னெடுத்து வருகின்றது. அதனை அதற்குரிய ஆதரவின் அவசியத்தை நீங்கள் வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் இந்த எஸ்ஹெச்என் மருத்துவமனைகளுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்குவதன் ஊடாக இந்த சேவைகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையினையும் விதித்திருக்கின்றீர்கள். அது பற்றி மேலதிகமாக கூற முடியுமா? இந்த அளவுக்கு இந்த மக்களுடைய ஆதரவு இந்த எஸ்ஹெச்என் ரேடியோத்தோன் ஊடாக அவசியமானதாக காணப்படுகின்றது?
1: கட்டாயம் எமது மக்களின் சப்போர்ட்டை நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இது நாம் அனைவரையும் பற்றியது. ஒரு சமூகமாக நாம் ஒன்றாக இணைந்து நம்ப முடியாத அளவுக்கு பல சவால்களை தாண்டி வந்திருக்கிறோம். அது இப்போது மீண்டும் ஒரு முறை ஒன்றிணைந்து ஸ்காப்ரோவை தங்களுடைய வீடாக அழைக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் ஒரு வாய்ப்பு இந்த ஹாஸ்பிட்டலால் கிடைக்கிறது. நமது பெற்றோர்கள், நமது பிள்ளைகள், நமது நண்பர்கள் மற்றும் நமது அயலவர்கள் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் மிகச்சிறந்த மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்வதுதான் இந்த வீடியோதான நோக்கம். தமிழ் சமூகம் எப்போதுமே தாராள மனப்பான்மையுடன் இருக்கிறது. அது உண்மை. தேவைப்படும் இடங்களில் நாம் எப்போதுமே ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இந்த ரேடியோதான் மூலம் ஸ்காப்ரோவில் அந்த பாரம்பரியத்தை நாம் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும். மனநல பராமரிப்பு, அவசர சிகிச்சை மற்றும் இதய நோய்களுக்கு சிகிச்சை ஆகியவற்றுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் நாங்கள் எங்கிட்ட சொசைட்டியை தான் ஹெல்ப் பண்றோம்.
0: ஆமா ஆமா.
1: இது எந்த ஒரு நன்கொடையும் சிறியதல்ல, ஒவ்வொரு நன்கொடையும் உதவுகிறது. உங்கள் நேரம் சின்ன டொனேஷன் என்றாலும் பரவாயில்ல, உங்கள் ஆதரவை நாங்கள் கேட்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து நம் வீடாக அழைக்கும் இந்த ஸ்காப்ரோ நகரத்தை சமூகத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எங்களால் வருங்கால தலைமுறையினருக்கு அவர் பெற வேண்டிய தரமான மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யவும் முடியும் இந்த வீடியோ தானால் என்பதை நான் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அந்த ஆதரவினை மக்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் நேரத்தில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ளலாம். பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை தெரிவித்து வருகின்றீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய இந்த சேவை என்பது தொடர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவினை நாங்கள் இந்நேரத்தில் வலுப்படுத்திக் கொண்டு நன்றி திரு ரோய் ரத்னவேல் அவர்களை இந்நேரத்தில் நேரத்தில் ஒதுக்கி இந்த ரேடியோ தொடர்பிலான தகவல்களை பரிந்து கொண்டமைக்கு நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
1: நன்றி.
0: நன்றி நன்றி.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti இல் செப்டம்பர் 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960. 7477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் ஒரு மணி ஈஸ்டெஃபெமோடு இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு நிகழ்வான டாமோ ரேடியோதான் என்று நடைபெறுகின்றது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவில் பங்காற்றலாம். இது வந்து நமக்கான சேவைகளை வழங்கும் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கான நீங்கள் வந்து உதவ முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களது வருங்கால சந்ததியினருக்கும் வந்து இந்த ஒரு உதவி ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்கும். காலை 10 மணி ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகின்றது. நீங்களும் வந்து 3 வழிமுறைகளில் உங்கள் பங்களிப்பை நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி மூலம் 416-281-7342 416-281-7342. அதே மாதிரி ஆன்லைனில் shnfoundation.ca/tamil கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதில் மர்கமன் ஸ்டீல்ஸில் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட். அதே மாதிரி சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்ஸ்மியர் ரோட் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ மெயின் ஃப்ளோர் அட்ரியமில் இருக்குது இந்த டொனேஷன் ட்ராப் ஆஃப் பாக்ஸஸ். இந்த மலத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஜேசிஸ் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். அளிக்கின்றது ராமாயணா திரைப்பட பாடல்.

0: ஒழித்தது ராமாயணம் பகுதி ஒன்று திரைப்படத்திலிருந்து பாடலையா ரஹ்மான் மற்றும் ஹான்ஸ் ஜிம்மர்மேன் இசையில் ஒழித்தது பாடல். ஈஸ்ட் எஃப்எம் முடிந்திருக்கீங்க. இன்னைக்கு SHN ஃபவுண்டேஷன் பாட்டல் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு டாமோ ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. இது காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி இரவு 8 மணி வரை நடைபெற இருக்கின்றது. நீங்கள் 3 வழிகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். நீங்கள் வளிக்கிற இந்த நன்கொடை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்காக இருக்கும் இந்த மருத்துவமனையின் வளர்ச்சிக்கான ஒரு படியாக இந்த டாமோ ரேடியோ தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொலைபேசி மூலம் நீங்கள் நன்கொடைகளை வழங்க நீங்கள் அழைக்கலாம் 4162813342. ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/tamo. அதே மாதிரி கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொக்கேஷன்ஸும் இருக்குது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் அமைந்திருக்கும் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரிஸ், 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன்லேயும் நீங்கள் உங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். அண்ட் 2867 எல்ஸ்மேயர் ரோட், ஸ்காப்ரோ, மெயின் ஃப்ளோர் அட்ரியமில் இருக்குது. இந்த மனத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஜிசிஸ் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். இந்த பொழுதில் President and CEO JC's group of companies ஜூட் ஃப்ரான்சிஸ் அவர்கள் தரும் தகவல்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ரேடியோ தானில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக இருக்க முடியும். ஒரு சிறுதுளி பெருவெளம்ன்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக இந்த நேரத்தில் President and CEO JC's group of companies திரு ஜூட் ஃப்ரான்சிஸ் அவர்களின் நேர்காணல்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வு டாமோ ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி வருகின்ற பலரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு ஜேசிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய உரிமையாளர் திரு ஜூட் ஃப்ரான்சிஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார் நேரடியாக. வணக்கம் ஜூட் அவர்களே.
2: வணக்கம். வணக்கம்.
1: ரிசர்ச்சின் மருத்துவமனைகள் பற்றி பேசுவதற்கு முன்னதாக உங்களுடைய பற்றியும் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். இந்த ஜேசி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனம் எவ்வாறான சேவைகளை வழங்கி வருகின்றது?
2: ஜேசிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட 20 வருடமாக நான் அதை காத்துக்கின்று வருகின்றேன். காரணம் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கீழே ஜேசிஸ் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், ஜேசிஸ் கிரில் ஹவுஸ், ரெண்டு லொகேஷன், ஒன்று மாக்கம், ஒன்று விசிசாகா, ஜேசிஸ் எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனி சர்வீசஸ் அண்ட் சாபா ஃபார்ம். அதுவும் ஒரு ஒரு ஒரு ஓய்வு பெற்ற டைம் இல்லையோ ஸ்காப்ரோட இருக்கிற ஆக்கள் வந்து அங்கே ஒரு அவர்களுக்கு விரும்பின லைஃப் ஸ்டாக்ஸை வந்து அவையிலும் என்னோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை பில் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். சாபா ஃபார்ம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நான் வந்து ஜெஃப்னால ஒன்று பில் பண்றேன் கஷ்டப்பட்டு. அதுக்கு பேர் வந்து சோலாஸ் ஜெஃப்னா. அதை பில் பண்றதும் ஜாஃபா பில்டர்ஸ், அதுவும் இந்த கம்பெனி தான். நான் அதை முக்கியமா செய்யறது வந்து எனக்கு கனடால கிடைச்ச 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை நான் எங்கட மண்ணில எங்கட ஆக்களுக்கு செய்யணும்ன்ற விருப்பத்துல அதை நான் கஷ்டப்பட்டு செய்துட்டு வரேன். அதால கொஞ்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, மற்றது இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து அங்க டெலிவர் பண்றது தான் இந்த மெயின். இது முக்கியமா எனக்கு விரும்பினது என்னோட சேர்ந்திருக்கிற டீம், என்னோட சேர்ந்து வேலை செய்கின்ற அவ்வளவு பேருக்கும், என் மூலமாக அவர்களுக்கும் அவரோட குடும்பத்துக்கும், அவர்கள் மூலமாக எனக்கும் சமுதாயத்துக்கும் எங்களால் முடிந்ததை செய்யணும்ன்ற ஒரு விருப்பத்துல தான் அங்கேயும் இங்கேயும் என்னால ஏழுமானதுக்கு பில் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டு
1: இருக்கிறேன். சரி, அவ்வளவுதானே. என்ன ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்ற ஒருவராக காணப்படுகிறீர்கள். இந்த மருத்துவமனைகளுடைய முக்கியத்துவம், அவற்றுடைய தேவை மற்றும் சேவைகள் பற்றி சொல்ல முடியுமா?
2: என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு உணவு உறைவிடம் என்று எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அதன்படி எங்களால் அது ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதால தான் என்னால் முடிந்தவரை நான் இந்த டீம் எங்களால் ஏழுமான உதவிகளை செய்து வருகின்றோம்.
1: நிச்சயம் நிச்சயம், அது முக்கியமான விடயம். தொடர்ச்சி நீண்ட காலமாக இவ்வாறு ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கு ஆதரவினை வழங்கி வருகின்றீர்கள். எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏன் இந்த மருத்துவமனைகள் முக்கியமாக இருக்கின்றன, முக்கியத்துவம் பெறுகின்றன சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஜூல்?
2: ஸ்காப்ரோவில் எங்கள் தமிழ் மக்கள் மற்ற மக்களும் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களோட குடும்பம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதே நேரம் எங்கள் டீம், எங்களோட ஃபேவேட ஃபேமிலி, சிறந்த சேவையால் செய்து கொண்டிருக்கின்றாங்க. அந்த அந்த சேவைக்கு எங்களால முடிந்தது ஆஸ் அ டீம், ஆஸ் அ ஜேசிஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, என்னால் முடிந்தவரை நான் இந்த கம்யூனிட்டிக்கு செய்யணும் மனசில் சொன்னா, முக்கியமாக வைத்தியசாலையும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வேலை செய்கிறவர்கள், அதில் அதுகள உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ், சிறுதுறி பெரு வெள்ளம் என்ற மாதிரி எங்களால் முடிந்தது செய்கிறத மற்றவர்களும் சேர்ந்து செய்யக்குள்ள, அதுவும் தமிழாக்கள் சேர்ந்து செய்யக்குள்ள எல்லாரும் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு வருது. அதுவும் ரேடியோ தோன் உங்கள் மூலமா இது ஒரு சேவையாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள அது ஒரு பெரிய பலன் கிடைக்கும். எங்களோட மக்களோட பேருக்கும் தமிழுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு
1: பலதரப்பட்டவர்களும் பயன்பெறக்கூடிய ஒரு விடயம் இந்த மருத்துவமனைகள். எனவே ஆதரவினை வழங்குகின்ற பொழுது எங்களுக்கு இந்த மருத்துவமனைகள் மேம்படுவது மட்டுமல்லாமல் அவற்றுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ஜூர் பிரான்சிஸ் அவர்களை, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செஷனுக்கு ரேடியோ தோனுக்கு வழங்க வருகின்ற ஆதரவுக்கும் நாங்கள் நன்றிகளை நேரத்தில் சொல்லுகின்றோம். நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம். நன்றி.
2: நன்றி.
0: நேரம் 1:12, நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்காக எஸ்எச்என் தமிழ் ரேடியோ தான் இப்பொழுது காலை 10 மணி தொடக்கம் 8 மணி வரை நடைபெறுகின்றது. நீங்களும் உங்களாலான ஒரு சிறிய தொகையை வழங்கி இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்களும் பங்கேற்கலாம். தொலைபேசி மூலம் உங்கள் நன்கொடைகளை வழங்க 4162817342 ஒழிக்கின்றது மஜா திரைப்பட பாடல்.

0: டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலர்களுக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421
6: அமுதே தமிழே அழகிய
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல். ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு நிகழ்வான டாமோ ரேடியோ தான் நடைபெறுகின்றது. நீங்கள் உங்களால் முடிந்த அளவில் பங்காற்ற முடியும். இது எமக்காக சேவைகளை வழங்கும் மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து உதவுற ஒரு தருணம். அது மட்டும் இல்ல, இது வந்து எங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அண்ட் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வில் சேமிக்கப்படும் இந்த நிதியானது எந்த ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நீட்ஸ் வந்து இந்த நேரத்தில் மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேசஸ், அதே மாதிரி இவால்விங் கார்டியக் கேர், அதே மாதிரி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டையும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். 3 வழிகளில் நீங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி மூலம் இணைந்து கொள்ள 416-281-7342, 416-281-7342. அதே மாதிரி ஆன்லைனில் shnfoundation.ca/tamil போகலாம். கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொக்கேஷன் 2 உண்டு. மார்க்கமென் ஸ்டீல்ஸில் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்லையும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்ஸ்மியர் ரோட் ஸ்காப்ரோ மெயின் ஃப்ளோர் ஆற்றியத்திலையும் நீங்கள் நேரடியாக சென்று நன்கொடைகளை வழங்கலாம். சிறுதுள்ளி பெருவில்லம் உங்களால் எவ்வளவுக்கு ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.

0: ஒரு மணி 28 நிமிடம் ஈஸ்டர் ஃபெமினோடாக இணைந்திருக்கீங்க. இந்த மனத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஜேசிஸ் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். இன்னைக்கு எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு தமிழ் ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. காலை 10 மணியில் ஆரம்பமாகி 8 மணி வரை இடம்பெறும். உங்களால் முடிந்த ஒரு சிறிய அளவு கூட நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம். அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளவும் மேலதிக விவரங்களுக்கும் உங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நேரடியாக களத்தில் இருக்கும் எங்களது கலைஞர்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள போறோம். வணக்கம்.
1: ஆமா வணக்கம். நாவலர் வாகமஸ்டீல் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற அமைந்திருக்கின்ற அந்த பிளாசாவில் பார்க்கிங் லாட்டில் தான் இப்போது நேரடியாக அமைந்திருக்கின்றோம். அங்கே எஸ்ஹெச்என்னுடைய பூத் அமைந்திருக்கின்றது. நீங்களும் இன்றிரவு 8 மணி வரைக்கும் நீங்க வரும்போது நேரடியாக உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்காக உழைக்கின்ற இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நீங்களும் கொடுத்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு $20 மேலான தொகைக்கு வந்து நீங்கள் டாக்ஸ் ரிசீட்டை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அதே போன்று பல நல்ல விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குறிப்பாக இந்த ஆண்டு வந்து ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், அதே போன்று எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் விரிவுபடுத்துவதற்கான திட்டம், அதே போன்ற கார்டிய கேர் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றார்கள். நீங்களும் இது தொடர்பான உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுப்பதற்கு 416-281-7342 ஆகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது வந்து ஆன்லைன் இருக்கின்றது shnfoundation.ca/tamil. அல்லாவிட்டால் நீங்கள் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட 28 மணி வரைக்கும் செல்லும் போது அங்கேயும் கொடுத்துக் கொள்ள முடியும். இப்போது இது தொடர்பான மேலதிக விவரங்களை நாங்கள் சிடிசிசி சார்பில் அதனுடைய முன்னாள் தலைவர் கென் கிருபா அவர்களோடு அணிந்து பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் கென் கிருபா.
2: வணக்கம் நீரஜா. வணக்கம் ஸ்டெஃபன் நேயர்களே. இன்று ரேடியோ தான் நிகழ்வு ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. கேடிய தமிழர் ரத்த சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஆதரவோடு இந்த நிகழ்வு வருட வருடம் நாங்கள் இதை நடத்தி வருகின்றோம். இன்று குறிப்பாக மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமைந்துள்ள எல்லோ பில்டிங்கு அருகாமையில் இந்த பூத் அமைந்துள்ளது. நேரடியாக இங்கு மக்கள் வருகை தந்து நிறைய தங்களது டொனேஷனை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளை யூஸ் பண்றவராக, அதை பாவிப்பவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இங்கு வந்து அந்த வைத்தியசாலைகளுக்கான டொனேஷனை செலுத்த முடியும். எமது தமிழ் சமூகம் ஸ்காப்ரோ வைத்தியசாலை அமைந்துள்ள 3 வைத்தியசாலைகளை முக்கியமாக பாவித்து வருகின்றார்கள். இங்கு பிறந்த குழந்தைகளே இப்பொழுது மேட்டாடியிலே வந்து திரும்ப அவர்களது குழந்தைகள் பிறந்திருக்கிற அளவுக்கு எமது சமூகம் வைத்தியசாலைகளை இங்கு யூஸ் பண்ணி வருகிறது. இந்த வருடம் குறிப்பாக எமது ரேடியோ தான் மென்டல் ஹெல்த் பாவனைக்காக, மென்டல் ஹெல்த் இஸ் அன் இஷ்யூ தட்ஸ் கோயிங் ஆன் இன் அவர் கம்யூனிட்டி ஃபார் லாங் டைம். டாக்டர் செந்தூரன் குணர்ணம் அவர்களது இன்டர்வியூ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து குவிகின்றார்கள் வித்தியாசமான மென்டல் ஹெல்த் நிலைமைகளோடு. அதற்கான ஃபண்ட்ரைசராக இது குறிப்பாக அமைந்துள்ளது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்காகவும் அதோடு அங்கு புதிய ஒரு கட்டிடத்தை அமைத்து அதை இன்னும் விரிவுபடுத்தி மேலதிக பேஷண்ட்ஸை அங்கு ட்ரீட் பண்ணக்கூடிய வகையிலே செய்வதற்கு இந்த ஃபண்ட்ரைசர் உதவுகிறது. அதிகமானவர்கள் பல அரசாங்கம் காசு கொடுக்கும் தானே, நாங்களே காசு கொடுக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் கண்டு கேட்பார்கள். அரசாங்கம் வந்து பேசிக் தேவைகளுக்கு தான் காசு கொடுக்குமே ஒழிய மேலதிக தேவைகளுக்கு அவர்கள் காசு கொடுக்க மாட்டார்கள். அதனால் தான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை வைத்திருக்கின்றார்கள். அங்கு நிதி செலுத்துகிறவர்களுக்கு டாக்ஸ் ரசீதை வழங்குகிறார்கள். அந்த நிதியிலிருந்து வரும் எக்ஸ்ட்ரா பணத்திலிருந்து தான் இப்ப நீங்க எம்ஆர்ஐ மிஷினா இருந்தானே, எக்ஸ்ரே மிஷினா இருந்தானே, மேலதிக தேவைகளுக்கு இந்த பணம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த மக்கள் கூடி இந்த பணத்தை சேர்க்கின்றார்கள். ஆகவே நீங்களும் இன்று 8 மணி வரை மாக்கமஸ்டீவ்களை அமைந்துள்ள எமது பூத்துக்கு வந்து உங்களது ஏழமான டொனேஷனை செலுத்தி செல்லலாம். இப்பொழுது 1 லட்சத்துக்கு மேலே சேர்ந்துள்ளது. இன்றைய கோல் வந்து $150,000. இன்னும் ஒரு $50,000 உங்களால் வந்து செலுத்த முடியும் என்றால் There is no particular amount. நீங்க $20 கொடுக்கலாம், $50 கொடுக்கலாம், $1,000 கொடுக்கலாம். உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது எமது மக்களுக்கு சென்றடையும் என்று நான் விரும்புகிறேன்.
1: ஆமாம், நன்றி. ஒரு நல்ல விடயத்திற்காக எங்களுக்கே திரும்ப இந்த சேவைகள் வர இருக்கின்றன என்பதை நீங்கள் கருத்தி கொண்டேன். எங்களுடைய சமூகத்தினருக்கு ஏராளமான உளநல பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது வந்து இப்படி பல விடிய அடிக்ஷன் சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களுக்கு வந்து இந்த சேவைகள் வந்து விஸ்தரிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நேரடியாக வரலாம். இது வந்து மாகம ஸ்டீல்ஸில் அமைந்திருக்கின்ற ஒரு எல்லோ பில்டிங், நியூ ரங்கநாஸ் அமைந்திருக்கிற அந்த பிளாசாவில் தான் பார்க்கிங் லாட்லேயே அமைந்திருக்கின்றது. இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் நன்கொடைகளை நேரடியாக வந்து கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது வந்து தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 416-281-7342. ஆன்லைன் மூலம் கொடுத்துக்கொள்ளலாம் shnfoundation.ca/tamil. அல்லது வந்து சென்டினரி ஹாஸ்பிட்டல் 8 மணி வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும்.
0: நன்றி. நேரம் 1:33 ஈஸ்ட் எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. அண்ட் இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான இந்த விஷயங்களை தந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக 8 மணி வரை SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காபர மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு நிகழ்வான டாமோ ரேடியோ தான் இடம்பெறும். நீங்களும் உங்களாலான ஒரு சிறிய உதவியை பண்ணலாம். இந்த ஒரு நிகழ்வில் நீங்களும் பங்கேற்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுக்காக ஒன்றும் இல்லை, 3 வழிமுறைகள் இருக்கு. தொலைபேசி மூலம் இணைந்து கொள்ள 416-282-1743-42, ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/tamil. அதே மாதிரி கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் பாக்ஸஸ், இது 2 இடங்கள் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. அதே மாதிரி மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் அமைந்திருக்கும் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரிஸ், 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டில் நம்ம பூத்தே இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்கள் நன்கொடைகளை நேரடியாக வழங்க முடியும். அல்லது சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மியர் வீதி, மெயின் ஃப்ளோ அட்டையத்திலையும் இந்த நன்கொடைகளை நீங்கள் நேரடியாக சென்று வழங்கலாம். Lisa. Well, good.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி ரஞ்சன் ஆலம் ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mits Vishil, இப்போது the September sale to remember. No charge 10 year, அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mits Vishil, the September sale to remember. தமிழில் பேச அகமட் தம் 4378607002 4378607002.
2: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323 416-535-2323.
3: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
2: ஃபோமியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட், 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல், குவாலிஃபைட்

8. உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: உன்னாலே உன்னாலே திருப்பத்தில் இருந்து அழுத்தது பாடல் நீங்களுக்கு கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேகரிப்பு ரேடியோ டாமோ ரேடியோ கான் என்று நடைபெறுகின்றது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகிறது. உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையின் மூலம் நீங்களும் இந்த நிகழ்வில் பங்காற்ற முடியும். அண்ட் இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அண்ட் சிறுதுளி பெரும் வெள்ளம் என்ற மாதிரி உங்களால் ஆன ஒரு சின்ன தொகை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வருடத்துக்கான இந்த தமிழ் ரேடியோ தானின் இலக்கு $150,000. இதன் மூலம் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னா, மாடர்ன் மென்டல் ஹெல்த், அதே மாதிரி இவால்விங் கார்டியக் கேர், எக்ஸ்பேண்டிங் ஆர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவுகோலாக இந்த தொகை இருக்க போகுது. ஆகவே நீங்கள் மூன்று வழிகளில் நீங்கள் உங்களது நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி மூலம் பிளஜ் பண்ணலாம், 416-281-7342. ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இது மார்க்கமன் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரிஸ், 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மேர் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது, மெயின் ஃப்ளோர் அட்ரியத்திலையும் நீங்கள் உங்கள் டொனேஷனை வழங்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் இந்த மணித்தியாலத்தின் பவர் ஹாவர் ஸ்பான்சர் ஜேசிஸ் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், அதே மாதிரி சீஃப் அண்ட் மெடிக்கல் டிரெக்டர் ஆஃப் SHN எமர்ஜென்சி மெடிசின் டாக்டர் ஈலன் அம்பலமானரின் நேர்காணல் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று 8 மணி வரைக்கும் நீங்களும் உங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும்.
1: ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வாக டமோ ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமான பலரின் கருத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களோடு டாக்டர் இளஞ்செழியன் அம்பலமானவர்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றார். சீஃப் அண்ட் மெடிக்கல் டிரெக்டர் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசினாக அவர் இருக்கின்றார். இந்த SHN மருத்துவமனைகளை பொறுத்தவரையில் நீண்டகாலமாக இந்த மருத்துவத்துறையில் எங்களுடைய மக்களுக்கும் சரி, பல்லின மக்களுக்கும் சரி சேவையாற்றி வருகின்ற ஒருவர். அவருடன் பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம். Thank you for inviting me to join your East FM in the program.
1: You welcome. முதல்ல உங்களுக்கு thank you, உங்களோட நேரத்துக்கும் இங்க வந்து எங்களோட நிறைய விஷயம் பேச போறீங்க. குறிப்பா இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகள்ன்ற ஒரு சீஃப் அண்ட் மெடிக்கல் டிரெக்டர் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசனாக இருக்கிறீங்க. மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சு வர்றவராக இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குற இந்த நேரத்தில் ஸ்காப்ரோவில் இந்த மருத்துவமனைகளுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன நீட்ஸ் இருக்குது, அது எவ்வாறு இந்த மருத்துவமனைகள் அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி செயல்பட்டு கொண்டிருக்காங்க?
2: இப்போ நீங்கள் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் எடுத்தால், நாங்கள் வந்து 3 ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் வச்சுருக்கோம். எங்களோட ஸ்காப்ரோ கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ண பர்ச் மவுண்ட், சென்டினரி, ஜென்ரல், அதை விட 8 சேட்டலைட் கிளினிக் ஆல்சோ ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண எங்களுக்கு டோட்டலா நாங்கள் எங்களோட ஹெல்த் நெட்ஒர்க்ல மோர் தென் 1000 பிசிஷியன் ஒர்க் பண்றோம். 6,300 ஹெல்த் கேர் ஸ்டாஃப் அண்ட் 1,000+ வாலண்டியர்ஸ். ஆஸ் அ நெட்ஒர்க் வந்து நாங்கள் அப்ராக்சிமேட்லி 833,000 பேஷண்ட் விசிட்

0: அப்ரூவ் பண்ணாங்க லாஸ்ட் கலண்டர் இயர். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாப்புலேஷன் எங்கிற ஸ்காப்ரோ கம்யூனிட்டி வுட் ஹேவ் யூஸ் ஒன் ஆஃப் அவர் ஹெல்த் நெட்ஒர்க் சர்வீஸ். அங்குற பாப்புலேஷன் இப்ப பாத்தீங்கன்னா த ஹெல்த் கேர் நீட் வந்து நாட் ஓன்லி growing faster, the technology is growing faster.
1: Engada
0: campus, all three campus vandu most outdated in the Ontario province. We want to modernize engalukku venum pudhu equipments, pudhu clinics, pudhu infrastructure. Even our buildings are very old.
1: Amma.
0: If you look at it, general hospital, central hospital nam 50-60 year old building. But everything has to be redeveloped, new equipments, all these things cost money. Right, then and the community and we want them to invest in Scarborough Health Network to help us to improve the health network to be the modernized healthcare system to serve our community.
1: Kandipa
0: emergency department, we run three emergency department. Adavada we are doing one urgent care clinic 6 days a week to help our community. Last year all three emergency department we saw 220,000 patients. One of the largest population we served compared to any other emergency department comparisonly. And emergency department, if you walk through all Centenary Hospital or Birchmount Hospital, or they build the capacity for less than half of the visit. We put team to help. We want to rebuild our emergency department infrastructure to meet the capacity and the demand for the community, which we are struggling. So currently we are started rebuilding our emergency department at Centenary, just starting the construction. We are going to build a brand new emergency department at Centenary Sidler, which can serve 100,000 population a year. Right? But depending in the emergency department was built 30-40 years ago to see 30,000 population per year. And Ananga, currently last year and almost 90 to 95,000 visit, we serve in the same infrastructure with minor renovation. That's our struggle. But population, we can serve better if we have right kind of infrastructure, right kind of equipment, right kind of team. Emergency department, we do a lot of regional service for like oncology center, which are expanding to look after the cancer patient in the community. Rather than they don't need to go to the downtown hospital for their cancer care. So they're building a brand new oncology regional center in one of our campuses. It will be open next year. Same with pediatric care, vascular care, cardiac care. We have a largest regional cardiac program. In the community, cardiac disease is one of the top mortality, right? Number one cause of death is a cardiac arrest above 50 years old in our community. But we have the largest regional cardiac program. We are modernizing because similar to any technology, every 4-5 years, technology changes, new equipment we need, new infrastructure we need. All this costs money. Where the partnership with East FM order in the radio thornle, we can raise some fund to improve our infrastructure.
1: கண்டிப்பா மிக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்க. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆகியிருக்குது. ஆனால் இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மிகவும் பழமையான பழைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இயங்கி வருது. மாடர்னைஸ் பண்ணுறன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அதற்கான ஆதரவினை மக்கள் வழங்க வேண்டும். குறிப்பாக இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு கூட தொடர்ச்சியாக உங்களுடைய மருத்துவமனைகள் ஊடாக பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கி வருகின்றீர்கள். தமிழ் மக்கள் மத்தியில் இந்த ஃபண்ட் ரைசிங்கை நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு சேவை வழங்குவது என்பது எப்படி மீன் பண்ணது டாக்டர் உங்களுக்கு?
0: எங்கட கம்யூனிட்டியில வந்து மோஸ்ட் ஆஃப் த அவர் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் எங்கட கம்யூனிட்டிஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் இன் அவர் பேஷண்ட்ஸ். எங்கட கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி வி ஆர் ட்ரைங் டு ரிக்ரூட் ஸ்டாஃப் who are representing our community language, so be comfortable speaking to them, right? Especially in the first generation or second generation people who have language difficulty, naanga volunteers vechirukom, language interpreters vechirukom, we want to be comfortable. And some of the program we are creating is to have a diversity and inclusion and equity to represent our community, right? And in the team le we have a lot of nurses and doctors who speak Tamil. We selectively recruiting them to represent our community, so our community feel comfortable to reach care and be sharing their thoughts and speak freely in the language they are comfortable. And we are trying, not only that, we are looking at to expand whatever need community need. We do a lot of outreach program to find out what are the community needs, and we are trying to create program for the community need. And recently, we are partnership with one of the Tamil community organization. We are trying to create another town hall meeting to address the Tamil community mental health and addiction need. We are doing that we are just planning to do it on October 31st as a town hall specifically for Tamil community. So a lot of things Nanga, we are trying to see what the community need for the healthcare need and trying to address through the healthcare, the Scarborough Health Network.
1: நிச்சயமா நிச்சயமா. எனவே நிறைய சேவைகளை இவ்வாறு ஸ்காபரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளூடாக எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டியும் பெற்று வருகின்றது. அதே வேளையில் நிறைய பல்வேறுபட்ட ஆதரவுகளையும் ஸ்காபரோ ஹெல்த் நெட்வொர்க்கும் தமிழ் சமூகத்துக்காக வழங்கி வருகின்றது. மிக முக்கியமான விடயம் இவ்வாறான சூழலில் இந்த தமிழ் ரேடியோத்தோன் இடம்பெற்று வருகின்ற நிலையில் எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய இந்த கோரிக்கை கருத்து என்னவாக இருக்கின்றது டாக்டர்?
0: நாங்கள் வந்து or almost 150,000 if you raise, it will really help. So we want the Tamil community to participate Radiothon with the partnership with East FM 102.7, which represent, which also supported by the Canadian Tamil Chambers of Commerce, right? And this is the 5th annual Radiothon. Last 4 years, it was successful Radiothon. It raises money to improve our infrastructure. So we hope every community members will join this Radiothon either online by at shnfoundation.ca/Tamil or by phone on September 25th at 416-281-7342, or they can come directly in person in one of our drop-off centre to make this Radiothon very successful to raise this fund, which we desperately need to improve the infrastructure of our health network.
1: கண்டிப்பாக. எனவே அந்த ஸ்காபரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற நீங்கள் டாக்டர் இளஞ்சுழியன் அவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அதனுடைய தேவைகள் என்ன, எதற்காக எங்களுடைய ஆதரவு அவசியமானது, இவ்வாறான இந்த முன்னேற்றங்களை நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக எங்களுடைய மக்கள் அதனை கவனத்தில் எடுத்திருப்பார்கள் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எனவே அந்த ஆதரவினை கண்டிப்பாக வழங்குவார்கள். நன்றி டாக்டர் இளஞ்சுழியன் அம்பலவான அவர்களை இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கின்றீர்கள். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் இந்த தகவல்களுக்கும்.
0: நன்றி அண்ட் தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்.
1: நன்றி நன்றி.
2: 1:53 SHN Foundation ஏற்பாட்டில் ஸ்காபரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை வழங்கி நீங்களும் இந்த நிகழ்வில் ஒரு அங்கமாகலாம். இது நமக்கானது மட்டுமல்ல, எமது சந்ததியினருக்காக உழைக்கும் இந்த மருத்துவமனையை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கு. மூன்று முறைகளில் நீங்கள் வந்து மூன்று விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து டொனேஷன் பண்ண முடியும். தொலைபேசி மூலம் 4162317342, ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/Tamil. அதே மாதிரி கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இரண்டு இருக்கு. அதில் மர்க்கமென் ஸ்டீல்ஸில் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் இது 2867 எல்ஸ்மேர் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. அங்கே இருக்கிற மெயின் ஃப்ளோ அட்டையத்திலையும் நீங்கள் நேரடியாக சென்று உங்களது நன்கொடைகளை வழங்க முடியும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன்
3: 7206723119
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
5: அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 6473025748 கேம்சானிக்ஸ் .com

0: நேரம் 2 மணி. நீங்கள் இசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு டாமல் ரேடியோ தான் நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த அளவில் நீங்கள் பங்காற்றலாம். உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகை கூட அது ஒரு பெருவெள்ளமாக மாறும். இது எங்களுக்கானது மட்டும் இல்லாமல் எங்களது வருங்கால சந்ததியினருக்கும் உதவும் மருத்துவமனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகரமாக இருக்கும் என்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த டாமல் ரேடியோ தான் இடம்பெறும். இந்த தமிழ் ரேடியோ தாண்ட இந்த வருடத்துக்கான இலக்கு 150,000 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலக்கை எட்டுவதன் மூலம் ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். மென்டல் ஹெல்த் இப்பொழுது எல்லார் மத்தியிலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனையாக இருக்கு. ஸோ அதுவும் வந்து இளைய சமுதாயத்தினரிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனையாக இருக்கும். இந்த தருணத்தில் இந்த ஸ்காப்ரோ மக்களுக்கான மென்டல் ஹெல்த் ஸ்பேஸை வந்து விரிவாக்குதல், கார்டியோ கேரின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சையை மேம்படுத்தல் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஒன்றில் 3 விதத்தில் நீங்கள் வந்து உங்கள் பங்கை ஆற்ற முடியும். தொலைபேசி மூலம் 416-2817342, ஆன்லைன் மூலம் shnfoundation.ca/tamil, கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன் 2 இருக்கு, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஸ்டீல் பார்க்கிங் லாட்லையும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்ஸ்மேர் வீதி ஸ்காப்ரோல இருக்கிற மெயின் ஃப்ளோர் அட்ரியத்திலையும் நீங்கள் உங்கள் டொனேஷனை நேரடியாக நீங்கள் வழங்க முடியும். அண்ட் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளால் அண்ட் உங்களால் வந்து இந்த முயற்சிக்கு $41,202 வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து 8 மணி வரை உங்கள் பங்கை ஆற்ற முடியும்.
1: ஒரு 20 வயசு பொண்ணு கவிதை பேசினா அழகாக இருக்கும், கலாட்டம் பண்ணாலும் அழகாக இருக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் கவிதை பேசிக்கிட்டு கலாட்டம் பண்ணினாலும் கலாட்டம் பண்ணிக்கிட்டு கவிதை பேசினாலும் எப்படி இருக்கும் இந்த பாட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க.

0: 2:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவில் நீங்கள் பங்காற்றலாம், உங்கள் தொகை ஒரு பெருவெள்ளமாக மாறும். அண்ட் தொலைபேசி மூலம் இணைந்து கொண்டு உங்கள் நன்கொடைகளை நீங்கள் பிளஜ் பண்ணலாம், 4162817342. ஆன்லைன் மூலம் SHN foundation.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலையும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்ஸ்மியர் ரோட் ஸ்காப்ரோல் அமைந்திருக்கின்றது. அண்ட் இங்கே நீங்கள் மெயின் ஃப்ளோர் அட்ரியமில் போயிட்டு நேரடியாக நன்கொடைகளை வழங்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் உங்களுக்கு டாக்ஸ் ரிசீட்டும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த மத்தியாரத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ் பிரசிடென்ட் திரு நிமல் விநாயகமூர்த்தி தரும் தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. தொடர்ந்து நீங்களும் 8 வரைக்கும் இந்த ரேடியோ தான்ல நீங்களும் அங்கம் வைக்கலாம். உங்களுக்கான முடிந்த ஒரு சின்ன தொகையை கொடுத்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு வளர்ச்சிக்கு அவங்களோட ஒரு ஏதாவது அவசரத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இந்த முறை ஃபோக்கஸ் பண்ண போற அந்த மூன்று விஷயங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஸோ ஆகவே நாங்கள் சொன்ன மூன்று வழிமுறைகளில் நீங்க உங்க நன்கொடைகளை வழங்க முடியும். இந்த நேரத்தில் இந்த மன்றத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் த குளோபல் தமிழ்ஸ் அண்ட் பிரசிடென்ட் திரு நிமல் விநாயகமூர்த்தியின் நேர்காணல் உங்களுக்காக.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கின் கீழான மூன்று மருத்துவமனைகளுக்கு எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஆதரவினை வழங்குகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பல்வேறுபட்ட முக்கிய பிரமுகர்களின் கருத்துக்களை நாங்கள் இது தொடர்பில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்தில் மிகவும் அறியப்பெற்ற ஒருவர், பல்வேறுபட்ட சமூக திட்டங்களின் ஊடாக பங்களிப்பினை வழங்கி வருகின்ற ஒருவர், அது மட்டுமல்லாமல் அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்ற அவருடன் பேசுகின்றோம். வணக்கம் நிமால் விநாயகமூர்த்தி.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் ரிஷி.
1: மிக முக்கியமான ஒரு நேரத்தில் முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ளுகின்ற நோக்கத்தில் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து மட்டுமல்லாமல் அனைத்துலக தமிழர் பேரவை சார்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை இங்கே கனடாவில் முன்னெடுத்து வருகின்ற ஒருவராக, முக்கியமாக எங்களுடைய தமிழ் சமூகத்தின் மத்தியில் முன்னெடுத்து வருகின்ற ஒருவராக திகழ்ந்து வருகிறீர்கள். இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய மருத்துவமனைகள் இந்த அளவுக்கு எங்களுடைய கம்யூனிட்டிக்கு முக்கியமானதாக இருக்கின்றது.
2: நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும். இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம், முக்கியமான தேவை. அதாவது மருத்துவ தேவை என்றது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில வந்து நிறையவே தேவைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது. புது புது வருத்தங்களை உருவாக்கி, புது புது நோய்களை உருவாக்கி, புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நாங்கள் முன்னொரு காலத்தில் உணவை மறந்துண்டு வாழ்ந்த மாதிரியான வாழ்க்கை காலம் இல்லை இன்றைக்கு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, இங்கே உள்ள வைத்தியசாலைகளுக்கு வந்து நிறையவே தேவைகள் இருக்கிறது. அந்த நிறைய இருக்கிற தேவைகளை வந்து சாதாரணமாக அரச நிதியோடையோ அல்லது பெற்றுக்கொள்ளும் வரியுடன் செய்து முழுமையான சேவையை கொடுக்க முடியாமல் இந்த வைத்தியசாலைகள் நிறையவே கஷ்டப்படுகிறதை நாங்கள் அறிவோம். ஸ்காப்ரோ என்று சொல்றது தமிழர்களின்றே ஒரு முதன்மையாக வந்து தமிழர்கள் இறங்கி இன்றும் பெரும்பான்மோர் ஸ்காப்ரோ தான் எங்கள் ஹோம், ஸ்காப்ரோ தான் எங்கள் தேசம் என்று வாழக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் செறிந்து வாழ்ற இடத்தில் உள்ள வைத்தியசாலைகளின் சேவை தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு மிகவுமே தேவையான ஒரு விடயம். இந்த வைத்தியசாலைகளின் மேம்பாடுன்றது எங்களுடைய காலத்துல எங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் நோய் நொடியேற்று வாழ்றது, நாங்கள் மட்டுமில்ல எங்களுக்கு முன்பு வந்த எங்களுடைய அப்பா அம்மா மாமா மாமிமாரும் வாழ்ற தேசம் அவர்களுக்கான சேவை. அது மட்டுமில்ல, எங்களுடைய அடுத்த சந்ததி இங்க வந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்க அடுத்த சந்ததியும் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு ஆன ஒரு மிக பெருந்தளம் ஸ்காப்ரோ. இந்த இடத்துல வந்து நாங்களாக எல்லோருமே ஃபண்ட்ரைஸ் பண்ணி அவைகளின் தேவைகளை, அவைகளின் தேவைகளை, இது எமது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஆக நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக முடிந்த அளவு, யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யார் யாருக்கு வசதி இருக்கோ, எல்லோருமே இதுல இந்த கண்ட்ரிபியூஷனை செய்ய வேணும்.
1: கண்டிப்பாக. எனவே நீங்கள் கூறியது மிக முக்கியமானது. எனவே தொடர்ச்சியாக நாங்கள் ஸ்கார்ப்ரோவே ஹோம் என்று சொல்லி வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் இவ்வாறு இந்த மருத்துவமனைகளை மேம்படுத்த உதவுவது என்பது மிக முக்கியம். அதே வேளையில் நீங்கள் சொன்னதை போலவே இந்த எதிர்கால சந்ததி என்று பார்க்கின்ற பொழுது கூட அதனுடைய மேம்பாடு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உங்களை பொறுத்தவரையிலும் சரி, அனைத்துலக தமிழர் பேரவையினை பொறுத்தவரையிலும் சரி, தமிழினத்தினுடைய எதிர்கால இருப்பு, தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால உறுதியான பயணம் தொடர்பில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தொடர்ந்தும் இந்த கனடிய மண்ணில் கூட எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு என்பது நீடித்து வருகின்ற சூழலில் இந்த மருத்துவமனைகளுக்கான தேவை, மருத்துவமனைகளில் எங்களுடைய சமூகம் எடுக்கப் போகின்ற பங்கும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நீடிக்கப் போனது. அந்த வகையில் இந்த ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவி என்பது எந்த அளவுக்கு எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்க போனது?
2: நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கான சேவையை இந்த வைத்தியசாலைகள் மேம்படுத்தி தரமான சேவையை உருவாக்குவதற்கு இப்போது அடித்தளங்கள் போட வேண்டும். அதாவது இப்போது மேலதிக யூனிட் சேவை அல்லது மேலதிக சேவைகளை இப்போ ஆரம்பித்தால் தான் இன்னும் 10-20 வருடங்களுக்கு பிறகு முழுமையான சேவையை கொடுக்கறதுக்கான ஒரு முழுமையடைந்த வைத்தியசாலையாக இது இருக்கும். அப்ப அடுத்த சந்ததியினர் இங்க சேவை பெறுகிறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் இன்றைக்கு என்னத்தை உருவாக்குறோமோ அது வந்து எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு தான் கூடுதலான ஒரு தேவையை, ஒரு கூடுதலான பாவனையை அல்லது கூடுதலான சர்வீஸை ப்ரொவைட் பண்ற ஒரு விடயமாக வரும். நாங்கள் என்னத்தை இப்ப உருவாக்குறோமோ உருவாக்குற அத்தனையும் அடுத்த தலைமுறைக்கானது தான் கூடுதலான பலனை பெறும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மரத்தை நட்டம் என்றால் இன்றைக்கு அது கனி தராது. அது 10-15 வருடத்துக்கு பிறகுல எங்களுக்கு அடுத்த சமூகத்தினர் தான் அதுல இருந்து பலன் பெறுவார்கள். அப்ப நாங்கள் எதிர்கால சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கான அடித்தளங்களை நாங்கள் இட வேண்டும். எங்களுக்கு முந்தின சமூகம் எங்களுக்கான அடித்தளங்களை இட்டு வச்சபடியால் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் அதை பாவனையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 75 வருஷத்துக்கு முந்தி இருந்து எங்கட முந்தின தலைமுறை இன்றைக்கு ஒரு மரத்தை நாட்டின படியாத்தான் அதுல இருந்து நாங்கள் கனியை பெற்றுக் கொள்ள முடிய மாதிரியோ அல்லது காயை பெற்று எங்கட வாழ்க்கையை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே மாதிரிதான் எங்களுக்கு முந்தி இருந்த சமூகம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான மேம்பாட்டை ஏற்படுத்தி விட்டதால் தான் நாங்கள் இன்றைக்கு அவரேஜான ஒரு சர்வீஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. தொடர்ச்சியாக மேம்பாடு என்பது நாளாந்தம் தொடர்ந்து செய்து கொண்டு வருவோம். புதுப்புது நோய்கள் வந்து கொண்டிருக்கல, அவர்களுக்கு புதுப்புது டிபார்ட்மெண்ட்கள் உருவாக்க வேண்டி வரும். சோ அந்த தேவைகளுக்கு அரச நிதி முழுமையாக காணாது. சோ அதுக்கு நாங்கள் மக்களாகவும் செல்வந்தர்களாகவும் பெரிய அளவு நிதியை கொடுத்து உதவி செய்துதான் நாங்கள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே தமிழர் சமூகத்திலிருந்து பெருந்தொகையான நிதியை கொடுத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
1: கண்டிப்பாக மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மருத்துவமனைகளின் மேம்பாடு, குறிப்பாக இந்த உட்கட்டமைப்புகள் மற்றும் வசதியினுடைய மேம்பாடு என்று வருகின்ற பொழுது நீண்டகால அடிப்படையிலானது. இப்பொழுது நாங்கள் செய்கின்ற இந்த உதவிகள் ஆதரவு தான் இந்த அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பயன் உள்ளதாக கூட அமைய போனது. நிறைவாக இந்த ரேடியோ தோன் தொடர்பில் கேட்டுக்கொள்ளுகின்ற நேர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? அனிமா,
2: நிச்சயமாக நீங்கள் இந்த திட்டத்துக்கு அல்லது இந்த தமிழ் ரேடியோ தோன்னூடாக நீங்கள் நிதி செலுத்துவதா செலுத்துவது இல்லையா என்று தீர்மானித்து கொண்டிருக்கிற நீங்களுக்கு நீங்கள் முழுமையான தீர்மானம் எடுக்கணும். இந்த ரேடியோ தோன்னூடாக, தமிழ் ரேடியோ தோனூடாக நாங்களும் எங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நேரடியாக வைத்தியசாலைக்கு செய்கிறதோ அல்லது இந்த திட்டத்தினூடாக செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. உங்களுக்கான வரி, அதாவது டாக்ஸ் ஃப்ரீ ரிசீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இது வந்து நாங்கள் உருவாக்கி விட வேணும். இந்த சமூகம் உருவாக்கி விட்டால் தான் எங்களுடைய அடுத்த சமூகம் ஒரு இன்னும் மேம்பட்ட வரும் புது நோய்களுக்குள் சிக்கப்படாமல் மேம்பட்ட சமூகமாக வரும். இது நாங்கள் ஸ்கார்ப்ரோவுக்கு செய்கிறது, ஸ்கார்ப்ரோவுக்கு ஸ்கார்ப்ரோ தமிழர்களுக்காக மட்டுமில்லை. இன்றைக்கு ஸ்கார்ப்ரோவில் இருக்கும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரின் உறவினர் வந்து அமெரிக்காவில் இருந்து கவலைப்படலாம், இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து கவலைப்படலாம், இல்ல ஈழத்தில் இருந்து கூட கவலைப்படலாம். அப்ப இது நாங்கள் ஸ்கார்ப்ரோவுக்கு செய்கிறது உலக தமிழர்களையே மேம்படுத்துதா அல்லது ஏதோ ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணது. அப்ப இந்த இது வந்து ஒரு உலக தமிழராக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஆனா இது ஸ்கார்ப்ரோவில் உள்ள சர்வீஸ் என்றபடியா ஸ்கார்ப்ரோவில் உள்ளவர்கள் மற்றவர்களும் இதுக்கு பங்களிக்கலாம் என்றதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
1: கண்டிப்பா, அந்த செய்தி நிச்சயமாக மக்களை சென்றடையும், அந்த ஆதரவினை தொடர்ந்து வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்களை, இந்த நேரத்தில் வந்து நிறைய தகவல்களை பேசியிருக்கின்றீர்கள். எங்களோடு அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். இந்த நேரத்துக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி.
0: நேரம் 2:16 ஈஸ்டர்ஃபெமோடு இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு SHN ஏற்பாட்டில் ஸ்காபரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு ரேடியோ தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் உங்களாலான ஒரு சின்ன நன்கொடையை கூட நீங்கள் வழங்கலாம். அதே நேரம் இந்த டாமல் ரேடியோ தானின் இலக்கு வந்து $150,000 என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக நீங்கள் ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸுக்கு உதவலாம். கார்டியக் கேரின் பரிணாம வளர்ச்சியும் அதே நேரம் அவசர சிகிச்சை பிரிவையை விரிவாக்கவும் முடியும். ஸோ இதுதான் இன்றைய முக்கிய கோலாக இருக்குது. குறிப்பாக இந்த மென்டல் ஹெல்த் இது எல்லாருக்கும் ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது. இது வந்து அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் க்ரோ த்ரூ பண்ணுற ஒரு விடயம். ஸோ அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் அதுக்கான இன்னும் ஏராளமான முயற்சிகளும் இதன் மூலம் செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். தொலைபேசி மூலம் உங்கள் பிளட்ஜ் வழங்க 416-281-7342. இந்த மணித்தியாலத்தின் பவர் ஹவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 95 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
9: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
11: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
12: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
13: FM 102.7 East FM.ca.

நேரம் 2:26 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு டமோ ரேடியோ தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவில் நீங்கள் பங்காற்ற முடியும், உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் தர முடியும். இது எங்களுக்கானது மட்டும் இல்லாமல் எங்கள் வருங்காலத்துக்குமாக உழைக்க இருக்கும் இந்த மருத்துவமனையின் வளர்ச்சியை நாங்கள் வந்து மேம்படுத்த உதவும் ஒரு வாய்ப்பு. காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை இந்த டமோ ரேடியோ தான் நடக்குது. 3 முறைகளில் நீங்கள் நன்கொடைகள் வழங்க முடியும். தொலைபேசி மூலம் 416-281-3942, ஆன்லைன் shnfoundation.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸ் 2 இருக்கு, நீங்க நேரடியாக சென்று உங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரியின் பார்க்கிங் லாட், 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், சென்டினரி ஹாஸ்பிடல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மேயர் ரோட், ஸ்காப்ரோ, மெயின் ஃபிளோர் அட்சத்தில் நீங்க நேரடியாக கொண்டு போய் உங்கள் நன்கொடையை வழங்க முடியும். இந்த தமிழ் ரேடியோ தாண்ட இலக்கு 150,000 இருக்கு. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸும் கார்டியக்கேர்ட பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை வந்து விரிவாக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்கிறோம். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த 2026 தமிழ் ரேடியோ தாண்டில் ஃபோக்கஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் $20 மேல் நன்கொடை வழங்கினால் உங்களுக்கு டாக்ஸ் ரிசீட்டும் வழங்கப்படும். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற எந்த வயதினர்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இந்த கார்டியாக் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. ஏற்கனவே நாங்கள் நேர்காணலில் கேட்ட மாதிரி அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இல்லை. ஆகவே உங்க சிறு துளி வந்து பெரு வெள்ளமாகும். ஆகவே இந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்கானது மட்டும் இல்லாமல் உங்க சந்ததியினருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதையை வழிவகுக்கும். ஆகவே நீங்க உங்களால் முடிந்த தொகையை நீங்க தரலாம். இதுவரைக்கும் உங்களால் இந்த நிதி சேர் நிகழ்வில் $41,859 வந்து வசூல் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எங்களது கோல் 150,000 என்பதும் அதுக்கான வழி வகுப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நீங்கள் இந்த கோலை பற்றியும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் பிளஜ் பண்ண முடியும். 2:28 இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: தானா சிறந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம். இந்த நேரத்தில் SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு ரேடியோ தான் நடந்துட்டுருக்கு. இரவு 8 மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறும். அண்ட் இந்த நேரம் இந்த மழை தேர்தலுக்கு பவர் ஹவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ். அண்ட் இந்த நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் SHN ஃபவுண்டேஷன் வாணி விஸ்வா அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். மேலதிக விவரங்களும் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து 8 மணி வரை நீங்களும் இந்த நிகழ்வில் ஒரு அங்கம் வகிக்கலாம். உங்களுக்கான முடிந்த தொகையை நீங்கள் வழங்க முடியும்.
1: ஆமாம், நாங்களும் பாகமன் ஸ்டீல்ஸ் எல்லாம் அமைந்திருக்கின்ற எல்லோ பில்டிங்குக்கு அருகே இருக்கின்ற பார்க்கிங் லாட்ல இருந்து பூத்தில் இருந்து அணிந்திருக்கின்ற SHN ஃபவுண்டேஷனுடைய ரேடியோ தோன் தான் இன்று இரவு 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது. நியூ ரங்கநாத் ஜுவல்லரி அமைந்திருக்கின்ற அந்த பிளாசாவில் இப்போது நாங்கள் SHN ஃபவுண்டேஷனுடைய ஃபைனான்ஸ் அண்ட் ஆபரேஷனின் வைஸ் பிரசிடென்ட் வாணி விஸ்வா அவர்களோடு பேச இருக்கிறோம். வணக்கம் வாணி.
2: வணக்கம், நன்றி நீரஜா. 102.7 FM வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இங்கே சுகாதாரத்தை வலுப்படுத்துவதில் எங்களுடைய நன்கொடையும் ஆதரவும் இந்த ஸ்காப்ரோ சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் இங்கே பேச நினைக்கின்றேன். இந்த நன்கொடை என்பது மிகவும் வலுவான, சமத்துவமான மற்றும் நிலையான சுகாதார அமைப்புகளை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஈவன் ஒரு அரசாங்க நிதி என்றது சுகாதாரத்துறையில் ஒரு அடித்தளமாக இருந்தாலும் நன்கொடையும் ஆதரவும் மக்கள் ஆதரவும் மிக முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கிறதுக்கும் எங்களுடைய வளர்ந்து வரும் சமுதாயத்துக்கு தேவைகள் வேற வேற விதமான தேவைகள் வரும் பொழுதும் பதிலளிக்க உதவும். உதாரணமாக நாங்கள் மருத்துவ வசதிகளுக்கும் உபகரணங்களுக்கும் ஒரு ஆதரவு வேணும். ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கம் வந்து மருத்துவ உபகரணங்களுக்கும் அதற்கு ஆதரவு வழங்குவது இல்லை. அது வந்து கூடுதலாக எங்களோட நவீன மருத்துவ உபகரணங்களும் கட்டிடங்களை மேம்படுத்தவும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யவும் எங்களுக்கு உதவுகிறது. ஏனென்றால் அப்பதான் நாங்கள் நோயாளிகளுக்கு சிறந்த மற்றும் பாதுகாப்பான சிகிச்சையை அளிக்க முடியும். இன்னொரு தேவை என்னவென்றால் ஆராய்ச்சி மற்றும் புதுமையான புதிய சிகிச்சை முறைகள், மருத்துவ கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி முயற்சிகளுக்கு எங்களுக்கு மிகவும் நன்கொடைகள் நிறைய தேவை. ஏனென்றால் இந்த ஆதரவு மருத்துவத்துறையில எங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும். இன்னொரு தேவை என்னவென்றால் எங்களுக்கு சமூகத்துல பின்தங்கிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார சேவையை எட்ட செய்வதற்கும் நன்கொடை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்ப ஏனென்றால் குடும்ப மருத்துவர் சேவைகள், மனநல சேவைகள் மற்றும் சமூகத்தின் தேவைகளுக்கு திட்டங்களை உருவாக்க நன்கொடை மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் இப்ப எங்களுக்கு சுகாதார பணியாளர்களை உருவாக்கவும் அவர்களுடைய கல்வி உதவித்தொகைகள், பயிற்சி திட்டங்கள், தொழில்முறை வளர்ச்சி முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் நன்கொடை எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இன்னொரு விதமாக கூறப்போனால் நன்கொடையாளர்களும் தன்னார்வல தொண்டர்களும் சமூக அமைப்புகளும் எங்களுடைய மருத்துவமனைகள் மூன்று மருத்துவமனைகள் இருக்கின்றன ஸ்காப்ரோவில். அந்த மூன்று மருத்துவமனைகளுடன் இணைந்து செயல்படும் போது மருத்துவ சேவைகள் மேலும் பலருக்கு சென்றடைய உதவுகின்றது. இது வந்து ஒரு நிதி திரட்டுவதற்கான நோக்கம் மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு சமூக நம்பிக்கை, ஒரு பொறுப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் இந்த பெரிய நன்கொடைகள் எங்களுக்கு கிடைக்கும் போது பல திட்டங்கள் எங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுக்கு நடைமுறைப்படுத்த உதவுகிறது. ஏனென்றால் இது வந்து இதனால சமூகத்தின் தேவைகளை எங்களுக்கு விரைவாக பதிலளிக்க முடியும். சோ இப்படி பார்க்கும் பொழுது நான் ஸ்காப்ரோவில் வந்து என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் ஒரு வசிக்கின்ற இடம். அதனால் நாங்கள் இந்த சமூகத்துல ஒரு அக்கறை உள்ள ஒரு உறுப்பினராகத்தான் நான் இங்கு பேசவும் விரும்புகின்றேன். இப்ப என்னுடைய குடும்பத்தினரும் நானும் இங்கு பலமுறை சுகாதார சேவைகளை வந்திருக்கின்றோம். அதனால் சுகாதாரத்தை பற்றி பேசும்போது நான் ஒரு நிறுவனத்தை பற்றியோ அல்லது ஒரு அமைப்பை பற்றியோ மாத்திரம் இங்கு நான் ரிப்ரசன்டேட்டிவாக இல்லாமல் நான் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன்ல இங்கு வேலை செய்தாலும் என்னுடைய அன்புக்குரியவர்களுடைய நலன்களிலும் ஒரு பற்றியும் பேச வேணும். ஏனென்றால் நாங்கள் ஒரு அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் போதும் ஒரு தாய் ஒரு குழந்தைய முதல் முறையாக எங்களுடைய மகளிர் மருத்துவ அதுகள்ல பிள்ளைய தூக்கும் பொழுதும் அல்லது ஒரு புற்றுநோய்க்கான சிகிச்சையை ஒரு கடினமான பயணத்துல இருக்கும் பொழுதும் தரமான மருத்துவ சேவை எங்களுக்கு முக்கியம் என்று நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஸ்காப்ரோவை எடுத்து பார்த்தால் பல வகையான மக்கள், பல கலாச்சாரம் பின்னணி உள்ள பல வேறுபாடுகள் உள்ள மக்கள் அனைவர் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் விரும்புவது எங்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதனால சுகாதாரத்துக்காக ஆதரவும் நன்கொடைகளும் எங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒன்று. நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பங்களிப்பும் ஒரு மருத்துவ கருவியை மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றும் வாய்ப்பையும், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையையும், ஒரு சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் உருவாக்கும். இப்பொழுது நான் டொரண்டோவிலும் வங்குவரிலும் வேலை செய்த அனுபவம் எனக்கு இருந்தாலும், இங்கே நாங்கள் டொரண்டோவை எடுத்து பார்த்தால், டொரண்டோ டவுன் டவுனை எடுத்து பார்த்தால், அங்கே பெரிய மருத்துவமனைகளும், டொரண்டோ நகர் மையப்பகுதியில் பெரிய மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. அதே போல வங்குவரிலும் கூட பல சிறந்த மருத்துவ சேவைகளும், அங்கே பெரிய நன்கொடையாளர்களுடைய வலையமைப்பும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஸ்காபரோவை பார்க்கும் பொழுதும், இது வந்து நாங்கள் இப்பொழுது வளர்ந்து வரும் சமூகம், அதனால நாங்கள் இதை நாங்கள் ஒரு ஒரு முன்னோட்டமாக எடுத்துத்தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும். என்றால் நாங்கள் எங்களுடைய சமூகம் ஸ்காபரோ சமூகத்தை மிகவும் நேசிக்கிறார்கள். இப்போ எங்களுக்குடைய குடும்பங்களும் அடுத்த தலைமுறையும் சிறந்த சுகாதார சேவைகள் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. ஆனபடியால் இந்த சமூக ஒற்றுமையை காண்பது எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது. நாங்கள் வந்து ஸ்காபரோவில் சேவைகள் அதிகம் இருக்கலாம், ஆனால் அதை விட அதிகமான இதயமும் கொடுக்கும், அதிகமான இதயமும் மனமும் கொடுக்கும் கைகளும் இங்கே இருக்கின்றன என்பதுதான் எங்களுக்கு மிகவும் நம்பிக்கை அளிக்கின்றது. இப்பொழுது பார்த்தால் நாங்கள் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திற்கும் இங்கே மருத்துவமனைகளுடன் ஏதோ ஒரு வகையான ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு அவசர சிகிச்சைக்குரிய தருணமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பெற்றோரோ பாட்டி தாத்தாவுக்கு அன்பான பராமரிப்பு கிடைத்ததாக இருக்கலாம். இந்த எங்களுடைய மருத்துவமனைகள், இந்த மூன்று மருத்துவமனைகளும் எங்கள் வாழ்க்கையில முக்கிய தருணங்கள்ல இருந்திருக்கின்றன. சோ எங்களுடைய தமிழ் சமூகத்தின் சிறப்பு என்னவென்றால், நாம் பெற்ற நன்மையை மறக்காமல் அதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனபடியால் நாங்கள் இந்த இதை ஒன்றிணைந்து, எங்களுடைய சமூகம் ஒன்றிணைந்து இந்த மருத்துவ சேவையை ஆதரிப்பது ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடாகவும், நம்முடைய சமூகத்தின் ஒற்றுமையின் அடையாளமாகவும் தான் நான் பார்க்கின்றேன். இப்ப நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு டாலரும் ஒரு மருத்துவ கருவியை வாங்க உதவலாம், அல்லது அதை விட முக்கியமாக ஒரு நோயாளிக்கும் நம்பிக்கையையோ, ஒரு குடும்பத்திற்கு ஆறுதலையும், ஒரு சமூகத்திற்கு ஆரோக்கியமான எதிர்காலையும் பெறலாம். ஆனபடியால் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பதுதான் இந்த உண்மையான வெற்றி என்பது இந்த தமிழ் ரேடியோத்தோன் மூலம் எங்களுக்கு தெரிய வருகிறது. இறுதியாக நான் ஒரு செய்தியை நான் இங்கு விட்டு செல்ல விரும்புகின்றேன். நம்மில் பலர் எப்படியோ ஒரு தருணங்களை நாங்கள் எப்படி மருத்துவமனையில உதவியை நாடி இருக்கிறோமோ, நாங்கள் அளிக்கும் இந்த ஒரு நன்கொடை எங்களுக்கு ஒரு ஒரு எதிர்காலத்துக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எப்படியாவது எங்களால் முடிந்த அளவில் நாங்கள் கொடுப்போம். பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பங்களிப்பும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் கொடுப்பது வரும் பணம் அல்ல, நாங்கள் கொடுப்பது நம்பிக்கை, அன்பு, மனிதநேயம். நன்றி, வணக்கம்.
3: ஆமாம், நன்றி வாணி விஸ்வா. ஏன் இந்த நன்கொடைகள் மிக முக்கியமானவை, அவை எவ்வாறு எங்களுக்கு திரும்பி வர இருக்கின்றன என்பது தொடர்பாக மிக தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே நீங்களும் உங்களுடைய நன்கொடைகளை அறிந்து கொள்ள முடியும் இந்த ரேடியோ தொன் மூலம். தொலைபேசி இலக்கம் இருக்கிறது.

எதுவாக இருந்தால் நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாமல். முடிந்த அளவுக்கு $20 மேற்பட்ட அன்பளிப்புகளுக்கு வந்து நீங்கள் பட்டுச்சீட்டை கூட பெற்றுக் கொள்ளலாம். டாக்ஸ் ரிசிட் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் அடுத்த படத்தில் சந்திக்க இருக்கின்றோம்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
5: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ் பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. 289-275-8795.

0: 7795. You are in good hands with Allstate.
1: ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கருப்பு திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடலில் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. உங்களால் முடிஞ்ச அளவில் நீங்கள் பங்கேற்க முடியும், முடிஞ்ச தொகையை நீங்கள் தரலாம். இது எங்களுக்கானது மட்டும் இல்லாமல் எங்களது வருங்கால சந்ததியினருக்கும் சேவைகளை வழங்கவிருக்கும் மருத்துவமனையிட வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் வாய்ப்பு. காலை 10 மணியில் ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகிறது. 3 முறைகளில் நீங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி மூலம் 4 1 7 1 4 2 online la shnfoundation.ca/tamo community donation drop off location 2 irukku neradiyaga poi unga nangodigala valangalam markham and steels la amindirukkum new ranganas jewelry 66th avenue east parking lot la yum centenary hospital foundation office 26th 27th la elsmere road scarborough main floor atrium la neenga valangalam inda 2026 aam aandukana இந்த ரேட் தமிழ் வீடியோ தாண்ட ஒரு முக்கியமான இலக்கு $150,000 என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக நீங்கள் ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியா கேரிட பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நீங்கள் விரிவாக்க உதவ முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசீட்டும் உங்களுக்காக வழங்கப்படும் என்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். உங்களால் முடிந்த அளவில் நீங்கள் உதவ முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் இந்த நிகழ்வை பற்றி சொல்லி அவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ண வைக்கலாம். இதுவரை உங்கள் முயற்சியால் எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு சேர்க்கப்பட்ட நிதியானது $48,800 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மனத்தியாளத்துக்கான பவர் அவர் ஸ்பான்சர் ஃபெடரல்ஸ் ஆஃப் குளோபல் டேமல்ஸ் சொல்லிட்டு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. ஆகவே இந்த நிகழ்வில் இதுவரைக்கும் எங்களுக்காக நன்கொடையை வழங்கிய அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் உங்களுக்கான காலம் இருக்கின்றது. 8 மணி வரை நீங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களும் இந்த விடைபெறும் நான் ருஷிதா ஸ்பால்டிங். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ், பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
6: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
11: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நேரம் 3 மணி. நன்றி ரோஷிதா. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றீர்கள். இன்று வளமை போலவே செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

11:06 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 17 டிகிரி செல்சியஸ், 17 உணர இருக்கின்றோம். நள்ளிரவு வழியில் 12 டிகிரி செல்சியஸ், 10 உணர இருக்கின்றோம். நாளை சனிக்கிழமை ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ், 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.co.in எங்கிருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07, இது ஈஸ்ட் FM திசையெங்கும் கிழக்கு. எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு வந்து தமிழ் ரேடியோ தான் வந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவில் வந்து நீங்கள் பங்கேற்பு செய்யலாம், அதாவது உங்களோட பங்களிப்பை வந்து நீங்கள் செய்யலாம். இது எமக்கானது, எமது வருங்கால சந்ததியினருக்கானது அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்மளோட பங்களிப்பை வந்து நம்மளால் வழங்க முடியும். இது வந்து காலை 10 ஆரம்பித்து 8 வரைக்குமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதில் 3 முறைகளில் வந்து உங்களோட நன்கொடைகளை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அது தொலைபேசி மூலமாக கூட அழைக்க முடியும். 416-281-7342 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக கூட நீங்கள் உங்களது பங்களிப்பினை மேற்கொள்ள முடியும். அல்லது shnfoundation.ca/tamil அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் உங்களது பங்களிப்பை வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கூட செல்ல முடியும். மாக்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் உள்ள நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டில் வந்து உங்களோட நேரடி பங்களிப்பை கூட நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மனத்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர் சங்கத்தினர். 3:08, இது ஈஸ்ட் FM திசையெங்கும் கிழக்கு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
3: 4370000 2 4370856 4167 8604376 8604176 9856 4167 8656 4167 8656
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: 3:22 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், 2900 மார்க்கம் ரோட், Unit A 30, ஸ்காப்ரோ. 416-321-7555. SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு வந்து தமிழ் ரேடியோ தான் வந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களோட பங்களிப்பை வந்து நேரடியாக சென்று செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் இருக்கின்ற நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டில் வந்து நீங்கள் நேரடியாக சென்று உங்களோட பங்களிப்பை வந்து செலுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் shnfoundation.ca/tamil ஊடாகவும் நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மனத்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர்கள் சங்கம். இந்த வழியில் நாங்கள் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பழைய மாணவர் சங்க செயலாளர் மார்க்கண்டு அன்புதாசின் நேர்காணலை வந்து கேட்க போகின்றோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் ரேடியோத்தின் ஊடாக மக்கள் இந்த மருத்துவமனைகளுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி வருகிற நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட முக்கிய சிலருடைய கருத்துக்களை நாங்கள் இந்த மருத்துவமனைகள் மற்றும் இந்த நிதி சேர் நிகழ்வினுடைய முக்கியத்துவம் பற்றிய பேசி வருகின்றோம். எங்களோடு யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடாவினுடைய செயலாளர் திரு மார்க்கண்டு அன்புதாஸ் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கிறார். வணக்கம் மார்க்கண்டு அன்புதாஸ் அவர்களே.
2: வணக்கம் ரிஷிகாந்த் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி நன்றி, நல்ல சுகமாக இருக்கிறேன். தங்கள் சுகமாக
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினை பொறுத்தவரையில் கூட SHNஓடு ஒரு நீண்டகால உறவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, பல்வேறுபட்ட ஆதரவுகளை வழங்கி வருகின்ற அமைப்பு. அதன் அடிப்படையில் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக இவ்வாறான விடயங்களை நீங்கள் இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான ஆதரவாக வழங்கி வருகின்றீர்கள்.
2: ரிஷி, நாங்கள் மத்திய கல்லூரியினுடாக எங்கள் உறுப்பினர்களுக்கும் எமது பாடசாலைக்கும் மற்றும் சமூகத்துக்கும் பல உதவிகளை செய்து வருகிறோம் கடந்த காலங்களில். அதன் ஒரு பங்காக ஓகத்தோன் என்ற ஒரு நிகழ்வு, வருடாந்த நிகழ்வு, அதனுடன் தான் ஆரம்பிக்கும். கடந்த 24 வருடங்களாக நாங்கள் இந்த சேவையை, இந்த ஓகத்தோன் நிகழ்வை நடத்தி வருகிறோம். அடுத்த வருடம் அது வெள்ளி விழாவை காண இருக்கின்றோம். கடந்த 24 வருடங்களில் சிக் கிட்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரோக் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளுக்கு உதவி செய்தோம். இந்த வருடம் இவற்றுக்கு ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கு இந்த வருடம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருடம் எங்களது நிதி சேர் நடவடிக்கை June 22 இடம்பெற்றது. அதன் மூலமாக $7,000 அதிகமான நிதியை சேர்த்துள்ளோம். அடுத்த எமது வெள்ளி விழா ஆண்டிலும் தொடர்ச்சியாக இந்த நிதி சேர் நடவடிக்கையை மேற்கொண்டு அதில் திரட்டப்படுகின்ற சகல தொகையும் நேரடியாக ஸ்காப்ரோ ஹெல்த்துக்கு வழங்கப்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம்.
1: எனவே மிக முக்கியமான விடயம், எனவே மிக காத்திரமான ஆதரவினை இந்த சுகாதார அமைப்புகளுக்கு செய்து வருகின்றீர்கள். அதுவும் இந்த முறை இந்த ஓக்கத்தோன் நிகழ்வுகளின் ஊடாக இவ்வாறு ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான ஆதரவினை யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா செய்து வருகின்றது. இந்த சுகாதாரத்துறைக்கு தமிழ் மக்கள், தமிழ் சமூகமாக தாங்கள் வாழ்கின்ற பகுதிகளுடைய இந்த சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்க வேண்டிய முக்கியத்துவம் என்னவென்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: இது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஏனென்றால் நாங்கள் ஒரு யுத்த காலத்தில் அங்கிருந்து வாழ்ந்து பல மருத்துவ தேவைகளின் அசௌகரியங்கள் காரணமாக வடக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த மக்கள் சில மருத்துவ தேவைகள் கருதி அந்த காலங்களில் செஞ்சிலுவை சங்கத்தின் கப்பலில் ஊடாகவும் பல வாசனங்கள் ஊடாகவும் கொழும்பு வந்து அந்த தேவையான மருத்துவ வசதிகளை அங்கு இல்லாததை இங்கே இந்த மருத்துவ சேவைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி போன காலங்களும் பல கஷ்டங்களை அனுபவித்த காலத்திற்குள்ளும் நாங்கள் கண்டும் பார்த்தும் அனுபவித்தவர்கள். அந்த வகையில் இது எங்களது தேவையும் இந்த நிதிசார் நடவடிக்கைகளை எங்களுக்கு அருகிலேயே அதை கொண்டு வந்து சேர்த்து அதை உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் அந்த சிரமங்கள் இருக்காது என்பதை நன்கு அறிந்தவர்கள் என்ற வகையில் நாங்கள் இந்த எங்களோட உள்ளூர் அல்லது எங்களோட நகர நாங்கள் வசிக்கின்ற நகரத்தின் சுகாதார தேவைகளுக்கு எங்களால் பங்களிப்பு எடுக்கின்றது இன்றியமையாததும் நாங்கள் அனுபவித்தவர்கள் என்ற வகையில் கட்டாயம் எங்களோட கடமைகளை நாங்கள் செய்யணும் என்றதை நான் இந்த விடயத்தில் நினைவுபடுத்த விரும்புவது பலருக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் அதை கடந்து வந்தவர்கள், நாங்கள் கட்டாயம் அதை செய்தே ஆக வேண்டும்.
1: எனவே அந்த கடந்து வந்த பாதை என்பது இந்த தேவைகளினுடைய அவசியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எங்களுடைய சமூகத்துக்கு நிச்சயமாக உணர்த்தி நிற்கின்றது. அந்த வகையில் இந்த ரேடியோதோன் நிகழ்வும் கூட ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான ஒரு ஆதரவுக்கான வழியாக முக்கியத்துவம் பெறுகின்றது. இவ்வாறான நேரத்தில் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க நேர்களுக்கு இந்த ரேடியோதோன் நிகழ்வு அதற்குரிய ஆதரவினை வழங்க வேண்டிய அவசியம் தொடர்பில் உங்களுடைய செய்தி என்ன?
2: எனது செய்தி எனது சக மாணவர்களுக்கோ எனது நண்பர்களுக்கோ அல்லது தமிழ் சமூகத்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது, இந்த நாடும் இந்த நகரமும் தான் நாங்கள் அங்கிருந்து வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி வந்தபோது எமது எல்லோருக்கும் இருகரம் கொடுத்து கை கொடுத்து வரவேற்று எங்களை வாழ வைத்த இடம் என்றபடியால் எமது பிரதி உபகாரம் அதாவது வள்ளுவர் வாங்கு கிழங்கு அதாவது என் நன்றி கொன்றார்க்கு மொய்வின்றா மொய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்கு அமைய நான் நினைக்கின்றேன். அது வந்து எங்களது எமது எமது செய் நன்றி இந்த நகரமும் இந்த நாடும் செய்த செய் நன்றியை மறவாது நாம் ஒவ்வொருவரும் அது எவ்வளவு என்றதில்லை பிரச்சனை. நாங்கள் ஒவ்வொருவரும் எமது எமது பங்களிப்பை எமது கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஒரு எனது சக மாணவர்களிடமும் சமூகத்திடமும் கேட்கின்ற கொள்கின்ற விடயம் பழைய மத்திய கல்லூரி பழையவர சங்க செயலாளர் சார்பாக
1: முக்கியமானபடி உண்மையிலே நீங்கள் சொன்னதை போலவே பல்வேறுபட்ட பயன்களை இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் ஒர்க்கினுடைய மூன்று மருத்துவமனைகள் ஊடாகவும் நாங்கள் பெற்று வருகின்றோம். அந்த வகையில் அதற்குரிய ஒரு நன்றி தெரிவிக்கின்ற முகமாகவும் இந்த ஆதரவினை எங்களுடைய மக்கள் வழங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு முக்கியமான செய்தியினை கூறியிருக்கின்றீர்கள். நன்றி இந்த தகவல்களுக்கு. எங்களோடு யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடாவினுடைய செயலாளர் திரு மார்க்கண்டு அன்புதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நன்றி திரு மார்க்கண்டு அன்புதாஸ் அவர்களை உங்களுடைய நேரத்துக்கும் இந்த தகவல்களுக்கும் நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: நன்றி. ஊர்கோடி சேர்ந்து தேர்தலுக்கால் வந்தே சேரும். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW Programs இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker Programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: 4164 குறைவான வழங்கப்படுவதுடன் வாகனங்கள் விசேட காத்திருக்கின்றன. அத்துடன் வேகமாக புக் ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 4374777960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777 mortgagesolutions.ca.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: 3:43 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு வந்து, அதாவது தமிழ் ரேடியோ தான் வந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாக்கமன் ஸ்டீல் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்ல தான் வந்து நீங்க நேரடியாக சென்று கூட உங்களோட பங்களிப்பை வந்து செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பூத்துல இருந்து இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற தகவல்களை வந்து நாங்க அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: சரி, நாங்கள் தொடர்ந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். காலையிலிருந்து 10 மணியிலிருந்து இப்பொழுது மக்கள் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பையும் எஸ்எச்என் பவுண்டேஷனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உற்சாகத்தோடு என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். தமிழ் ரேடியோ தோன் இன்று காலை ஆரம்பித்து மிக ஆரவாரமாக மக்கள் வந்து இங்கே பங்களிப்பு செய்வதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. நீங்க மாக்கமலி ஸ்டீல்ஸ்லே ஜெலோ பில்டிங் அருகில் நீங்க வருகின்ற பொழுது இந்த பங்களிப்பு செய்து கொள்ள முடியும். இந்த பொழுதில் எங்களோடு தர்ஷன் ஸ்ரீதரன் எங்களோடு இணைந்திருக்கின்ற தமிழ் ரேடியோ தோனின் கம்யூனிட்டி சார்பாக அவரோடு நாங்கள் உரையாட போகின்றோம்.
2: Vanakkam ellarkum. My name is Darshan Sridharan and I'm very proud and honored to serve as the chair of this year's Scarborough Health Network Tamil Radiothon. For me, Scarborough Health Network is much more than just a hospital system that I'm supporting today. SHN has been part of my life from the very beginning. I was born there, my siblings were born there, and now years later, both of my children were also born there. So when I think about SHN, I think about generations of my family. And on a lighter note, I've probably been stitched up at SHN more times than I can count. Most recently, on Canada Day, I was there with my son after he had a fall and needed stitches. As a parent, those moments are stressful and your child is scared. You're worried and all you want is to know that they're going to be taken care of. Once again, SHN was there for my family. Those experiences remind you just how important it is to have strong hospitals and great healthcare right here in our town community, in our own community. SHN is there for us during some of the happiest moments of our lives, like welcoming a new child, and also during some of the most frightening and difficult moments. That's one of the biggest reasons I wanted to get involved with the SHN Tamil Radiothon and why I was so honored to take on the role of chair this year. Our Tamil community has deep roots in Scarborough. We've built businesses here, raised our families here, built organizations here, and made this community our home. SHN has cared for our parents, our children, our friends, and our neighbors. So I believe this is also our opportunity to give back. Today is not only about raising money, it's about our community coming together and supporting a healthcare system that has supported so many of us for decades. And if you would like to donate today, there are several ways you can do it. You can call us directly at 416-281-7342 and make your donations by phone. You can also come and see us in person today at the new Ranjana's Jewelry Plaza at Markham and Steels.

0: And if you prefer to donate online, you can visit shnfoundation.ca/tamil, which is T-A-M-I-L. You can also visit the SHN Foundation office at the Centenary Hospital at 2867 Ellesmere Road in Scarborough. However you choose to donate, whether it's a large contribution or a small one, every single donation matters. For me personally, this radiothon means a lot because SHN has been there for my family throughout my entire life and from the day I was born to the birth of my children and through many moments in between. So today, as chair of the SHN Tamil Radiothon, I'm asking our community to come together, donate what you can, share the message, and help us support a hospital network that has given so much to all of us. Thank you to everyone who has donated, volunteered, called in, shared our message, and supported this initiative. Nandri, thank you, and let's show what our community can accomplish when we come together.
1: தமிழ் ரேடியோ தோன் கமிட்டி சார்பாக தர்ஷன் ஸ்ரீதரன் எங்களோடு இணைந்திருந்தார். ஆகவே நீங்களும் வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். ஆண்டுதோறும் மிகப்பெரிய நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஹெச்என் பவுண்டேஷனுக்கு ரேடியோ தோன் ஊடாக என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ரேடியோ தோன் இப்பொழுது மாக்கமலி ஸ்ரீஸ் எவ்வளோ பில்லிங் அருகே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கார்கள். இன்றிரவு 8 மணி வரை நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய சிறுதுளி பெருவெல்லமாக மாபெரும் நிதியுதவியை வழங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுதே நீங்கள் இந்த பங்களிப்பை செய்யலாம் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முடிந்திருங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: music on your favorite station. 102.7. It's East FM. ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகட் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 East FM. See.

0: 4:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனத்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் சீனியர் தமிழ் சென்டர் ஆஃப் ஒன்டாரியோ. இந்த வேளையில் நாங்கள் லாயர் விது ராமச்சந்திரன் தருகின்ற தகவல்களை வந்து கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். SHN மருத்துவமனைகளுக்கான தமிழ் ரேடியோதோன் நிதி சேர் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. SHN மருத்துவமனைகளுக்கு ஆதரவினை வழங்கி வருகின்ற பல முக்கியஸ்தர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு ராமச்சந்திரன் லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷனுடைய மேனேஜிங் லோயராக இருக்கின்ற திரு விது ராமச்சந்திரன் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றார். அவருடன் பேசி பல்வேறு பட்ட விடயங்கள் அறிந்து கொள்ளலாம். வணக்கம் விது ராமச்சந்திரன் அவர்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி
1: உங்களுடைய நேரத்துக்கு. இந்த நேரத்தில் இந்த SHN ரேடியோ தோன் தொடர்பிலான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போனோம். அதுக்கு முன்னதாக ராமச்சந்திரன் லோ பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எவ்வாறான சர்வீஸ்களை நீங்கள் ராமச்சந்திரன் லோ ஊடாக வழங்கி வருகின்றீர்கள்?
2: ஓகே, ஸோ ராமச்சந்திரன் லோல 5 விதமான லீகல் செக்ஷன்ஸ் நாங்கள் செய்யறாங்க. எங்களோட லார்ஜஸ்ட் செக்ஷன் வந்து ஆக்சுவலி ஃபேமிலி லா. ஃபேமிலி லாவுக்கு மட்டும் எங்களுக்கு 7 லோயர் அதுக்கு மட்டும் இருக்கணும். ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் லா, இது வந்து வீடு வாங்குறது, ரீஃபைனான்ஸ் பண்றது. ரெண்டாவது, மூன்றாவது வந்து வில்ஸ் எஸ்டேட், இது வந்து வீல் பவர் ஆஃப் அட்டர்னி, அட்டர்னி பவர்னு சொல்றது. இப்போ ஒரு ஆள் இறந்தால் அவன் சொத்து எங்க போடுறது, எப்படி ஹை பண்றது, அது 3. நாலாவது சிவில் லிட்டிகேஷன். ஸோ அது வந்து சிவில் வழக்கு, இப்போ வந்து கடன்காரன் உங்களுக்கு சூ பண்றான், இல்லாட்டி கமர்ஷியல் டிஸ்பியூட்னா 4. 5 வந்து கார்பரேட். கார்பரேட்னா ஒரு வியாபாரம் வேண்டி விற்கிறது, இல்லாட்டி தண்டு வியாபாரத்துக்குள்ள ஒப்பந்தங்கள் செய்யறது, ஷேர் ஹோல்டர் அக்ரிமெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட், அது அந்த அதுவும் செய்யறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 5 ப்ராக்டிஸ் ஏரியா செய்யறாங்க.
1: இந்த வில்சன் எஸ்டேட் வந்து வர்ற பொழுது அது எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸா இருக்குது?
2: வில்சன் எஸ்டேட்ஸ் வந்து ஆக்கிரவத்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு லோயர் வந்து நான் வந்து சொல்றேன், எல்லாருக்கும் உயில் தேவையில்லை. சில சிச்சுவேஷன்ல ஒரு 10 விதமான சிச்சுவேஷன்ல உண்மை உயில் தேவையில்லை. ஆனா மிச்ச 90 விதமான ஆக்களுக்கு உயில் தேவை. ஏன்னா உயில் தான் ஒரு 10 ரூபா வந்து நீங்க இறந்தால் நீங்க வாழ்ந்த சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமும் எப்படி காய் மாற போறன்னு தீர்மானிக்கிறது. ஸோ யூ வாண்ட் பி வெரி கேர்ஃபுல் எப்படி நீங்க வந்து கடைசி விஷயங்களை நீங்க விட்டுட்டு போறீங்க. இதுமா இருக்கேக்க நீங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க, ஆனா இல்லாத நேரத்துல நீங்க எப்படி அதை வந்து ஆறுங்க போகணும்னு மற்றவைக்கு தெரியாம இருக்கலாம், இல்லாட்டி அதாலே கன குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது.
1: ஆமாம், இந்த பில் சம்பந்தமான ஒரு செமினாரம் ஒன்று நடைபெற இருக்கின்றது, அதை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள். அந்த செமினார்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது?
2: ஓகே, ஸோ நாங்கள் வந்து October 23rd நாங்கள் வந்து ஒரு வில்லன் எஸ்டேட் செமினார் செய்யணும், ஸ்கார்போ ஹெல்த் சென்டர் கோடைய. அது வந்து தமிழ் மொழியில தான் நாங்கள் வந்து எங்களோட தமிழ் சீனியர்ஸுக்கோ இல்ல தமிழ் ஆக்களுக்கு நாங்க பப்ளிக்கா செய்யறோம். ஸோ இதுல வந்து நாங்க வந்து வேற வேற விஷயங்கள் பார்க்க போறோம். ஆனா மோஸ்ட்லி வந்து உயில் என்றால் என்ன, பவர் அட்டர்னியா என்ன, எப்படி வேலை செய்யும், எப்ப தேவை, எப்ப தேவை இல்ல, எப்படி ஒரு உயிலை மாத்தலாம். சில பேர் சொல்லிடுறோம், ஓ எனக்கு வந்து ஒரு இந்த கணவனுக்கும் மனைவிக்கு வந்து ஒன்றும் இல்லாம நான் பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க போறேன். இப்ப ஆக்கள் வந்து ஆசைப்பட்டு அப்படி எழுதலாம், ஆனா சட்டம் அது அது நிறைய ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு. ஸோ அந்த பேசிக் ரூல்ஸ் என்ன, பிளஸ் வந்து உங்களுக்கு இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்குது, இல்லாட்டி பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்கன்னா எப்படி வரும், வரியல் எப்படி கால்குலேட் பண்ண போகுது ரஃப்லி. இப்ப எல்லாருக்கும் வந்து இப்ப கிரவேருக்கு வந்து மல்டிபிள் வீடுகள் இருக்குது. இப்ப எங்களோட தாத்தா சாயக்க வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சார், ஆனா இப்ப எங்கட பெற்றோர் அந்த ஜெனரேஷன் கேட்க இப்ப சொத்தோர் கூட கார்பரேஷனா இருக்கலாம், இல்லாட்டி வீடுகளா இருக்கலாம். ஸோ அது இந்த டேக்ஸ் கான்சிக்வன்சஸ் என்ன ஹை லெவல், பிளஸ் நீங்க என்ன விஷயங்கள் யோசிக்கலாம் செய்யறதுக்கு அந்த டாக்ஸ குறைக்கிறதுக்கு. ஸோ அப்படியானதாலும் நாங்கள் வந்து கலப்போம்.
1: நிச்சயம் நிச்சயம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அந்த செமினாரில் நடைபெற இருக்கின்றது. நாங்கள் இந்த தமிழ் ரேடியோ தோன் தொடர்பில் பேசலாம். தொடர்ச்சியாக இந்த SHN-னோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். அது வகையில் இந்த தமிழ் ரேடியோ தோன், இந்த தமிழ் ரேடியோ தோன் ஊடாக SHN-னுடைய இந்த மருத்துவமனைகளுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் நன்கொடை வழங்கி இந்த ஆதரவினை வழங்க வேண்டிய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க விது?
2: ஓகே, ஸோ எங்களோட தமிழ் பாப்புலேஷன் வந்து ஒரு காலத்துல எப்படியும் ஒரு ஸ்கார்டோ ஹாஸ்பிட்டலோட ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கு. அது அவைந்த குடும்பத்துக்கா இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவைந்த ஃபேமிலிக்கா இருந்திருக்கலாம். எப்படியும் வந்து இந்த ஸ்கார்பரோ வந்த ஏரியா வந்து எங்களோட ஹோம் பேஸ். சோ ஒரு ஆஸ்பத்திரியும் வந்து எங்களோட ஒரு அடிப்படை தேவை. இப்ப கோவிட் நேரத்துல எங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆஸ்பத்திரி வந்து எவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இந்த கம்யூனிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எங்கட சமுதாயம் சப்போர்ட் பண்றதால எங்கட ஒன்று வந்து எங்கட ஆஸ்பத்திரியல் இன் மேல் மேலாம் லைக் பேரர். பட் டூ எங்கட கம்யூனிட்டியின் இன்ஃபுளுசும் ஒரு ஜெனரல் பாப்புலேஷனுக்கும் விளங்க தொடங்க. நாங்க எவ்வளவு அதுக்குள்ள போடுறோமோ அதாலதான் இப்ப எங்கட மக்களுக்கு கூட கூட சர்வேல் வேற, இல்லாடி எங்கட மொழியில பேசுற டாக்டர்ஸ் வேற வேணும், நர்சஸ் வேற வேணும், இந்த மாதிரி எங்கட இன்டராக்ஷன் கூட இது வந்து இன்டராக்ட் பெனிஃபிட்ஸ். சோ வி தட்ஸ் வை தி ஆர் கம்யூனிட்டி ஷுட் பி சப்போர்டிங் தி ஹாஸ்பிடல்ஸ். அண்ட் இது வந்து நாங்க வந்து இப்ப எஸ்ஹெச்என்எம் ஐ திங்க் சேம்பர் தான் பிரசன்டிங் ஸ்பான்சர். ஐம் சேனா ஐ திங்க் சேம்பர் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப 20 வருஷமா எஸ்ஹெச்என்எனோட வேலை செய்யுது. இப்ப 5வது ரேடியோ தான்.
1: நன்றி விது ராமச்சந்திரன் அவர்களை இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த உங்களுடைய சட்ட சேவைகள் தொடர்பிலும் அதே வேளையில் இந்த ரேடியோத்தோன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தொடர்பிலும் பேசியிருக்கின்றீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு டைமுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம். நன்றி.
2: நன்றி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
10: ஹலோ.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இதை பாரு, ஃபோன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

4:25 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்துமே பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 4:26 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 4:31 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காவ்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு, அதாவது தமிழ் ரேடியோதான் வந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அங்கிருந்து நாங்கள் நேரடி ஒலிபரப்பை வந்து கேட்க இருக்கின்றோம்.
1: காலையிலிருந்து ஏராளமான மக்கள் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ரேடியோ தோன் அதாவது ஆண்டுதோறும் இடம்பெறுகிறது. அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் எஸ்எச்என் பவுண்டேஷனுக்காக இங்கே மக்கள் தங்களுடைய நிதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறுதுளி பெருவிடமாக ஏராளமான நிதி ஒவ்வொரு ஆண்டும் இங்கே சேர்த்து எமது சார்பாக கம்யூனிட்டி சார்பாக வழங்குவதுண்டு. அந்த வகையில் தான் இப்பொழுது ரேடியோ தமிழ் தமிழ் ரேடியோ தோனும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் மாக்கமன் ஸ்ரீஸ் ரங்கநாத் யோலோ சமைந்திருக்கும் ஜெலோ பில்லிங் கறிகள் வருகின்ற பொழுது உங்களுக்கான பங்களிப்பை நீங்கள் நேரடியாக இன்று மாலை 8 மணிக்குள் செய்து கொள்ள முடியும். ஏராளமான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து இங்கே பங்களிப்பு செய்வதையும் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே ஆண்டுதோறும் வழங்குகிற இந்த நிலவில் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு சிறுதுளியாக இந்த மருத்துவமனைக்கான ஒரு பங்களிப்பை செய்து கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் 3 மருத்துவமனைக்கான இந்த ஒரு நிதிசேர் ரேடியோ தோனாகத்தான் இந்த நிதிசேர் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஸ்காப்ரோவில் வாழ்கின்ற அம்மவர்கள் குறிப்பாக நாங்கள் அந்த மருத்துவமனையிலேயே ஏராளமான வசதியை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் தான் அந்த அதுக்கு மேலதிய நிதியாக நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். நேரடியாக வருகின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் 8 மணிக்குள்ளல் வருகின்ற பொழுது உங்களுடைய பங்களிப்பை சிறுதுளி பெருவல்லமாக நமது சமூகம் சார்பாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே அனைவரும் வந்து நேரடியாக உங்கள் பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். இன்று காலையில் ஆரம்பித்து இங்கே ஏராளமான மக்கள் குறிப்பாக முதியோரால் இருக்கலாம் சிறியவர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் எத்தனையோ நாள் வைத்தியசாலையிலிருந்து தாங்கள் சிகிச்சை பெற்று தாங்கள் நிலமாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வைத்தியசாலைக்கான ஒரு நன்றியாக அந்த பங்களிப்பை வந்து இங்கே மக்கள் செய்து கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்கள் நேரடியாக வரலாம். மாக்கமன் சீர் சந்திப்பில் ரங்கநாத் யோகா சமைத்திருக்கும் ஜெலோ பில்டிங் அருகில் தான் இப்பொழுது ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை 8 மணிக்குள் வருகின்ற பொழுது உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முடிந்திருங்கள். நாங்கள் அவ்வப்போது இணைந்து கொண்டு விவரங்களும் எடுத்துக் கொள்ள போகின்றோம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.

0: பிற்பகல் ஒரு மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
1: புரட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
2: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
0: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.

4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தான் வந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் செலுத்த முடியும். இந்த தமிழ் ரேடியோ தானின் இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா $150,000 இருக்கின்றது. இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 62,681 வந்து நாங்கள் சேமித்திருக்கின்றோம். இன்னுமே உங்களோட உதவியை வந்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்க 3 முறைகளில் வந்து உங்களோட நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி மூலமாக கூட அழைக்கலாம். 416-281-7342 4128173422 அல்லது ஆன்லைன் மூலமாக கூட உங்களோட நிதி பங்களிப்பை வந்து நீங்க செய்து

0: கூடியதாக இருக்கும். shnfoundation.ca/tamilஊடாகவும் நீங்கள் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் கூட செல்லலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பிற்கு அருகில் இருக்கிற நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரியின் பார்க்கிங் லாட்டில் தான் வந்து பூத் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அங்கே சென்று கூட உங்களோட பங்களிப்பை வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கும். $20 மேலே நீங்கள் நன்கொடை வழங்கும் பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸ் ரிசீப்ட் கூட வழங்கப்படும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு எக்கச்சக்கமான வழியில் வந்து உங்களோட நன்கொடைகளை வந்து நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு 10 மணிக்கு காலையில் ஆரம்பித்து இரவு 8 மணி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோதான் என்று மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களோட பங்களிப்பை கூட நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் டாக்டர் ரவிச்சந்திரன் என்னெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றார். அவரோடு பேச போகின்றோம். இந்த தமிழ் ரேடியோத்தோன் அவருடைய முக்கியத்துவம், SHN மருத்துவமனைகளின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க? ஸ்காப்ரோ மருத்துவமனைகளில் பணியாற்றுகின்ற ஒருவராக இந்த SHN கீழான 3 மருத்துவமனைகள் அவற்றுடைய தேவைகள் என்று சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ற விடயங்கள் என்னவா இருக்கு?
2: So for our hospital, the Scarborough Health Network, there's a few specific needs, and it's based off of the community that we serve. Primarily it's the emergency department where I work, and I serve as the deputy chief for the department, but also the cardiology department, the nephrology and dialysis departments, and of course mental health. These are specific needs, very relevant to the Tamil community as well, and just in general the Scarborough community. So a lot of the work that we do at the hospital and the work that I've focused on over the last few years has to do with these specific initiatives.
1: இந்த நிதி உதவிகள் என்பது எப்பொழுதுமே இந்த மருத்துவமனைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த தமிழ் ரேடியோத்தினூடாக எங்களுடைய மக்கள் SHN மருத்துவமனைகளுக்கு நிதி ஆதரவினை வழங்க வேண்டிய அவசியம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி கூற முடியுமா?
2: The goal of the Tamil Radiothon and fundraising efforts is to involve the community in their own healthcare. The Tamil Radiothon's specific goal this year is $150,000, and we try to get any type of donation, whether it's $20 or thousands of dollars. It all shows that as a community we care, that we do want to have a say in our own healthcare. And I think that's been the biggest impact over the years, in terms of how we've shaped SHN's care delivery. So when we have this type of programs, we raise awareness. We get the Tamil community to understand what the efforts are and what we're focusing on. We show the Tamil community what SHN is doing, but as a Tamil community, we also show SHN that we do want to have a say. The Love Scarborough campaign has raised more than $260 million since we started. And as a Tamil Radiothon over the last few years, we've raised over, I believe, $600,000. And contributed in a significant way to other fundraising efforts from the Tamil community as well. So again, there's no amount that we look for. It's just a matter of engaging and having a say in the care that we get.
1: எனவே முக்கியமானதுபடியும் நிச்சயமாக தங்களால் இயன்ற இந்த சப்போர்ட்டினை தமிழ் மக்கள் இந்த தமிழ் ரேடியோத்தினூடாக SHN மருத்துவமனைகளுக்கு வழங்க முடியும். தேங்க்யூ டாக்டர், உங்களுடைய இந்த டைமுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. எங்களோடு டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார்.
0: நேரம் 4:50 இத்துடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973 589 6472935899.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் ஸ்பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700.
1: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய், ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியார் இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜயா ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
4: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
5: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
5: பூவே பூவே பெண் பூவே,
4: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. எஸ்ஹெச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுக்காக இன்றைய காஃபி டபுள் டபுளில் நாங்கள் நேயர்களை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

5:03. எஸ்ஹெச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு ரேடியோதோன் இன்று நடைபெறுகின்றது. மூன்று முறைகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கம் 416-281-7342. ஆன்லைன் மூலமாகவும் உங்கள் பங்களிப்புகளை நீங்கள் செய்யலாம். shnfoundation.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இரண்டு இருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டிலும், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் நீங்கள் நேரடியாக உங்களுடைய டொனேஷன்ஸை வழங்க முடியும். 2867 எல்ஸ்மியர் ரோட் ஸ்காப்ரோவில் மெயின் ஃப்ளோரில் அமைந்திருக்கின்றது. அங்கு கூட உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். இந்த மனத்தியாளத்துக்கான பவர் ஆர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ்.

0: 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். இணைந்திருக்கிறோம் சந்திப்பிலே. ஜிலோ பில்லிங் அருகில் ரங்கநாத் அருகாமல் இந்த ரேடியோ தோனுக்கான டெண்டர் வைக்கப்பட்டு இங்கே SHN ஹாஸ்பிட்டல் அதாவது 3 வைத்தியசாலைக்கான நிதிசேர் நடப்பு வந்து இன்று காலையில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் தங்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த நிதி ரேடியோ தோன் தமிழ் ரேடியோ தோன் ஊடாக இந்த ஏராளமான பணத்திலே நாங்கள் 3 வைத்தியசாலைக்கும் பங்களித்து வரும் ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. அந்த வகையிலும் தான் இந்த ஆண்டும் கூட தங்களுடைய பங்களிப்பை தமிழ் மக்கள் சார்பாக வேண்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ரேடியோ தமிழ் ரேடியோ தோன் ஊடாக ஒரு மாபெரும் நிதியை வைத்தியசாலைக்கு அளிப்பதன் ஊடாக நாங்கள் பலருமே இதில் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 3 வைத்தியசாலை ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே காலை 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ச்சியாக இந்த பங்களிப்பு இன்று மாலை 8 மணி வரை இடம்பெறும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுக்கான பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ள முடியும். மாக்கம் இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பாக ஜிலோ பில்லிங் ரங்கநாத் ஜுவல சம்பந்திருக்கின்ற ஜிலோ பில்லிங் அருகிலே இங்கே இந்த இதுக்கான ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக வந்து இங்கே உங்களுக்கான பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம். உடனுக்குடன் உங்களுக்கான பரிச்சீட்டு கூட வழங்குகின்றார்கள். அதை உடனே நீங்கள் வருமான வரிக்கு கூட அதை சப்மிட் பண்ண முடியும். ஆகவே ஆண்டுதோறும் இது வளமை பொழிவு ஆண்டுதோறும் இந்த நாளிலே இங்கே இடம்பெறுவது வழக்கம். அது போலவே இந்த ஆண்டும் கூட தங்களுடைய பங்களிப்பை மக்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். 8 மணிக்குள் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய சிறுதுளி வருவெள்ளமாக நீங்கள் வழங்குகின்ற பொழுது அது பெரிய ஒரு நிதியாக இந்த 3 வைத்தியசாலைக்குமே நீங்கள் வழங்குகின்ற நிதியாக அமைய போகிறது என்பதை நாங்கள் நினைப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே தமிழ் ரேடியோ தோன் இந்த 2026 இன்றைய நாளில் காலை 10 மணிக்கு ஆரம்பித்து இப்பொழுது தொடர்ச்சியாக 8 மணி வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்க நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுடைய சிறிய பங்களிப்பு கூட நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகிறோம். இஸ்காப்ரோ வசிக்கின்ற நாங்கள் 3 வைத்தியசாலை என்பது முக்கியமான வைத்தியசாலை இருக்கிறது. அந்த வைத்தியசாலை நிதியாகத்தான் இந்த நிதி சேர் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். மாக்கம் இண்டஸ்ட்ரீஸ் ஜெலோ பில்டிங் அருகிலே இந்த ரேடியோ தோன் தமிழ் ரேடியோ தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து முடிந்த நீங்கள் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

5:14. SHN ஃபவுண்டேஷன் நீட் பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சீர் நிகழ்வு ரேடியோதோன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் இன்றைய காஃபி டபுள் டபுளில் நாங்கள் நீர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. 3 முறைகளில் உங்கள் பங்களிப்புகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கம் 416-281-7342. ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் செய்ய முடியும். shnfoundation.ca/tamil. Community donation drop-off locations: Markham & Steels, New Ranganath Jewellery, 6065 Steels Avenue East Parking Lot, Centenary Hospital Foundation Office, 2867 Ellesmere Road, Scarborough. இந்த மடத்தியாலத்துக்கான பவர் அவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services, 289-242-5450.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.

5:29. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ, 416-321-7555. SHN Foundation ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சீர் நிகழ்வு தமிழ் ரேடியோதோன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் ரேடியோதோனின் இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியாக் கேரன், பரிமாண வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்படும். 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கத்தினூடாக 416-281-7342, ஆன்லைன் ஊடாக shnfoundation.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 6065 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மியா ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது.

0: 5:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்கார்ப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சீர் நிகழ்வு ரேடியோத்தோன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளவில்லை. தமிழ் ரேடியோத்தோனின் இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மோடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியக் ஹேரின் பரிமாண வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நாங்கள் விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசீப்டும் வழங்கப்படுகின்றது.
1: ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கின் கீழான மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வாக தமிழ் ரேடியோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய நபர்களின் கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு சுந்தரலிங்கம் ப்ரொஃபஷனல் கோர்பரேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் திரு கிருஷான் இணைந்திருக்கின்றார். கிருஷான் சுந்தரலிங்கம் அவர்களோடு நாங்கள் இந்த நிகழ்வு மற்றும் அவருடன் இந்த எஸ்ஹெச் மருத்துவமனையுடைய முக்கியத்துவம் பற்றி பேச போகின்றோம். வணக்கம் கிருஷான். ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களோடு பேசுகின்றோம். நீண்ட காலமாக இந்த எஸ்ஹெச்என் மருத்துவமனைகளோடு பயணிக்கின்ற ஒருவராக நீங்கள் திகழ்ந்து வருகின்றீர்கள். குறிப்பாக இப்பொழுது கூட இந்த ஃபவுண்டேஷன் சேர்ஸ் கவுன்சிலில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். எஸ்ஹெச்என் ஹாஸ்பிட்டல்ஸோடு உங்களுடைய இந்த தொடர்புகள், இந்த ரிலேஷன்ஷிப், அது பற்றி சொல்ல முடியுமா?
2: என்னுடைய கனெக்ஷன் எஸ்ஹெச்என்ல ஐ திங்க் என்னோட அபவுட் 15 இயர்ஸ் அகோ இட் ஸ்டார்டட். என்னோட ரெண்டு பிள்ளைகளும் அங்கதான் பிறந்தவர்கள் எஸ்ஹெச்என்ல. அண்ட் ஐ வாஸ் குவைட் சிக் அண்ட் வாஸ் ஐ காட் எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட் எஸ்ஹெச்என் அண்ட் மை மாம் ஆல்சோ காட் ட்ரீட்மெண்ட் அட் எஸ்ஹெச்என். ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த சர்வீஸ் தட் தே ஹவ் ப்ரொவைடட். More importantly, I've been on the SHN hospital board for over 11 years in various capacity. So I spent 11 years on the board, giving a voice on the board for decision making related to our community, especially because Tamil community, you know, probably utilize about 65% to 70% of the services as SHN and the catchment area. So that doesn't include that goes far outside of Scarborough, not only in Scarborough, but outside of Scarborough also. So that for me was a rewarding experience of giving back. I came from Sri Lanka to Canada when I was 10 years old. So I grew up in Scarborough. I was part of the initial hospital before the merger, post-merger, and the SHN. And then now I help out with the foundation in raising funds for their projects through the Chair's Council. And I also recently got appointed to the SHN Research Board. So that's my new role that I'll be doing with SHN. But connections are deep with them. Both on the healthcare side and also on giving back to the community. And I think most importantly, SHN has evolved over time to become a very big, I would say very big regional educational hospital in the eastern part of Ontario, I would say. So it's a big change. And the campaigns they've done has been really successful. And it's resonating with people, so that's important.
1: நீண்ட காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஹெச்என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு க்ரோத்திலும் உங்களுடைய இந்த பயணமும் இருந்திருக்கின்றது, அந்த பங்களிப்பும் இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அவ்வாறு இந்த எஸ்ஹெச்என் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி அறிந்த ஒருவரோடு பேசுவதில் மிக மகிழ்ச்சி. எனவே நீங்கள்லாம் நிச்சயமாக சொல்ல முடியும் எதற்காக எங்களுடைய மக்கள் இந்த எஸ்ஹெச்என் மருத்துவமனைகளுக்கு இந்த ரேடியோத்தோனூடாக தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும்.
2: So forgive me, like in Tamil level is not great, so I'm going to speak mostly in English, so please accept my apologies on that. SHN is going through a big transformation. They're building a new hospital in Birchmount. There's going to be a reformation happening at the Centenary location and possibly the Scarborough location at Lawrence and McCown. So for that, all this and the acute focus on cardiac and dialysis is a big segment of the hospital services. And mental health is becoming a significant component also nowadays. So every dollar that's raised through the radiothon, especially the Tamil radiothon, will go toward a specific project, and you'll see the impact at the patient level. Because that's where, you know, that's where people need to feel like, you know, I'm giving a dollar. What is my impact? And you'll see a significant impact at the patient service level. One thing I think people need to realize, especially in our community, we're not, we need to be aware of is in Canada, especially in Ontario, is that the government only covers the infrastructure. They build buildings, they provide working capital money to operate the hospital. But everything else has to be funded through the community projects. So through fundraising or larger donors or legacy donors, that's how the hospitals run in Ontario. So the hospital needs those money, whether small or large. It doesn't matter. Every dollar counts, and it goes towards a particular equipment, a program, or a new program that they're trying to develop. So in the community, especially because we have such a high usage, and then SHN of a Tamil speaking Dr. Sundariknam, they're providing services in Tamil too now, so which is a great thing. So there's a lot of benefits are coming to the community, Tamil community, from the hospital, and I think either opportunity for the community to give something back to the hospital and sort of develop it further.
1: நிச்சயமே நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுடைய மக்களும் பயன்படுத்தி கொண்டு தாங்கள் பயன்பெறுகின்ற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தங்களுடைய இந்த சப்போர்ட்டையும் வழங்குவார்கள் என்று சொல்லி நாங்களும் நம்புகின்றோம். நன்றி கிருஷான். நிறைய விஷயங்கள் உங்களுடைய நீண்டகாலமான இந்த ஜேர்னி எஸ்எச்என்னோடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிக தெளிவாக பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ உங்களுடைய நேரத்துக்கு. நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: நன்றி. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
0: 5 மணி 41 நிமிடம். இந்த மடத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக

0: ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தாம் 437-860-7002.
6: 437-860-7002. பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

0: 5:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோத்தோன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தகவல்களோடு எங்களுடன் ஜீவரஞ்சன் மற்றும் சுரேகா, வணக்கம்.
1: நாங்கள் மட்டும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். வாக்கமனில் சந்திப்பில் குறிப்பாக ரங்கநாத் அமைந்திருக்கும் ஜெயோ பில்டிங் அறைகள் தான் இந்த காலையிலிருந்து ஆரம்பித்து காலை 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ரேடியோத்தோன் தமிழ் ரேடியோத்தோன் ஆண்டுதோறும் இடம்பெறுவது இந்த ஆண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த மக்கள் வருகை வந்து தங்களுடைய சிறிய பங்களிப்பு கூட இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நீர் பெருவிழமாக இந்த 3 வைத்தியசாலைக்கான ஒரு நிதி வழங்குவதை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் பெருந்தொகையான மக்கள் நிதியை வழங்கி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் பழைய போலவே 2026 தங்களுடைய நிதியை இங்கே வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுது நாங்கள் 3 வைத்தியசாலைக்கான ஒரு பண்டாக இந்த பண்டை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனுக்குடன் பட்டிச்சீட்டுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டிச்சீட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கூட நீங்கள் செய்து காட்ட முடியும். ஆகவே நேரடியாக வரலாம். மாக்கமலை ஜியோ பில்டிங், குறிப்பாக ரங்கநாத் ஜியோலா சம்பந்திருக்கும் ஜியோ பில்டிங்கு அருகிலே இந்த நிதி சேர் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கு என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம்.
2: தமிழ் ரேடியோ தான் வந்து மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நேரில் வர முடியாவிட்டால் கூட நீங்கள் தொலைபேசியிலாவது அழைக்கலாம். 4162 4 6 2 8 1 7 3 4 2 1 7 3 4 2 அல்லது ஆன்லைன் மூலமாக கூட உங்களது பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். shmfoundation.ca/tamil என்ற ஆன்லைன் மூலமாகவும் உங்களது பங்களிப்பை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது நேரடியாக வரலாம். மாக்கமன் ஸ்டீல் நியூ ரங்கநாத் ஜுவல்லரியின் பார்க்கிங் லாட்டில் தான் எங்களோட பூத் வந்து அமைஞ்சிருக்கு. சிறு துளி பெருவெள்ளம் எஸ்ஹெச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தான் இன்று மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: ஆகவே நீங்கள் நேரடியாக 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த ஆண்டுக்கான ஒரு நிதி சேர் நடவடிக்கை இங்கே மக்கள் ஆர்வத்தோடு வந்து தங்களுடைய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கார்கள். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது முதியவர்கள் இருந்து சிறியவர்கள் இருந்து அனைவரும் வந்து தங்களுடைய பங்களிப்பை இங்கே செய்ததை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டுக்கான நிதி சேகரிப்பு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் நிலைப்படுத்துகின்றோம். ஆகவே 8 மணி வரை நீங்கள் நேரடியாகலாம். மீண்டும் வரவேண்டிய இடத்தை நாங்கள் நிலைப்படுத்துகிறோம். ஆக்கமளித்து ஜெயோ பில்டிங்கில் ரங்கநாத் ஜியோலஸ் அமைந்திருக்கும் அதே அதுக்கு அருகில் இந்த நிதி சேர் நடவடிக்கை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6479398 6472935899.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
4: Ajax Nissan and Infiniti il September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகபட் லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
5: அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

6:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். வெளியில் 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 20 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 23 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது. SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சீர் நிகழ்வு ரேடியோத்தோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் இன்றைய நிகழ்வு காஃபி டபுள் டபுளில் நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. தமிழ் ரேடியோ தோனின் இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியக் ஹேரின் பரிமாண வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசீப்டும் வழங்கப்பட இருக்கின்றது. 3 முறைகளில் உங்கள் பங்களிப்புகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கத்தினூடாக 416-281-7342, ஆன்லைன் shnfoundation.ca/tamil, கம்யூனிட்டி டொனேஷன் டிராப் ஆஃப் லொகேஷன்ஸ் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட், சென்டினரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ், 2867 எல்ஸ்மேயர் ரோட், ஸ்காப்ரோ.

0: 6:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இந்த மனத்தியாலத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் பாடி ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர்.
1: ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வாக டமல் ரேடியோத்தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த ரேடியோத்தனுடைய முக்கியத்துவம், ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய முக்கியத்துவம் மற்றும் எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் அது ஆற்றுகின்ற பங்கு பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை பல்வேறு பிரமுகர்களூடாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். எங்களோடு பாடி ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டருடைய நிறுவனர் திரு அஜய் மகேந்திரன் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றார், அவரோடு பேச இருக்கின்றோம். வணக்கம் அஜய்.
2: வணக்கம்.
1: இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்குக்கும் சரி எங்களுடைய சமூகத்துக்கும் சரி பல்வேறுபட்ட ஆதரவுகளை வழங்கி வருகின்ற ஒருவராக இருந்து வருகின்றீர்கள். இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் என்று வருகின்ற பொழுது அதனுடைய மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு முக்கியமானதாக இருக்கின்றது சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அஜய்?
2: நம் வளர்ந்த இடம் வந்து ஸ்காப்ரோ. அதோட என்னோட குடும்பத்தை பல பேர் மற்றது என்னோட வேலை செய்பவர்கள் பல பேர் இருக்கும் இடம் ஸ்காப்ரோ. அதோட இந்த பிசினஸை ஆரம்பித்து வளர்த்த இடமும் ஸ்காப்ரோ. அதனால எஸ்ஹெச்என்ஐ பற்றி நிற்கும் போது இந்த மருத்துவமனைகளை நம்பி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆட்கள் இந்த நினைவுகள் தான் எனக்கு வருகின்றது. அதோட இந்த தமிழ் ரேடியோ துணை சப்போர்ட் செய்வது என்பது எங்களை கம்யூனிட்டி வரவழைத்த இந்த கம்யூனிட்டிக்கு நாம் திருப்பி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது என்ன பொறுத்தவரையில இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஸ்காப்ரோ ஒரு பெரும் காரணமாக இருந்திருக்கு. அதோட இந்த ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு எந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு சரியான ஒரு கோனர் ஸ்டோன். என்ன இப்ப பார்க்கும் பொழுது இந்த எல்லாருக்கும் உதவி செய்யும் இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். அப்படியான ஹாஸ்பிட்டல்ஸை நாங்கள் வளர்ப்பது ஆதரிப்பது எவ்வளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்றது எங்களுடைய கடமை.
1: எனவே அவ்வாறு நீங்க சொன்னதை போலவே நீங்கள் கூட இந்த சமூகத்தில் ஒரு ஒரு துறையில் உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றீர்கள். அவ்வாறான சூழலில் அதுக்கு வாய்ப்புகளை தந்த அந்த சமூகம், அந்த சமூகத்துக்கு முக்கியமான சேவைகளை ஆற்றி வருகின்ற இந்த மருத்துவமனைகளுக்கு நாங்கள் உதவ வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இந்த ரேடியோத்தோன் என்பது அதற்குரிய ஒரு வழிவகையாக இருக்கிறது. எனவே இந்த தமிழ் ரேடியோத்தோன் நிகழ்வின் ஊடாக இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நிர்வாக மருத்துவமனைகளுக்கு எங்களுடைய சமூகம் ஏன் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
2: நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்தால் அதன் இம்பாக்ட் ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க. நாங்கள் இப்ப தமிழ் கம்யூனிட்டியாக ஒவ்வொருவரும் 20, 50, 500, 1000 எல்லாரும் டொனேட் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்கு செய்ய இருக்கல. இது நாங்கள் எங்களுக்காக ஒன்று கூடி செய்யும் ஒரு செயலாக இருக்கின்றது. இன்று நாம் சப்போர்ட் செய்யும் ஹெல்த் கேர் நாளைக்கு பயன்படுவது நம்முடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், அல்லது நம்முடைய குழந்தைகளா இருக்கலாம், ஒரு நண்பர்களா இருக்கலாம், அல்லது நாமா கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இன்று ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கு சப்போர்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்கலாம். இப்படி ஒன்று சூண்டி செய்தார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது முக்கியமானது. சிறிய தொகையா இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக அந்த மருத்துவமனைகளில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உதவும். தொடர்ந்து இந்த எஸ்ஹெச்என் நெட்வொர்க்கு ஆதரவளித்து வருகின்ற ஒருவராக உங்களிடமிருந்து இந்த தகவல்களை பெற்றதில் நிச்சயமாக மகிழ்ச்சி. அதே வழியில் அந்த விடயங்களை மக்கள் கவனத்தில் எடுத்திருப்பார்கள். நன்றி ஏஜி மகேந்திரன் அவர்களை இந்த நேரத்தில் இணைந்து கொண்டு எங்களோடு பேசியமைக்கு. நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம். நன்றி.
3: புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரான், பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

6:21. இந்த மனத்தியாளத்துக்கான பவர் ஹவர் ஸ்பான்சர் பாடி ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸில் $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே, $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே, $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். SHN ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோதோன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கத்தினூடாக 416-281-7342, ஆன்லைனில் shnfoundations.ca/tamil. கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸ் இருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டில். செனரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸிலும் நீங்கள் உங்கள் பங்களிப்புகளை வழங்க முடியும். 2867 எல்ஸ்மியா ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. தமிழ் ரேடியோ தோனின் இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியாக் கேரின் பெரிமான வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நீங்கள் விரிவாக்க உதவ முடியும். $200 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்பட இருக்கின்றது.

6:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். எஸ்எச்என் பவுண்டேஷன் ஏற்பாட்டில் ஸ்காப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சீர் நிகழ்வு தமிழ் ரேடியோதோன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 8 மணி வரை நடைபெறுகின்றது. 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கத்தினூடாக 416-281-7342, கம்யூனிட்டி டொனேஷன் ட்ராப் ஆஃப் லொகேஷன்ஸ் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி 6065 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பார்க்கிங் லாட் சென்டனரி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் 2867 எல்சிமியா ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. இந்த வருடத்திற்கான இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ் மற்றும் கார்டியாக் கேரின் பரிமாண வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நீங்கள் விரிவாக்க உதவ முடியும். $220க்கு மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்பட இருக்கின்றது.

0: நேரம் 6:33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கின் கீழான மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வு டமல் ரேடியோ தோன் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டமல் ரேடியோ தோன் நிகழ்வுக்கான டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ அவர்களின் ஆதரவு செய்தியினை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: Hello everyone, I'm Olivia Chow, Mayor of Toronto, and I'm delighted to support the 5th annual Tamil Radiothon presented by the Canadian Tamils Chamber of Commerce in partnership with East FM 102.7, raising funds for Scarborough Health Network's hospitals. Today is about coming together to strengthen healthcare in our community. Every donation made through the Tamil Radiothon helps support the patients, families, and healthcare teams who rely on Scarborough's hospitals each and every day. Over the past 5 years, the Tamil community has demonstrated extraordinary generosity, helping raise more than $500,000 in support of local healthcare. This year, the goal is to raise $150,000 to support Scarborough Health Network. These funds will help provide enhanced facilities, modern medical equipment. Through the Love Scarborough movement, we are working together to make sure Scarborough receives the investment and support it deserves. To support, please visit shnfoundation.ca/Tamil. Together, let's show our love for Scarborough.
1: இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டமல் ரேடியோ தோன் நிதி சேர் நிகழ்வுக்கான டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ அவர்களின் ஆதரவு செய்தி இது.
0: 6:35 இந்த மனத்தியாளத்திற்கான பவர் ஸ்பான்சர் பாடி ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர்.

0: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹோண்டா. பிராண்ட் நியூ ஹோண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹோண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹோண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: இன்றும் இசையுடன்
7: East FM உங்களுடன்
6: 102.7.

0: 6:43 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இந்த மனத்தியாலத்திற்கான பவர் அவர் ஸ்பான்சர் பாடி ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர்.
1: ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளுக்கான நிதி சேர் நிகழ்வு டாமல் ரேடியோத்தோன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை நாங்கள் இந்த ரேடியோத்தோன் மற்றும் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் அது தொடர்பில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினரும் இணை அமைச்சருமான திரு விஜய் தணிகாசலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விஜய் தணிகாசலம் அவர்களே.
2: வணக்கம் ரிஷி அண்ணா, இன்ஸ்டேஃபம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
1: வணக்கம் வணக்கம். மிகவும் ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களோட இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய சமூகம் என்று வருகின்ற பொழுது சமூகத்தின் தேவைகள், எதிர்கால நோக்கங்கள் பற்றி மிகவும் உணர்ந்த ஒருவராக நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, டொரண்டோ மற்றும் சூழல் இருக்கிற பகுதிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து முன்னெடுக்கின்ற ஒருவராக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த SHM மருத்துவமனைகள் பற்றியும் உங்களுடன் பேசுவது மிக உகந்ததாக இருக்கும் நம்புகின்றோம். இந்த SHN மருத்துவமனைகள், இந்த மூன்று மருத்துவமனைகள் ஆற்றுகின்ற பங்கு, அவற்றுடைய முக்கியத்துவம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன விஜய்?
2: நிச்சயமா அண்ணா, இங்க ஸ்காப்ரோல தமிழ் மக்கள் நாங்கள் நிறைய பேர் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா எங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைன்னா நாங்கள் எங்கட அம்மா ஐயாவை கூட்டி கொண்டு போற முதல் ஹாஸ்பிட்டல் இது இது சென்டனரி ஸ்காப்ரோ இல்லாட்டி பேர்ச்மன் இல்லாட்டி ஜென்ரல் ஸ்காப்ரோ ஜென்ரலா தான் இருக்கும். ஸோ அப்படி எங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்கள் போய் பயன்படுத்துறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற பணிபுரிகிற வைத்தியர்களா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், சீஃப் டாக்டர்ஸா இருக்கலாம், அதுல நிறைய தமிழ் டாக்டர்ஸும் அங்க பணிபுரிஞ்சு கொண்டிருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க ஸ்காப்ரோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் சீஃப் பாத்தங்கண்டா அவரும் ஒரு டாக்டர், இல்லைன்னு ஒரு தமிழ் டாக்டர் தான். அதே மாதிரி டெபுட்டி சீஃபும் ஒரு தமிழ் டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம இப்ப கிட்ட கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மனநலம் சார்ந்து, அடிக்ஷன் சார்ந்து, மென்டல் ஹெல்த் சார்ந்த ஒரு புதிய ஒரு வளாகத்தையும் கெனடி என கிளிண்டனுக்கு பக்கத்தில் தொடங்கியிருக்கணும். இந்த ஸ்காப்ரோல குறிப்பா தமிழ் சமூகத்திலையும் அதுக்கான தேவைகள், அதுக்கான இளையோர்களா இருக்கலாம், முதியோர்களா இருக்கலாம், இந்த தேவைகள் அதிகரித்த காரணத்தால ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலே புதிதாக ஒரு வளாகத்தை திறந்திருக்கணும். ஸோ இது இப்ப எங்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட் சம்பந்தமான விடயமா இருக்கலாம், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போற விடயமா இருக்கலாம், எல்லாட்டி நாங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி எடுத்து இந்த மனநலம் சார்ந்து, அடிக்ஷன் சார்ந்து இருக்கலாம், எல்லா வகையான தேவைக்கும் முடிஞ்ச அளவு ஸ்காப்ரோ ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இந்த மூன்று வளாகங்களும் தங்களோட சேவையை ஆற்றி வரணும். அதனால தான் ரஷ்யன்னா நான் நிச்சயமா நம்புறேன், இந்த தமிழ் மக்களாக நாங்கள் ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு செய்து வார, இந்த வருடம் வருடம் செய்து வார இந்த பங்களிப்பும் ஒரு பெரிய ஒரு விடயமா நானும் பாக்குறேன்.
1: கண்டிப்பாக. எனவே இந்த முக்கியமான நேரத்தில் இந்த பங்களிப்பினை தமிழ் மக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது, அதனை நீங்களும் தெளிவாக விடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக இவ்வாறான இந்த நிதியுதவி நன்கொடைகளை வழங்குவது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது சொல்லி கொஞ்சம் விரிவாக சொல்கின்ற பொழுது, இவ்வாறான தேவைகள் இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் மருத்துவமனைகளூடாக எங்களுடைய சமூகத்துக்கும் சரி, ஏனைய சமூகங்களுக்கும் சரி, இந்த உதவிகளின் வழியாக நிறைவேற்றப்பட முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது விஜய்?
2: நிச்சயமா ரஷ்யன், எப்படி பார்க்கமாண்டா இப்ப ஒன்டாரியோ மாகாணத்துல ஒவ்வொரு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான ஒரு வருடாந்த நிதி அரசாங்கத்தால வந்து கொண்டிருக்குது. குறிப்பா இங்க ஒன்டாரியோல இருக்கிற ஒன்டாரியோ அரசாங்கத்தால அந்த நிதி அந்த அந்தந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸுக்கு, அந்தந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு பார்க்கும்போது அதுல ஒர்க் பணிபுரிகிற ஆக்களா இருக்கலாம், இல்லாட்டி அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸா இருக்கலாம், பெட்ஸா இருக்கலாம், அங்க எடுக்க போற ஒவ்வொரு சாமான்கள் எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ஆப்ரேஷன்ஸ் மணி வருஷம் வருஷம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்படி ஸ்காப்ரோல இருக்கிற மூன்று ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஒன்டாரியோ

0: வேற வேற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, முழுக்க முழுக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் நாங்க எடுத்து பார்த்தோமா இருந்தேன்டா, இப்ப டவுன் டவுன்ல இருக்கிற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், வேற வேற மாநகராட்சியில ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அதை விட ஸ்காப்ரோ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தனியார் நிதி வாரது பெரிய அளவுல குறைவா இருக்கு. அதாவது டவுன் டவுன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா பார்த்தேன்டா, தனியார் நிதியும் எல்லா கனடாவுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தனியார் நிதியும் போறது, அது ஒரு டொனேஷன் சார்பாக, ஃபண்ட் ரைசிங் சார்பாக அப்படியான விடயங்கள் போறது. ஆனா பல காரணங்களால ஸ்காப்ரோல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தனியார் நிதி போகாம இருந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்காப்ரோ பார்த்தோம்டா, இப்போ இப்பத்தான் ஒரு 2-3 வருடங்களை தான் ஸ்காப்ரோண்ட ஆபரேஷன்ஸுக்கான நிதி, அந்த அந்த அந்த ஒரு ஃபுல் கட்டுமானத்தையும் நடத்துறதுக்கான நிதியை தாண்டி ஸ்காப்ரோ 1967ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன்னா, இங்க இருக்கிற சென்டனரி கட்டப்பட்டு வந்தது 1960ஸ்ல, அது கட்டப்பட்டு 67ல கட்டப்பட்டு முடிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு ஒரு மட்ட அரசாங்கம் கூட அந்த ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கான எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஆப்ரேஷன்ஸ் தாண்டி அது இந்த ஹாஸ்பிட்டல விரிவாக்கம், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆக்கள் வருகை கூடியிருக்கு. என்ன நீங்க 1967ல இருந்து இப்ப 2026 பார்த்தமா இருந்தா, பாப்புலேஷன் என்ன அங்க ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிளா இருக்குது. 1967ல 250,000 ஸ்காப்ரோ பாப்புலேஷன் இருந்தது, இப்ப 650 கிட்ட போயிட்டது. ஒரு 3 times நாங்கள் கூடின காலத்திலையும் அந்த விரிவாக்கம்ன்றது நடக்காம இருந்திருக்குது. ஆனா தேங்க்ஸ், நாங்கள் இப்ப இங்க இருக்கிற ஒன்டாரியோ அரசாங்கம் பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களால நிறைய உதவி எதுக்கு வருதுண்டா, இந்த கட்டுமானங்களை விரிவாக்கம் செய்யறதுக்கு. அதாவது இப்ப போன மாதம் கூட இங்க இருக்கிற ஒன்டாரியோ மாகாண ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜோன்ஸ் அவ வந்து இந்த சென்டனரி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கட்டினதுக்கு பிறகு இப்ப புதுசா விரிவாக்கம் செய்யறதுக்கான ஒரு நிதிய நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுகள் இப்ப வர துவங்கினாலும் இந்த தனியார் நிதின்றது இன்னும் குறைவா தான் இருக்குது. அந்த விடயத்துலதான் இங்க இருக்கிற கெனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இங்க கனடா தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு வர்த்தகர்கள் உண்டா வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமா இந்த ரேடியோ தான் இசெஃப்எம் மூலமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் 5வது வருஷம் நாங்கள் திரும்பவும் எங்களோட தமிழ் சமூகமா இதை உண்டா வந்து நாங்கள் வருடாங்கம் செய்யற நிதியை கொடுக்கும் போது, எங்களோட சமூகமும் நாங்கள் ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கான நிதியை கொடுக்கறோம் என்று சொல்லும் போது எங்களுக்கும் ஒரு பெருமை. நாங்கள் எங்களோட அம்மா ஐயா பிள்ளைகளை கொண்டு போற இடம் தெரியல, நாங்களும் ஒரு சமூகமா வந்து நிக்கிறோம், மெட்டமெட்ட சமூகம் செய்யற மாதிரி நாங்களும் செய்யறோம் என்ற ஒரு இது நிச்சயமா எங்களோட சமூகத்துக்கும் நல்லது, ஸ்காப்ரோ இல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லது.
1: மிக மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த தனியார் நன்கொடைகளுடைய அவசியம், அது ஏன் மருத்துவமனைகளுக்கு இந்த சிகிச்சை மருத்துவமனைகளுக்கு குறைவாக இருக்கின்றது, அதனை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை என்பது பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். எனவே நிறைவாக இந்த ரேடியோதோன் நிகழ்வு மற்றும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன விஜய்?
0: ஆமாம், இப்ப நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல கனடாவில தான் உங்களுக்கு தெரியும் நிறைய தமிழ் மக்கள், அதே மாதிரி ஸ்காப்ரோல குறிப்பா தமிழ் மக்கள் நீங்க பார்க்காத இடமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது நிறைய பிள்ளை தமிழ் குடும்பங்கள்ல பிள்ளைகள் நிறைய பேர் டாக்டரா வரணும் என்ற இருத்த விருப்பத்தில் இருப்பினும், நான் கிராஜுவேட் பண்ற டைம் ருஷியன்னா நிறைய பிள்ளைகள் கனடாவில ஒரு மருத்துவரா வர்றதுக்கான சீட், அந்த மெடிக்கல் சீட் வந்து இனியில்ன்ற குறைவா இருந்தால நிறைய பேர் வேற வேற நாடுகள்ல, குறிப்பா அயர்லாண்டா இருக்கலாம், யூகே, பிரிட்டன், லண்டனா இருக்கலாம், இல்லாட்டி இந்தியாவா இருக்கலாம், கரீபியன்ஸா இருக்கலாம், போய் படிக்கிற நிலைமை இருந்தது. ஆனா இப்ப ஒன்டாரியோ மாகாணத்துல 3 இடத்துல புதிய ஒரு மருத்துவ கல்லூரி படிக்கிறதுக்கான மெடிக்கல் ஸ்கூல் கட்டுமானம் தொடங்கி, ஸ்காப்ரோ நாங்கள் 2021 தொடங்கி இப்ப அதெல்லாம் முடிவடைஞ்சு இப்ப 2026 இப்ப செப்டம்பர் ஸ்கூல் தொடங்குற காலத்துல அதுக்கான கிளாஸ், அதுக்கான பாடங்களும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஃபியூச்சர்ல இனிமேட்டு வர எதிர்காலத்துல வரப்போற மருத்துவர்களை நாங்கள் ஸ்காப்ரோ மாநகராட்சியிலேயே நாங்கள் அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இனி இல்லைன்ற ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு முயற்சியால இப்ப ஸ்காப்ரோன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ தாண்டி இப்ப புதிய ஒரு ஸ்காப்ரோ வந்திருக்குது. அதாவது புதிய கட்டமானம், புதிய ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்கூல், இந்த வருஷம் ஸ்கூல் தொடங்கும் போது பிள்ளைகள் படிக்க துவங்கியிருக்கிறது ஸ்காப்ரோல இருக்கிற மக்களுக்கு, குறிப்பா தமிழ் உறவுகளுக்கு நல்ல செய்தி. அப்படிப்பட்ட காலகட்டத்துல 5வது வருஷமா இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செய்யற இந்த தமிழ் ரேடியோ தோன்ல நாங்களால் எங்களால இந்த முடிஞ்ச அளவு ஒரு பங்களிப்பு, நிதி பங்களிப்பு கொடுக்கும் போது இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல நிறைய பேருக்கு அது உண்மையாவே கடினமான விடயமா இருக்கும். முடிஞ்சாக்கள் முடிஞ்ச அளவு ஒரு பங்களிப்பு செய்யும் போது நிச்சயமா ஒரு சிறுதுளி பெருவெள்ளமா நாங்களும் 5வது வருஷமா எங்கட ஒரு தனியார் ஒரு தமிழ் சமூகமா பங்களிப்பு செய்யும் போது நிச்சயமா எங்கட சமூகத்தின் பங்களிப்பு அங்க இருக்கும் போது நாங்களும் கனடாவில எங்கட ஒரு பங்களிப்பு செஞ்சோம்ன்ற ஒரு பெருமை இருக்கும். அது மட்டும் இல்லாம உண்மையாவே அங்க போற மக்களுக்கான தேவையும் அது பூர்த்தி செய்யும்.
1: நிச்சயமா நிச்சயமா, அந்த விடயங்களை அந்த தேவைகளை மக்கள் உணர்ந்து இந்த பங்களிப்பினை ஆதரவினை வழங்குவார்கள் சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். நன்றி திரு விஜய் தணிகாசலம் அவர்களே, உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் பல்வேறுபட்ட விடயங்களை மிக தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் மீளவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வாய்ப்பான பொழுதில் பேசலாம்.
0: நன்றி ருஷி அண்ணா, ஈஸ்ட் எஃப்எம் கலைஞர்களுக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி.
2: 6:54 அந்த நேர்காணலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கவேர்களே.

0: நல்ல விஷயம்.
1: FM 102.7
0: East FM.
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
7: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
9: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
11: வெர்கோ வெப்ஸ் லோ, 416-993-8443.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
13: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
14: அது சரி.
13: உங்களுக்கு Audi 2026 A3 car.
14: என்னது?
13: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: V
0: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
14: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியானியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
5: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கிறேன்.
4: இன்று நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
5: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ வழியாகவும் உங்கள் போன் லாப்பாக டவுன்லோட் செய்து கூட எப்பொழுதும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
4: டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 18 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது.
5: SHN Foundation ஏற்பாட்டில் ஸ்கார்போ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு டாமல் ரேடியோதான் இன்று நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த அளவில் பங்கேற்கலாம். இது எமக்கானது, எமது வருங்கால சந்ததியினருக்கானது. அது மட்டுமில்லாமல் அவருக்கான சேவைகளை வழங்க இருக்கும் மருத்துவமனையின் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் வாய்ப்பு. காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகிறது. 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை நீங்கள் வழங்க முடியும். தொலைபேசி இலக்கம் 4162817342. ஆன்லைன் shnfoundation.ca/tamo. Community donation drop-off locations, Markham & Steels, New Ranganath Jewellery, 6065 Steels Avenue East Parking Lot, Centenary Hospital Foundation Office, 2867 Elsmere Road, Scarborough, Main Floor Atrium. தமிழ் ரேடியோதானின் இலக்கு 150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியாக் கேரின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்படும்.
4: SHN ரேடியோதான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது நாங்கள் அது பற்றிய மேலதிகமான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பவர் ஹவர் ஸ்பான்சர் கனேடியன் டமல்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது பாடல் சம்திங் சம்திங், உனக்கும் எனக்கும் திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:13 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் SHN ரேடியோ தான் நிகழ்விலிருந்து இன்னும் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: நேரடியாக மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் குறிப்பாக ரேடியோ தோன் தமிழ் ரேடியோ தோன் ஊடாக ஏராளமான பணத்தினை 3 வைத்தியசாலைக்கு தமிழ் சமூகமாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றும் காலை 10 ஆரம்பித்து தொடர்ச்சியான பங்களிப்பை இங்கே மக்கள் நேரடியாக வந்து செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 8 வரை நீங்கள் வருகின்ற பொழுது சிறுதுறி பெருவெள்ளமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை செலுத்தக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்றைய பொழுதில் இதுவரை 120,000 தாண்டி இருக்கிறது இந்த மக்கள் தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சிறுதொகை சிறுதுளி பெருவெள்ளமாக இப்பொழுது $120,000 தாண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே தமிழ் சமூகமாகிய நாம் ஏராளமான நிதிகளை செலுத்தும் ஊடாக அந்த 3 வைத்தியசாலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது மார்க்கம் இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக இது ஜெரோ பில்டிங் அருகிலே காலை 10 ஆரம்பித்து 8 வரை இடம்பெறும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கூட இறுதியில் இந்த பொழுதில் வந்து கூட உங்களுடைய சிறுதுளியாக நீங்கள் இந்த தொகையை செலுத்த முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பொழுதில் அன்பு நெறியின் உறுப்பினர் சுதாகரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுதாகரன்.
2: வணக்கம், நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் நேர்கள் அனைவருக்கும் அன்புநதி கனடா சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த SHN அதாவது ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஊடாக ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் 3 பிரதான வைத்தியசாலைக்கு அதன் அபிவிருத்திக்காகவும் அதற்கு தேவைகளை நிவர்த்தி செய்யும் முகமாகவும் வந்து நிதி சேகரிப்பு அதாவது ரேடியோ தோன் என்ற வகையில் நிதி சேகரிப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. பல அமைப்புகள் ஒன்றிணைந்து கைகோத்து இந்த நிதி சேகரிப்பை நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அன்புநிறை கனடா உறுப்பினர்களாகிய அமைப்பினராகிய நாமும் கூட வந்து அதில் இணைந்து அந்த நிதியை சேகரிப்பதில் பங்காற்றி கொண்டிருக்கின்றோம். அன்புநிறை கனடா இலங்கையில் பல அபிவிருத்தி உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றது. அதே போல் நாம் வாழும் நாட்டிலும் அதாவது எமது தமிழ் மக்கள் பெரும்பாலான தமிழ் மக்கள் வசிக்கும் இந்த ஸ்காப்ரோ பகுதியில் இருக்கும் இந்த 3 பிரதான வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வது எமது தலையாய கடமை. தமிழர்கள் என்றும் முன்மாதிரியானவர்கள், தமிழர்கள் என்றும் வந்து அயராது உழைப்பவர்கள். அந்த வகையில் எமது அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் எமது கம்யூனிட்டி அதாவது எமது சமூகம் வந்து ஒரு முன்மாதிரியான சமூகம், இந்த எமது மக்கள் தேவையை பூர்த்தி செய்கிற இந்த வைத்தியசாலைக்கு வந்து நிதி சேர்க்கணும் என்றதில் வந்து நாங்கள் எல்லாரும் கடினமாக உழைக்க வேண்டியவர்கள். அந்த வகையில் அனைவரையும் அன்புநிறை கனடா ஊடாக இந்த ஈஸ்ட் எஃப்எம் நேயர்கள் அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்வது உங்கள் சிறு தொகை, நீங்கள் பெரிய தொகை செய்யணும் என்றில்லை, சிறுதொளி பெருவெள்ளம் என்று நாங்கள் சொல்லுவது போல் நீங்கள் ஒரு சிறு தொகையை கொடுத்து உங்கள் பங்களிப்பை கொடுத்து ஒரு பெரிய நிதி உதவிக்கான செயற்திட்டத்துக்காக உதவணும் என்று சொல்லி மிக அன்பாகவும் விநியோகம் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அன்புநிறை கனடா ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களையும் அந்த வானொலியை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அனைவர்களையும் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்கள் சிறு உதவியை செய்து இந்த எமது முயற்சிக்கு உதவும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சுதாகரன் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு. ரேடியோ தோன் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாக்கம் இண்டஸ்ட்ரீஸ் ஜெரோ பில்டிங் அருகிலேயும் காலை 10 ஆரம்பித்து 8 வரை இடம்பெறும். நாங்கள் சொன்னது போலவே $120,000 இப்பொழுது தாண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே மக்கள் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கான நேரம் கூட காத்திருக்கிறது. சிறுதுளி பெருவெள்ளமாக 3 வைத்தியசாலை மேம்படுத்த உங்களுடைய தமிழ் சமூக நாம் இந்த நிதி பங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முடிந்துங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.
0: நன்றி. SHN ரேடியோ தோனிலிருந்து நாங்கள் இந்த தகவலை பெற்றிருந்தோம். கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். நேரம் 7:17.

0: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியாக 7:22 ஆகியிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விஷயட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்கார்ப்ரோ. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-321-7555.
1: நேரம் 7:22. SHN Foundation ஏற்பாட்டில் ஸ்கார்ப்ரோ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு தமிழ் ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த அளவில் பங்கேற்கலாம். இது எமக்கானது, எமது வருங்கால சந்ததியினருக்கான சேவைகளை வழங்கவிருக்கும் மருத்துவமனையின் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் வாய்ப்பு. காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை நடைபெறுகிறது. 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி 416-281-7342, ஆன்லைன் shnfoundation.ca/tamil. Community Donation Drop-Off Locations: Markham & Steels, New Ranganas Jewellery, 6065 Steels Avenue East Parking Lot, Centenary Hospital Foundation Office, 2867 Elsmere Road, Scarborough, Main Floor Atrium. Tamil Radiothonin இலக்கு $150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியாக் கேரின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்படும்.
0: Power Hour sponsor Canadian Tamils Chamber of Commerce.
2: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
7: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
8: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு global tamil conference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
9: நல்ல பாட்டு நாலு விஷயம்
10: FM 102.7 East FM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
3: 4370860700 4780600700
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Ikumidayal, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
5: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
6: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
7: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6472 57 48 6473025748 camsonics.com
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

0: ஓலே
1: நேரம் 7:40 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது ரேடியோ தான் நிகழ்வில் இருந்து தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
2: 3 வைத்தியசாலைக்கான ஒரு நிதி சேர் நடவடிக்கை இப்பொழுது காலையில் ஆரம்பித்து, அதாவது 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ச்சியாக 8 மணி வரை இருக்கிறது. ஏராளமான மக்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்காபூரில் வாழ்கின்ற மக்கள் 3 வைத்தியசாலைக்கான ஒரு நிதி சேர்ப்பு, அதாவது மேம்படுத்தும் நோக்கோடும், இந்த ஆண்டுதோறும் வழங்குகின்ற நிதியிலே தமிழ் சமூகமாகிய நாம ஏராளமான பணத்தினை சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருவோம். அந்த வகைதான் இந்த ஆண்டும் இங்கே பணங்கள் காலையிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. $120,000 தாண்டிய நிலையில் கூட தொடர்ச்சியாக மக்கள் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 8 மணி வரை நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான பங்களிப்பை மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஜெரோ பில்லிங் அருகிலே வருகின்ற பொழுது நீங்கள் இங்கே மருத்துவத்துறை சார்பாக அவர்களுடைய பணியாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நேரடியாக வந்து இங்கே பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். முதியவர்கள் சிறியவர்கள் சொல்லி இராணுவ மக்கள் காலையிலிருந்து வருகை தந்து தங்களுடைய சிறுதுளி பெருவெள்ளமாக தங்களுடைய பங்களிப்பை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னது போலவே இந்த ஆண்டு $120,000 தாண்டியும் தொடர்ச்சியான பங்களிப்பு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வருகின்ற பொழுது வழங்கலாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் ரேடியோ தோன் ஊடாக பல நிதிகள் வைத்தியசாலை சென்றடைந்திருக்கிறது. காபூல் வாழக்கூடிய நாங்கள் 3 வைத்தியசாலையை நாங்கள் பாவித்து வருகின்றோம். அந்த வகையில் தான் 3 வைத்தியசாலை மேம்படுத்தும் நோக்கோடு இந்த தமிழ் சமூகமாகிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதி பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இங்கே வர்த்தகர்கள் மற்றும் மக்கள் நேரடியாக வந்து தங்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 8 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த பொழுதில் $120,000 தாண்டிய நிலையிலும் தொழிற்சான மக்கள் தங்களுடைய பங்களிப்பை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக வருவதற்கு மா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரீட் ரங்கநாத் ஜுவல்ஸ் அமைந்திருக்கும் எலோ பில்டிங் அருகிலே நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். சிறுதுளி பெருவெள்ளமாக ஒரு தமிழ் சமூகமாகிய நாம் இந்த 3 வைத்தியசாலைக்கு உங்களுடைய பங்களிப்பை இந்த ஆண்டும் செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு $120,000 தாண்டி இப்பொழுது தொழிற்சான பங்களிப்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Ne,

0: பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
1: 416-908-5656. தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஹே டூட்.
3: ஹே அந்தோனி.
2: வாட்ஸ் அப்? வாட்ஸ் ஹேப்பனிங்?
3: நதிங் மச் டா.
2: சோ சேட்.
3: குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு.

0: நேரம் 7:51 இஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். SHN Foundation ஏற்பாட்டில் ஸ்கார்போ மருத்துவமனைக்கான நிதி சேர் நிகழ்வு டாமல் ரேடியோ தான் இன்று நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த அளவில் பங்காற்றலாம். இது உமக்கானது. எமது வருங்கால சந்ததியினருக்குமான சேவைகளை வழங்கவிருக்கும் மருத்துவமனையின் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் வாய்ப்பு காலை 10 மணி முதல் ஆரம்பமாகி இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. 3 முறைகளில் உங்கள் நன்கொடைகளை வழங்க முடியும். தொலைபேசி இலக்கம் 416-281-7342, ஆன்லைன் shnfoundation.ca/tamil. Community Donation Drop-Off Locations, Markham & Steels, New Ranganas Jewelry, 6065 Steels Avenue East, Parking Lot, Centenary Hospital Foundation Office, 2867 Ellesmere Road, Scarborough, Main Floor Atrium. Tamil Radiothon இலக்கு 150,000. இதன் மூலமாக ஒரு மாடர்ன் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், கார்டியா கேர் இன் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை விரிவாக்க முடியும். $20 மேல் நன்கொடை வழங்கினால் டாக்ஸ் ரிசிப்டும் வழங்கப்படும்.
1: SHN Tamil Radiothon Power Hour Sponsor, Canadian Tamils Chamber of Commerce. கேட்டுக்கொண்டிருப்பது East FM-ன் நம்ம ஒரு ஈவினிங். நேரம் 7:52.

0: நேரம் இரவு 8:01 கேட்டுக்கொண்டிருப்பதை புதிய மனத்தியாளத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். 8 அப்படி என்றாலே வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் ஒரு போட்டி நிகழ்ச்சி கூட உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதற்கு முதல் டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 16°C ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்க போன்றது.
1: அது மட்டுமில்லாமல் ஈஸ்டம் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நீங்களும் கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாகவும் உங்கள் போன் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESFM தமிழ், யூடியூபில் ESFM 102.7, ESFM தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM 102.7@gmail.com.
0: இன்றைய நாள் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் வலமை போன்று 2 ஊர்களோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இலங்கையிலிருந்து வட்டக்கச்சி என்கின்ற ஊரும், அதேபோன்று தமிழகத்திலிருந்து மதுராந்தகம் என்கின்ற ஊரையும் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, 2 ஊர்களில் இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்கிக் கொண்டு எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும். நேரொருவர் 3 சொற்கள் வரை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களிலிருந்து நாங்கள் உருவாக்கிய சில சொற்களை உங்களுக்கு தருகின்றோம்.
0: கஷ்டப்பட்டு நாங்க 2-3 சொற்களை உருவாக்கி,
1: வதம், மச்சி, மட்டம் ஆகிய சொற்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இது தவிர்த்து இந்த 3 சொற்கள் நாங்கள் தந்த இந்த சொற்களை தவிர்த்து நீங்கள் வேறு சொற்கள் உருவாக்கினால் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: மீண்டும் ஒருமுறை அந்த 2 ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையிலிருந்து வட்டக்கச்சி என்கின்ற ஊர், அதே போன்று தமிழகத்திலிருந்து மதுராந்தகம் என்கின்ற ஊரை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து